இனிமையானதொரு காலை வணக்கம். சக ஆண்டு 1948 ஜோஷ்ட மாதம் 28 நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 18 தேதி இன்று வியாழக்கிழமை. ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 MHz-இல் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. தொடர்வது மங்கள இசை.

நேயர்களே, இனி கேட்கலாம் நாலொரு குரல். தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார். இந்த குரலுக்கான விளக்கம் செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள இந்த குரலுக்கான விளக்கம், ஒருவன் நினைவனாகிய உதவி செய்ய போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர் என்பதாகும்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. நேயர்களே, இனி கேட்கலாம் நமது எஃப்எம் ரெயின்போவில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை ரா நடராஜன் அவர்கள் படைப்பு, ஆகாஷவாணி மதுரை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், இதில் புளிச்சக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் ஆர்வலர் துளசி கவுடா தொடர்ச்சி, வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் கவிதை சோலை எழுதி வழங்குபவர் தருமர் பழனிசாமி அவர்கள். காலை 7:25 நலமாய் வாழ ட்ராமா குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரை மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனு. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மலடி

0: மேஜிக். 12:00 வரலாற்றில் இன்று. 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் நிறைவு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள் விளங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். மாலை 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் காய்ச்சலால் ஏற்படும் வலிப்பு பற்றி புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி மீனா அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. மாலை 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே அந்த்வான். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 7:32 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 MHz நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கமும் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகள், 7:15 பிற்பகல் 2:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது FM ரெயின்போவில் இனி இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்.
1: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்களே, இனி நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:20 முதல் 8:15 வரை எளிமையின் இலக்கணம் கக்கன். கக்கன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியலாசிரியர் கா மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 8:30 தகவல் தளம். 8:15 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் நுரையீரல் இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம் என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்பவர் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் கே கிருஷ்ணாதேவி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். காலை 9:00 அரங்கிசை எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின். உடன் வயலின் வாசிப்பவர் எம் எஸ் அனந்த கிருஷ்ணன். சேத்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் எம் குருராஜ் ஆகியோர் மிருதங்கம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். பிற்பகல் 12:00 வளமான பாரதம் நிகழ்ச்சியில் சிறுதானிய திட்டம் சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடரின் நிறைவு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை. மாலை 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்கள் பாட்டு. மாலை 4:00 ஒளிச்சித்திரம் கட்டபொம்மன் திரைப்பட ஒளிச்சித்திரம்.

இசை தேவா, கதை வசனம் இயக்கம் மணிவாசகம். மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது, 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பயிர்கழிவு மூலம் மண்வள மேலாண்மை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மங்களதேவி அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நாடகமலர், மாயத்துப்பாக்கி நாடகம். எழுதியவர் எம் கௌரி, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 10:00 தேன்மழை, 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டு கால நிறைவை ஒட்டி பல்வேறு கருப்பொருள்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். இரவு 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8, 10, 11, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்.

0: 92.8
1: தொடர்வது சென்னையில்
0: என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:10.
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
4: காலம் என்னும் சொல் வடமொழியிலும் இருக்கிறது, தமிழ் மொழியிலும் இருக்கிறது. குறித்த நேரத்தில் குறித்த செயலை செய்வதையும் செய்து முடிப்பதையும் காலம் தவறாமை என்கிறோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியர்கள் மீது கூறப்பட்ட குறைகளில் ஒன்று, இந்தியர்கள் காலம் தவறாமையை கடைபிடிப்பதே இல்லை என்பதாகும். இந்த குறை இந்தியர்கள் மீது சொல்லப்பட்டவுடன் இந்திய தலைவர்களுக்கும் மக்களுக்கும் கோபமும் வருத்தமும் ஏற்பட்டன. ஆனால் ஆங்கிலேயர் சொன்ன குறையில் உண்மை இருப்பதை கண்டறிந்து அதனை ஏற்றுக்கொண்டவர் மகாத்மா காந்தி ஆவார். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் இந்த குறையை நிவர்த்தி செய்ய காந்தியடிகள் உடனடியாக முயற்சிகள் மேற்கொண்டார். இந்தியர்களால் நடத்தப்படும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில் தொடங்க வேண்டும் என்பதில் மிகவும் முனைப்பாக இருந்தார் காந்தியடிகள். காலம் தவறாமைக்கு தலைவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குறித்த நேரத்தில் தொடங்குவது மட்டுமல்ல, குறித்த நேரத்தில் முடிப்பதும் காலம் தவறாமைதான். குறித்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை முடித்தாக வேண்டுமென்றால் அனைவரும் நேரத்தின் மதிப்பை உணர்ந்து பேசுவர்

0: ஒருவர் கூறியதையே மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் கூறுவது தவிர்க்கப்படும். தலைவர்கள் வராவிட்டாலும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில்தான் தொடங்கப்பட வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். சபர்மதி ஆசிரமத்தில் உணவு நேரத்தின் போது இருமுறை மணி ஒலிக்கப்படும். முதல் மணி அடித்தவுடன் ஒவ்வொருவரும் உணவு கூடத்திற்கு வந்துவிடுவர். இரண்டாம் முறை மணி ஒலித்தவுடன் உணவு கூடத்தின் கதவு சாத்தப்பட்டுவிடும். தாமதமாக வருபவர் ஒரு பந்தி முடிந்தவுடன் அடுத்த பந்தியில்தான் அமர வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். இந்தியர்கள் காலத்தை நேரத்தை கடைபிடிப்பதில் உறுதியாக இல்லாமல் தளர்வாக இருப்பதற்கு உளவியல் காரணங்களும் சொல்லப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை தனி மனிதர்களிடையே நிறுவனத்துடனே சமுதாயத்துடனே மிகவும் அணுக்கமான நெருக்கமான உறவை ஏற்படுத்தி விடுகிறோம். அணுக்கமான நெருக்கமான பிணைப்புகளில் காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமில்லை என்ற நடைமுறையை நமக்கு நாமே ஏற்படுத்திவிட்டோம். எனவேதான் காலம் தவறாமையை கடைபிடிக்காத பலர் மற்றவர்களின் காலம் தவறாமையும் சகித்து கொள்ள வேண்டிய கால கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. காலம் தவறாமையை கடைபிடிப்பது என்பது ஒரு பயிற்சி, அது திடீரென வந்துவிடாது. பள்ளிகள், கல்லூரிகள், படிப்பிடை பயிற்சிகள், விளையாட்டுகளில் காலம் தவறாமையை தொடர்ந்து கடைபிடிக்கும் மாணவர்களால் மட்டுமே நாளை பணிகளில் தொழில்களில் காலம் தவறாமையை கடைபிடிக்க இயலும். அமெரிக்காவில் இருந்து வந்த உறவினருக்காக தனது வேலையில் அனுமதி கேட்டு மரியாதைக்காக உறவுக்காக அவருடன் நேரம் செலவழித்தாராம் இந்தியர் ஒருவர். அந்த அமெரிக்க வாழ் இந்தியர் அமெரிக்காவில் யாரும் யாருக்காகவும் காலத்தை வீணாக்குவதில்லை என அமெரிக்க பெருமையை பேசினாராம். அதற்கு அந்த இந்திய நண்பர், அமெரிக்காவில் நீங்கள் நேரத்தை பணமாக பார்க்கிறீர்கள். இந்தியர்களாகிய எங்களிடம் உங்களிடம் கொடுப்பதற்கு பணம் இல்லை, நேரம்தான் இருக்கிறது என்றாராம். காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டும், நேரத்தை வீணாக செலவழிக்க கூடாது. ஆனால் குடும்பத்திற்கும் நட்பிற்கும் உறவிற்கும் நாம் விலை மதிக்க முடியாத நேரத்தை கொடுத்தாகவும் வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15:53 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் பிரபாகர் குரலில்.

0: நேரம் 6:35. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணித்திங்கள் 4 வியாழக்கிழமை. நேரம் 6:15:15. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். இதில் புளிச்சக்கீரை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்பவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: காடு புல்லா தேடிட்டோம், கீழே நல்லி கிடைக்க மாட்டேங்குது. சரி, சைக்கிள் எடுத்துக்கிட்டு பக்கத்துல போய் பாப்போம்.

0: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து, சைக்கிளில் வர்றது கருத்தமுத்து மாதிரி தான் இருக்கு. கருத்தமுத்தே தான், எப்பா நில்லுப்பா கருத்தமுத்தே.
1: கருத்தமுத்தா,
0: என்னப்பா காலையிலேயே எங்கே போயிட்டு வர, ஏதோ காட்டு பக்கத்துலேருந்து வர்ற மாதிரி இருக்கு.

0: அது முத்தா, என் மாமனாருக்கு மஞ்சள் காமால நோய்பா. அவருக்கு கஷாயம் செஞ்சு கொடுக்கறதுக்காக கீழாநெல்லி போய் பார்த்துட்டு வரேன்பா.
1: ஓஹோ, கீழாநெல்லிய தேடி நம்ம காப்பு காட்டுக்கு போனியா?
0: ஆமா.
1: கீழாநெல்லி, சீரகம், பூவரச, அந்த பழுத்த இலை, கரிசலாங்கண்ணி, இதெல்லாம் அரைச்சி கஷாயம் செஞ்சு காலை மாலை ரெண்டு வேளையும் சாப்பிட்டு வந்தோம்னா அந்த காமால நோய் குணமாகும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ தான் கிடைக்கலங்கிறிய.
0: அலைஞ்சு திரிஞ்சு காடெல்லாம் தேடிட்டோம்பா, எங்கேயுமே கிடைக்கல.
1: ஓஹோ, கீழாநெல்லி கிடைக்கல.
0: ஆமா.
1: ஆனா காட்டு மல்லி அங்கங்க பூத்து இருந்தது. அதான் பாட்டு பாடிட்டு வந்த.
0: ஆமாங்க முத.
1: ஓஹோ, சரி சரி. கருத்த முத்த, முதல்ல சைக்கிள் இருந்து இறங்கு. இப்படி வந்து மதுவில் உட்காருப்பா.
0: சரிப்பா சரிப்பா.
1: நான் ஒரு மருத்துவம் சொல்றேன். இந்த மஞ்சள் காமால வந்திருக்குல்ல,
0: ஆமா,
1: அவங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு புளிச்ச கீரையை அரைச்சி சாறு எடுத்து மோரோட கலந்து இந்த மாதிரி காலையிலயும் சாயந்தரமும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா மஞ்சள் காமால நோய் கண்ட்ரோல் ஆகும்.
0: ஓஹோ,
1: சரியா?
0: காத்து முத்தா, இந்த புளிச்சக்கீரை நம்ம ஊர்ல எங்கப்பா கிடைக்கும்?
1: அப்பா, டவுனுக்கு போனா புளிச்சக்கீரைய 20 ரூபா ஒரு கட்டுன்னு குடுக்கறாங்க.
0: ஆமா,
1: எல்லா கீரையும் மாதிரி புளிச்சக்கீரையும் நம்ம வாங்கிட்டு வந்து.
0: சரி சரி.
1: இந்த மாதிரி மருத்துவத்துக்கு மட்டும் இல்லப்பா, பலவித சத்துக்கள் உடையதுப்பா இந்த புளிச்சக்கீரைங்கிறது.
0: ஓஹோ.
1: இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குதுப்பா. அதனால சாப்பாட்டுலயே நம்ம நிறைய சேர்த்துக்கணும்.
0: காத்து முத்த, மருத்துவ குணங்களும் இருக்குதுன்ற புளிச்சக்கீரையில, அப்ப உணவே மருந்துங்கிற.
1: ஆமாப்பா, புளிச்சக்கீரை நம்ம சாப்பிடணும்.
0: ஏங்க அது முத்தா, ஏன் என் கொள்ளையில புளிச்சக்கீரை பயிரிட கூடாது?
1: தாராளமா பண்ணலாம்ப்பா. எல்லா மண்ணிலையும் வரக்கூடிய கீரை தான் இந்த புளிச்சக்கீரை.
0: அதானே,
1: தாராளமா புளிச்சக்கீரைய நீ சாகுபடி செய்யலாம்ப்பா.
0: காத்து முத்தா, அப்ப புளிச்சக்கீரை சாகுபடி செய்வதற்கான அந்த தொழில்நுட்பங்கள் பத்தி எனக்கு விளக்கமா சொல்லுப்பா.
1: நல்ல மண்ணு, அப்புறம் கொஞ்சம் மணல் கலந்த அமிலத்தன்மை, இந்த மாதிரி இருபாடு மண் இருக்குல்ல.
0: ஆமா.
1: உன் வயல்ல அப்படிதானப்பா இருக்கு?
0: ஆமாங்க முத்தா.
1: அங்கேயும் பயிர் பண்ணலாம். செம்மண் நிலம் இருந்ததுன்னு வச்சுங்க, அதுவும் இந்த கீரை சாகுபடிக்கு உகந்தது தான்ப்பா.
0: ஓஹோ.
1: அதனால தாராளமா உன் நிலத்துல நீ பயிர் பண்ணலாம்.
0: சரி சரி.
1: புளிப்பு சுவை மிகுந்த கீரைப்பா இந்த புளிச்சக்கீரை. உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா அது. இந்த புளிச்சக்கீரையில வெள்ளை பூ புளிச்சை அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது. வெள்ளை கலர்ல பூ பூக்கும். இன்னொன்னு சிவப்பு பூ புளிச்சை அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது.
0: அதை நான் பாத்துக்கிறேன்.
1: ஆமா, அந்த வெள்ளை பூலையும் நல்லா காய் காய்க்கும், நல்லா பெருசா. இந்த சிவப்பு பூல கொஞ்சம் சின்னதா இருக்கும், காய் கொஞ்சம் சிவப்பு கலர்ல இருக்கும்.
0: சிவப்பா இருக்கும்.
1: ஆமாப்பா, சின்ன வயசுல இந்த காயெல்லாம் நம்ம கடிச்சு தின்னுப்பா,
0: கடிச்சு சாப்பிடும்.
1: ஆமாப்பா, எல்லா மண்ணிலையும் நல்லா வளரக்கூடியது இந்த புளிச்சக்கீரை. ஆந்திராவில் அதை வந்து கோங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. கோங்கரா துவையல், கோங்கரா சட்னி, அதெல்லாம் வந்து அங்கே ஃபேமஸ்ப்பா.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். திருப்பதிக்கு போகிற வழியில் கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் பண்ணி சொல்கிறேன்.
1: அப்புறம் என்னப்பா, சரியா?
0: எந்த பருவத்தில் பயிரிடலாம், அந்த உர நிர்வாகம், நீர் நிர்வாகம், இதெல்லாம் பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லலாம்.
1: சரிப்பா. சித்திரை, ஆடி, மார்கழி, மாசிப்பட்டம்,
0: ஓஹோ,
1: இதெல்லாம் வந்து இந்த புளிச்சக்கீரை சாகுபடி செய்யறதுக்கு ஏற்ற பருவம்ப்பா.
0: காத்து முதா, இந்த புளிச்சக்கீரை பயிரிடுவதற்கான அந்த விதைகள் எல்லாம் எங்கே வாங்கணும், எப்படி சாகுபடி செய்யணும், அதை பற்றி விவரமாக சொல்லலாம்.
1: எப்பா, ஏற்கனவே சாகுபடி செய்கிறவங்க அதை கொஞ்சம் காயெல்லாம் முத்த விட்டாங்கன்னா காயிலே விதை கிடைச்சிரும். அல்லது வெளியில் மார்க்கெட்லேயும் கிடைக்குது, தனியார் கூட கொடுக்குறாங்க. நமக்கு இதுக்கெல்லாம் வழி இல்லைன்னா நம்ம திண்டிவனம் கேவிக்கே இல்லைன்னா விருதாச்சலம் கேவிக்கே இவங்கள தொடர்பு கொண்டோம், நாம விதைகளை பெற்றுக்கலாம்ப்பா.
0: சரி சரி.
1: ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ விதை தேவைப்படும்.
0: இதெல்லாம் சந்தேகம் தான். நம்ம ஊர்ல இருக்கிற உழவர் உதவகம் விவசாய ஆபீசர் கூட கேக்குறான்.
1: தாராளமா கேக்கலாம்ப்பா, அவங்களே எல்லா ஆலோசனையும் சொல்லுவாங்க.
0: சரி சரி. காது முத்தா, இந்த கீரை பயிரிடுறதுக்கு நிலத்தை எப்படி அமைக்கணும், நிலத்தை எப்படி உழணும், அடி உரம் ஏதாவது போடணுமா, பார் கட்டி தான் விதைக்கணுமா, இது போல சில சந்தேகங்களுக்கு சொல்லுப்பா.
1: சரிப்பா சரிப்பா. நிலத்தை 2 இல்லைன்னா 3 முறை நல்லா உழவு செய்யணும். ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் கலந்து பரவலாக கொட்டி நல்லா உழவு செஞ்சு மண்ணை பண்படுத்தணும்ப்பா.
0: ஓஹோ.
1: மண்ணை அப்படியே கையால் அள்ளி பார்த்தோம்னா அப்படியே பொல பொலன்னு கொட்டணும். அந்த மாதிரி வச்ச பிறகு பாத்திகள் அமைக்கணும்.
0: ஓஹோ.
1: அந்த பாத்திகளுடைய பக்கவாட்டில் தான் நம்ம விதைகளை ஊன்றணும். விதைகளை வந்து நம்ம அப்படியே மேலாப்பில் ஒரு நீர்ப்பாசனம் கொடுத்தோம்னா 3ஆம் நாள் அது முளைக்க ஆரம்பிக்கும். உயிர் தண்ணி 3ஆம் நாள் நம்ம விடணும். அப்புறம் 4 நாளைக்கு ஒரு முறை நம்ம தண்ணி பாய்ச்சணும்ப்பா. சரியா?
0: சரி காத்து முத்த.
1: அப்புறம் வேற என்ன உனக்கு சந்தேகம் இருக்கு?
0: மேலூரம் ஏதாவது போடணுமாப்பா. அப்புறம் பூச்சி நிர்வாகம் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
1: ஜீவாமிருத

0: கரைசல் மாசத்துக்கு ரெண்டு முறை பாசன நீர்ல கலந்து விடணும். இதனால கீரைகளோட வளர்ச்சி சீரா இருக்கும். இந்த பூச்சி தாக்குதல் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும்பா. அதையும் மீறி பூச்சி தாக்குதல் தென்பட்டா நொச்சி பரண்ட சோத்து கத்தாழ. இந்த மூணையும் சமமா எடுத்துக்கிட்டு அரைச்சி ஒரு லிட்டரு மாட்டு கோமியத்துல கலந்து அப்படியே ஒரு நாள் வச்சிடணும்பா. அப்புறம் அதுல இருந்து ஒரு 300 மில்லி எடுத்து 10 லிட்டரு தண்ணீர்ல கலந்து நாம செடிகள் மேல நல்லா படுற மாதிரி நம்ம அடிச்சோம்னா பூச்சிகளுக்கு இந்த வாடை பிடிக்காம வரவே வராது.
1: இந்த புளிச்சக்கீரை பயிரிட்டு எத்தனை நாட்களுக்குள்ள களை எடுக்கணும் அதை பத்தி சொல்லலாம்பா.
0: ஒரு வாரத்துக்குள்ள நல்லா முளைக்க ஆரம்பிச்சிரும்பா.
1: சரி.
0: அப்புறம் 10-15 நாள் கழிச்சு நாம களை எடுக்கணும். களைகளை நீக்கின பிறகு பயிர் இடைவெளி நல்லா இருக்கான்னு நம்ம பாத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம்பா.
1: சரி சரி. கருத்தமுத்த, இந்த புளிச்சக்கீரை எப்ப அறுவடை பண்ணி விற்பனை பண்ணலாம் அதை பத்தி சொல்லுப்பா.
0: கருத்தமுத்து, இந்த புளிச்சக்கீரைய கீரைகள் முற்றி விடாமல் நாம அறுவடை செய்யணும்.
1: ஓஹோ.
0: கீரை முத்தி போச்சு, நல்லா காய் வச்சு போச்சு, செடி ரொம்ப இதாகி போச்சுன்னா அந்த கீரை வந்து அந்த அளவுக்கு விலை போகாது. அதனால கீரை தள தளன்னு இருக்கும் போதே நம்ம வந்து அறுவடை பண்ணிடணும்பா. இதை வந்து சில பேர் காசிலி கீரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
1: ஓ, காசிலி கீரை தானே?
0: ஆமாம்ப்பா. கடையல் செஞ்சு நம்ம சாப்பிடலாம். எப்படி இந்த முளைக்கீரை நம்ம வந்து சிறுகீரை எல்லாம் கடைஞ்சு சாப்பிடறோம்ல, அத மாதிரி இந்த புளிச்சக்கீரைய கடைஞ்சு சாப்பிடலாம்.
1: மஞ்சள் காமாலை நோய் கட்டுப்படுத்த ஒரு மருத்துவ குணமுள்ள பயிராகவும் இருக்குது பாக.
0: ஆமா கருத்தமுத்து, தாராளமா நீ பயிர் பண்ணு.
1: சரி சரி.
0: நீ இன்னுமே நம்ம காப்பு காட்டுக்கெல்லாம் போயிட்டு நீ தேடிட்டு இருக்காத.
1: ஆமா
0: கருத்தமுத்து, இந்த கீழாநள்ளி கிடைச்சதுன்னா நானும் அதை பறிச்சுட்டு வந்து உனக்கு குடுக்கறேன்பா.
1: சரி சரி சரி.
0: ஏன்னா அதுவும் நல்ல மருத்துவ குணம் உடையதுப்பா.
1: கருத்தமுத்து, 1/2 ஏக்கர் இடம் இருக்குல்ல, அதுல நான் பயிரிடுறேன்.
0: சரிப்பா.
1: இன்னைக்கு இப்ப டவுனுக்கு போயிட்டேன், எங்க மாமனாருக்கு புளிச்சக்கீரை வாங்கிட்டு வந்துட்டேன், சாறு எடுத்து மோரோட கலந்து காலையிலயும் மாலையிலயும் அவருக்கு கொடுத்து மஞ்சள் காமாலை நோய குணப்படுத்துற வழிய பாக்குறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா. கருத்தமுத்த, நீ தாராளமா டவுனுக்கு போயிட்டு வா.
1: சரி சரி சரி.
0: நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன், போயிட்டு வரட்டுமா?
1: பார்த்து போயிட்டு வா கருத்தமுத்த.
0: சரிப்பா சரிப்பா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் புளிச்சக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஈவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சு நடத்திய போது அவர் இதனை தெரிவித்தார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்றும்

0: அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுகள் சுமூகமாக நடைபெறுவது குறித்து திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கேயையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா யுக்ரைன் இடையேயான ஒத்துழைப்பை ஆய்வு செய்த தாங்கள் இரு நாட்டு வர்த்தக உறவுகளை போருக்கு முந்தைய நிலையில் இருந்ததை போன்று சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கமே இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், G7 உச்சி மாநாட்டில் தாம் பங்கேற்றது ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறியுள்ளார். நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுத்தல் ஆகியவற்றில் இந்தியாவின் கருத்துகளையும் முயற்சிகளையும் எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் தாம் இம்மாநாட்டில் விளக்கியதாக அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று பாரிஸ் செல்வதாகவும் அங்கு நடைபெறும் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்திய வம்சாவளியினரை தாம் சந்திக்க உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றியவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக தலைமையிலான புதிய அரசு பதவியேற்ற பின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள் கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக கேரள எல்லைப்பகுதியான புளியரை சோதனை சாவடி மற்றும் குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கேரளா செல்லும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி மற்றும் சுற்றுலா தலமான குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும், இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்காக லாரிகள் தற்போது வரை இயக்கப்பட்டு வந்த நிலையில் திங்கள் கிழமை முதல்

0: மணி முதல் அதிகாலை 4 மணி வரைக்கும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் வணிகள் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15 அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டிலிருந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் முயப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவின் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009 கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 44.3 ஓவரில் 232 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர்கள் அர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரார் ஆகியோர் தலா 3 விக்கெட்டையும் பிரின்ஸ் யாதவ் 2 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரனும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரனுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:55.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
4: சுற்றுச்சூழல் ஆர்வலர் துளசி கவுடா தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
5: துளசி கவுடா பல்வேறு வகையான தாவரங்களை பற்றிய பரந்த அறிவை கொண்டுள்ளார். மேலும் மூலிகைகள் பற்றி அதிகம் அறிந்துள்ளார். ஆரம்பத்தில் தேக்கு தோட்டத்தில் ஆர்வம் கொண்ட இவர் அத்தி, பலா, நந்தி மற்றும் பிற பெரிய மர வகைகளை பற்றி மேலும் அறிய தனது சொந்த முயற்சிகளை மேற்கொண்டார்.

0: வனத்துறை வல்லுநர்கள் இவரது பலவிதமான தாவரங்களை பற்றிய மிகப்பெரிய அறிவை கண்டு வியப்படைகிறார்கள். தாவரங்கள் அவற்றின் வாழ்க்கை சுழற்சி மற்றும் பயன்பாடு பற்றிய இவரது ஏராளமான அறிவு இவரை சந்தித்த பலரை ஆச்சரியமடைய செய்கிறது. துளசி கவுடா தனது சுற்றுப்புறங்களில் முழுமையாக வளர்ந்த மரங்களை பார்த்து மிகுந்த திருப்தியை பெறுகிறார். தனது 70வது வயதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய செய்தியை அமைதியாக முன்னெடுத்து செல்கிறார். அதே நேரத்தில் தனக்கு மிகவும் பிடித்த இயற்கையோடு இணக்கமாக வாழ்கிறார். துளசி கவுடா இந்திரா பிரியதர்சினி வரிச்சா மித்ரா விருது, 1999 ராஜ்யோத்சவ விருது, கவிதா நினைவு விருது மற்றும் இந்தாவாலு எச் ஹொன்னையா சமாஜ் சேவா விருது ஆகியவற்றை பெற்றவராவார். ஓய்வுக்கு பிறகும் இவர் நடவு நடவடிக்கைகளை கைவிடவில்லை. கடந்த காலங்களை போன்ற செயல்களை செய்ய வயது அனுமதிக்காததால் இவர் இன்னும் சுற்றியுள்ள மரக்கன்றுகளை நடவு செய்கிறார். அவற்றின் வளர்ச்சியை மேற்பார்வையிடுகிறார். துளசி கவுடாவின் சுற்றுச்சூழல் மீதான அன்பை பற்றி நாம் இன்னும் அறிந்து கொள்வதற்கு மாநிலம் முழுவதும் இருந்து மக்கள் ஹொன்னல்லி மற்றும் அங்கோலாவுக்கு வருகிறார்கள். அவர் அவர்களை திறந்த கைகளுடன் வரவேற்று புதிய தலைமுறையினருடன் தனது அறிவை பகிர்ந்து கொள்கிறார். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். துளசி கவுடா சுற்றுச்சூழல் அழிவு குறித்து சீற்றத்தை வெளிப்படுத்துகிறார். மேலும் எதிர்கால சந்ததியினருக்கு அதன் தாக்கம் குறித்து ஆழ்ந்த அக்கறை காட்டுகிறார். வன செல்வத்தை கொள்ளையடிப்பதை இவர் எச்சரிக்கிறார். அகாசியா போன்ற வருவாய் ஈட்டும் மரங்கள் இயற்கைக்கு தீங்கு விளைவிப்பதாக உணர்கிறார். மனித உணர்ச்சி, நடத்தை மற்றும் கற்றல் ஆகியவை ஒருவரின் நல்வாழ்வு, சமூகத்தின் நல்வாழ்வு மற்றும் புவியின் நல்வாழ்வுடன் எவ்வாறு பிணைந்துள்ளன என்பதற்கு மரங்களின் காப்பாளர் துளசி ஒரு வாழும் உதாரணமாக திகழ்கிறார். காடு குறித்த அவரது அறிவின் காரணமாக அவர் காட்டின் கலைக்களஞ்சியம் என்றும் அவரது பழங்குடியினரால் மரத்தெய்வம் என்றும் அழைக்கப்படுகிறார். காட்டில் உள்ள ஒவ்வொரு மர இனத்தின் தாய் மரத்தையும் சுயமாக கற்றுக்கொண்டு அடையாளம் காணும் திறனுக்காக அவர் அறியப்படுகிறார். தாய் மரங்களின் வயது, அளவு மற்றும் காட்டில் அதிக இணைப்புகளை கொண்டிருப்பதால் முக்கியத்துவம் வாய்ந்தவை. தாய் மரம் உயிர் தரும் ஊட்டச்சத்துக்களை பரிமாறிக்கொள்வதால் இந்த நிலத்தடி இணைப்புகள் தாய் மரங்களை இளமரக் கன்றுகள் மற்றும் நாற்றுக்களுடன் இணைக்க பயன்படுகின்றன. அவர் விதை சேகரிப்பதிலும் முழு தாவர இனங்களையும் மீளுருவாக்கம் செய்து மீண்டும் வளர்ப்பதற்காக தாய் மரங்களிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் பணியினையும் செய்து வருகிறார். மனித உணர்ச்சி, நடத்தை, கற்றல் ஆகியவை ஒருவரின் நல்வாழ்வு, சமூகத்தின் நல்வாழ்வு மற்றும் புவியின் நல்வாழ்வுடன் எவ்வாறு பிணைந்துள்ளன என்பதற்கு துளசி கவுடா அவர்கள் ஒரு வாழும் உதாரணமாக திகழ்கிறார். துளசி கவுடா சுற்றுச்சூழல் குறித்து ஆற்றிய அரும்பணிக்காக 2020 ஜனவரி 26 அன்று இந்தியாவின் 4வது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் ஆர்வலர் துளசி கவுடா. தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்திச் சுருக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மத்திய பிரதேசம் செல்கிறார். அவரது பயணத்தின் முதற்கட்டமாக இந்தூர் சென்று அங்கிருந்து பெத்துல் பகுதியில் பிரம்மகுமாரிகள் அமைப்பினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்கவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் பயணத்தின் இறுதிக்கட்டமாக நேற்றிரவு பாரிஸ் நகரை வந்தடைந்தார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவாடெக் 2026 தொழில்நுட்ப மாநாட்டில் அவர் பங்கேற்கவுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் தேசிய இணைய குற்ற உதவி எண் 1930 செயல்பாட்டை ஆய்வு செய்தார். புகார் அளிப்பதை எளிமையாக்குவதற்காக செயற்கை நுண்ணறிவு மற்றும் பன்மொழி ஆதரவை பயன்படுத்துமாறு திரு அமித்ஷா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக யோகா சங்கம் இணையத்தில் 1.7 லட்சத்திற்கும்

0: அதிகமான நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் தங்களது நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மரப்பாலம் முருங்கப்பாக்கம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை காக்கையன்தொப்பு, பவானி நகர், ராஜீவ்காந்தி நகர், வீராம்பட்டினம், கப்பூர் கார்டன் மற்றும் சின்ன வீராம்பட்டினம் பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என மின்துறை அறிவித்துள்ளது. ஐசிசி மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி லீட்ஸில் உள்ள ஹெட்டிங்லியில் நேற்று நடைபெற்ற குரூப் ஏ பிரிவு ஆட்டத்தில் இந்திய அணி நெதர்லாந்து அணியை 95 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. சீனாவின் குயாங் நகரில் நேற்று நடைபெற்ற உலக குத்துச்சண்டை கோப்பை 2026 தொடரின் 3வது நாள் போட்டிகளில் இந்தியாவின் நிக்கில், தீபக் மற்றும் சனே வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:02. புதுவை புதுமை நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது
3: கவிதை சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்குகிறார் தருமர் பழனிசாமி அவர்கள்.
4: கடல் வெப்பமயமாதல், மூவகை கதிர்கள், ஆதவன் தருவது அகச்சிவப்பு கதிர்கள், புலப்படும் வெளிச்சம் புறவூதா கதிர்கள், மூவகை கதிர்களும் மூடி வைத்து வெப்பத்தை பூமிக்கு தந்து புதுமை செய்கிறது. நீரும் நிலமும் பூமி பகுதி புறத்தே மண்ணால் கால் பகுதியாய் காணப்படுகிறது. புறத்தே நீரால் பூமி பகுதி முக்கால் பகுதி மூழ்கி உள்ளது. ஒரு கண்டம் ஒரு கடல், ஒரு கண்டத்தின் ஓரத்தில் உள்ள கடல் அக்கண்டத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறது. அண்டார்டிக் துருவக்கடல், அண்டார்டிக் பெருங்கடல், ஆர்டிக் துருவக்கடல், ஆர்டிக் பெருங்கடல். பல கண்டம் ஒரு கடல், இந்து மகா சமுத்திரம் இந்தியாவின் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா 3 கண்டங்களை முத்தமிட்டு கிடக்கிறது. இந்து மகா சமுத்திரம் இந்த பூமியில் 20% இட்டு நிரப்பியுள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடல், அமெரிக்கா தெற்கு, அமெரிக்கா வடக்கு, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா ஆகிய கண்டங்களுக்குள் அகப்பட்டிருப்பது அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல் அகிலத்தில் சரியாக 20% இட்டு நிரப்பியிருக்கிறது. பசிபிக் பெருங்கடல், ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா தெற்கு, அமெரிக்கா வடக்கு, அண்டார்டிகா ஆகிய கண்டங்களிடை பசிபிக் பெருங்கடல் பரவியுள்ளது. பூமியின் பரப்பில் பசிபிக் பெருங்கடல் 30% மூழ்கடித்து உள்ளது. 70% நீர்பரப்பு. மண்ணுலகின் மண்பரப்பில் இந்து மகா சமுத்திரம் 20%, அட்லாண்டிக் பெருங்கடல் அது 20%, பசிபிக் பெருங்கடல் பங்கு 30%. ஆக கூடுதலாய் அகிலத்தின் பரப்பில் 70% நீர் இட்டு நிரப்பி வெப்பமயமாதலின் விளைவுகளை தினம் உச்ச நிலைக்கு உயர்த்தச் செய்கிறது. மூலக்கூறு நகர்வு, கதிர்கள் வடிவில் வரும் கதிரவன் வெப்பம், கடல் நீரை கடுவெப்பம் ஏற்றும், நீர் மூலக்கூறுகளில் நிரம்பும் வெப்பத்தால் ஹைட்ரஜன் பிணைப்புகள் கழற்றப்படுவதாலும் இயக்க ஆற்றல் ஒன்று ஏற்படுவதாலும் மூலக்கூறுகள் போதிக்கொண்டு மேலெழுந்து மிதக்க தொடங்கும். நீர்ம நிலை நீர் நீராவி ஆகும். ஆழப்புதையும் ஆதவன் வெப்பம், வெப்பமேறிய வெளிப்புற கடல் நீரை கடல் அலைகளும் கடற்காற்றும் இடம் மாற்றி இழுத்துச் சென்று 100 மீட்டர் ஆழம் வரை நுழைக்கும் வெப்பத்தை, கடல் நீர் வெப்ப கிடங்காய் செயல்பட்டு 100 மீட்டர் ஆழம் வரை நிரப்பி வைக்கும் வெப்பத்தை. அரிதில் கடத்தி மண், தரை மீது விழும் தகிக்கும் வெப்பம் 1 மீட்டர் வரைதான் ஊடுருவி செல்லும். கதிரவன் மறைந்ததும் கடுகி குளிர்ந்து விடும். அகிலத்தின் மண் ஒரு அரிதில் கடத்தி, சேமிக்காது வெப்பத்தை சிதறடிக்கும் அதனையே. எளிதில் கடத்தி நீர், கடல் நீர் வெப்பத்தை கடத்தும் எளிதாக, எளிதில் கடத்தும் இயல்புள்ள கடல் நீர் வெப்ப கிடங்காக விவரிக்கப்படுகிறது. வெப்ப கிடங்கிலிருந்து வெப்பம் மெதுவாக வெளியேறி வெளியேறி விரைவாக வினையாடி காற்று மண்டலத்தை கடுவெப்ப மண்டலமாய் ஏற்றம் செய்து இடையூறு செய்கிறது. மண் வெப்பமும் மாக்கடல் வெப்பமும், வேறுபட்டவை விளைவு.

பொருட்களும் வேறு. இப்புவியின் 70% இட்டு நிரப்பும் கடல் 90% வெப்பத்தை துல்லியமாய் இருக்கிறது. 30 விழுக்காடாய் மிளிரும் மண்பகுதி 5 விழுக்காடு வெப்பத்தை அரவணைத்துக் கொள்கிறது. ஒளியையும் வெப்பத்தையும் ஊடுருவ விடாமல் அருதில் கடத்தியான அகிலத்தின் மண் குறைந்த வெப்பத்தையே கொள்முதல் செய்கிறது. இருட்டு கடல் வளைவு. ஆழ்கடல்கள் ஆண்டு முழுவதும் இருட்டானவைகளாய் இருக்கின்றன. ஒளி பிரதிபலிப்பு ஒடுங்கி இருந்து இருட்டு கடலாய் இருந்து நிலைப்பது அல்ஃபேடோ என அழைக்கப்படுகிறது. ஒளியையும் வெப்பத்தையும் ஊடுருவ விடும் இருட்டு கடல் 70% வெப்பத்தை ஈர்த்து தனக்குள் இருத்திக் கொள்கிறது. சூரிய ஆற்றல் பஞ்சு. பருத்தி இழையாலான பஞ்சு பொதிகள், நுண்துளை நெகிழி நுரை பஞ்சு, தன்னை சுற்றியுள்ள தண்ணீரை ஈர்த்து தனக்குள்ளே தங்க வைத்துக் கொள்ளும். பிழியும் போது புறப்பட்டு வெளியே தண்ணீராக தலை காட்டும். பெருங்கடல் நீரும் பஞ்சு பொதி போல, நெடுங்கடல் நீரும் நுரை பஞ்சு போல, கதிரவன் சூட்டை கணக்கின்றி உறிஞ்சி நீர் மூலக்கூறுகளில் நிரப்பிக் கொள்ளும். நேரம் கிடைக்கும் நிகழ்வுகளின் போது கீழ்கடல் வெப்பத்தை கிளப்பிவிடும். மேலே பஞ்சின் செயலும் பெருங்கடல் செயலும் ஒன்றுபோல் உணரப்படுவதால் பாரங்கும் உள்ள பெருங்கடல்கள் வெயிலின் வெப்பத்தை விரைந்து ஈர்க்கும் பஞ்சு பொதி என பெயரிடப்படுகின்றன. வெப்ப தொட்டிகள். நீரை சேமிக்கும் நீர்த்தொட்டி போல, தானியம் சேமிக்கும் தானிய தொட்டி போல, மணல் சேமிக்கும் மணல் தொட்டி போல, குப்பையை சேமிக்கும் குப்பை தொட்டி போல, வெப்பத்தை சேமிக்கும் வெப்ப தொட்டியாய் இயற்கை கடல்களை ஏற்படுத்தியுள்ளது. நீர் தேவையெனில் நீரை எடுப்பது போல், தானியம் தேவையெனில் தானியத்தை எடுப்பது போல், மணல் தேவையெனில் மணலை எடுப்பது போல், குப்பை தேவையெனில் குப்பையை எடுப்பது போல், வெப்பம் தேவையெனில் வெப்பத்தை எடுத்திட இயற்கை சில ஏற்பாடுகள் செய்துள்ளது. விரிகடல் ஒரு வெப்ப தொட்டியாய் கையிருப்பு வெப்பத்தை காற்றுக்கு தருகிறது. வெளியேறும் வெப்பம் வினைகள் பல செய்கிறது. சேமிப்பு தொட்டி விளைவு. பூமிக்கு மேலொரு போர்வை போலிருந்து கதிரவன் வெப்பத்தை கடலுக்கு அனுப்புவதும், திருப்பி அனுப்பப்படும் திரைக்கடல் வெப்பத்தை விண்ணுக்கு அனுப்பாமல் விரைந்து ஈர்த்து வைத்து மீண்டும் கடலுக்கு மிக விரைவாய் அனுப்புவதும் பச்சை குடில் வாயுக்களின் பண்பாயிருக்கிறது. இயற்கையின் போர்க்களம். பரந்த கடல் பரப்பிற்கும் பச்சை குடில் போர்வைக்கும் இடையில் இருப்பது இயற்கையின் போர்க்களம். ஏவப்படுபவை வெப்ப எரிக்கணைகள், இறந்து வீழ்பவை இயற்கை உயிரினங்கள். வெப்ப பந்தாட்டம். ஆனந்தம் அனுபவிக்க ஆசைப்படும் மனிதர்களால், தொடர்ந்து பெருகும் தொழிற்சாலைகளால், காற்று மண்டலத்தில் கலக்கும் வாயுக்களால் ஆகாய பச்சை குடில் அடர்வு அதிகரித்து கூடுதல் வெப்பத்தை குவித்துக் கொள்கிறது. பச்சை குடில் வெப்பம் பரவி காற்றுக்குள், காற்று வெப்பத்தை கூடிடச் செய்கிறது. காற்று வெப்பம் கடல் நீரை சூடாக்கி நீராவியால் காற்றை நிரப்பிடச் செய்கிறது. ஏற்கனவே சூடாகி இருக்கும் காற்றை நீராவியின் வெப்பம் நிலைமாற்றி வெப்ப காற்றாக வேதனையை தருகிறது. ஒவ்வொரு மடங்காக உயரும் வெப்பம் ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்து போகிறது. மெல்ல மெல்ல உறுதியாய் மிகுந்திடும் வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாய் குவலயத்தை எரிக்கிறது. உயரும் கடல் மட்டம். நீராவியாக நிலைமாறும் முன்பு கொதிநிலை எய்திய கொள்கலன் நீர் 1 லிட்டர் 1.4 சுழியம் லிட்டராய் உயரும். உலக கடல்களின் உள்ளிருக்கும் நீர் ஒட்டு மொத்தமாய் 1.35 பில்லியன் கன கிலோமீட்டர் என கணக்கிடப்படுகிறது. கடல் வெப்பமாகி கடல் நீர் விரிவடைய 1.89 பில்லியன் கன கிலோமீட்டராய் கிடுகிடுவென பெருகும். துருவ பனிப்பாறைகள் தூளாகி உருக திடநிலை நீர் திரவநிலை நீராக கடல் நீரோடு கலந்துவிடும். வெப்பமய மாதலால் விரிவடையும் நீராலும், துருவ பனிப்பாறையால் தொடர்ந்து வரும் நீராலும் கடலின் நீர்மட்டம் கண்கூடாய் உயரும். நீருக்குள் மூழ்கும் நாடுகள். கடல் நீர் விரிவடைந்து கடல் மட்டம் உயருவதால் 40 நாடுகள் நீருக்குள் மூழ்கும். இந்த நூற்றாண்டின் இறுதி ஆண்டிற்குள் மாலத்தீவு, மார்சல் தீவுகள், பிஜி தீவுகள், சொலாமன் தீவுகள், தீவு கிரிபாட்டி, தீவு வனிபாட்டி அனைத்து மூழ்கி அத்திப்பட்டியாகும்.
காற்றழுத்தம். சுழலும் பூமியும் சூ

0: சூரிய வெப்பமும் வளிமண்டல அழுத்த வேறுபாட்டை உருவாக்கும். நிலநடுக்கோட்டில் காற்றழுத்த நிலை, பூமத்திய ரேகை பசிபிக் கடலில் செங்குத்தாய் விழும் சூரிய கதிர்கள் அப்பகுதி காற்றை அதிசூடாக்குவதால் வெப்பமடைந்த காற்று விரிவடைந்து மேலே இடப்பெயர்ச்சி அடைந்து ஏற்படும் இடத்தில் குறைந்த காற்றழுத்தம் கூடுதலாய் ஏற்படும். பூமத்திய ரேகை பசிபிக் கடல் பகுதியில் வெப்பம் மிகுதியாய் விரைவி இருப்பதால் வெப்ப மண்டலமாய் அது விளக்கப்படுகிறது. துணை வெப்ப மண்டலம், வெப்ப மண்டலத்திற்கு வடக்கிலும் தெற்கிலும் சற்று வெப்பம் சரிந்து குறைந்த துணை வெப்ப மண்டலங்கள் துணையாய் உள்ளன. மித வெப்ப மண்டலம், துணை வெப்ப மண்டலங்களுக்கு தெற்கிலும் வடக்கிலும் மிதமான வெப்பமும் மிகையான அழுத்தம் உள்ள மித வெப்ப மண்டலங்கள் மாண்புடன் உள்ளன. குளிர் மண்டலம், மித வெப்ப மண்டலங்களின் மிக அருகில் வட தென் துருவங்களில் வலுவான அழுத்தமும் கூடுதலான குளிர்ச்சியும் கொண்ட மண்டலமாய் வட தென் துருவங்கள் விளங்கி வருகின்றன. வர்த்தக காற்றின் தொடக்கம், அகிலத்தின் துருவ அதி அழுத்த காற்று அழுத்தம் குறைந்த அகிலநடு கோட்டிற்கு துணை வெப்ப மண்டலத்தை துளைத்து உள்நுழையும். நிலநடு கோட்டில் நிலைத்திருந்த காற்று அதிக வெப்பத்தால் அங்கிருந்து வெளியேற நிலநடு கோட்டின் நிலவும் வெற்றிடத்தை துருவ காற்று வந்து தூர்ந்து நிரப்பிட துரிதமாய் வருகையில் திசை மாற்றம் ஒன்று பூமி சுழற்சியால் பாதையை மாற்றி துருவ காற்றுகளுக்கு திருப்பம் தருகிறது. திசை திரும்பும் துருவ காற்றுகள், வட துருவத்தில் இருந்து வரும் துருவ காற்று தென் மேற்காக திசை மாறி வீசும். தென்னரை கோள தென் துருவ காற்று வடமேற்காக வழிபார்த்து வீசும். வட துருவத்திலிருந்து வரும் காற்றும் தென் துருவத்திலிருந்து திரும்பும் காற்றும் வடமேற்காகவும் தென்மேற்காகவும் வருடம் முழுவதும் வீசிக்கொண்டிருப்பது வர்த்தக காற்றுகள் என வழங்கப்படுகின்றன. எல் நினோ லா நினா, கவர்தல் காத்தல், காத்த வெப்பத்தை காற்றுக்கு வெளியிடும் கடல் பண்பு ஒரு பக்கம், அழுத்த மாறுபாட்டால் அங்கும் இங்கும் விரிகடல் மேல் விரையும் காற்றுகள் மாக்கடலின் மறுபக்கம், பரந்த கடல் மேல் பரவும் வெப்பத்தால் வர்த்தக காற்றோடு விரவும் நீராவி இமிழ் கடலின் இன்னொரு பக்கம். விளைவுகள் மிகுதல் எல் நினோ, விளைவுகள் மிக குறைதல் லா நினா. எல் நினோ விளைவுகள், எல் நினோ விளைவுகள் ஏற்படும் போதெல்லாம் ஆஸ்திரேலியாவில் அடுத்து இந்தோனேசியாவில் பரந்த இந்தியாவில் பருவமழை குறையும், வறட்சி உண்டாகி விவசாயம் அழியும், வெப்பநிலை உயர்ந்து வெப்ப அலை வீசும், அமெரிக்க பகுதிகளில் அடர் மழை பொழியும், வெள்ளப்பெருக்கால் வாழ்விடங்கள் அழியும். லானினா விளைவுகள் ஏற்படும் போதெல்லாம் தமிழ்நாடு கேரளாவில் தீவிர மழை பொழியும், தென் அமெரிக்காவில் தீவிர வறட்சி தோன்றும்.
1: இதுவரை கவிதைச் சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்கினார் தருமர் பழனிசாமி அவர்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது.

0: இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் இன்று நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பங்கேற்கிறார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் வளர்ந்து வரும் புத்தொழில் சூழலையும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களையும் பிரதமர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் முன்னணி வர்த்தக தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். ஈவியா நகரில் தமது பயணத்தை நிறைவு செய்து பாரிஸ் சென்றடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் உற்சாகத்துடன் வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக ஈவியா நகரில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் சந்தித்து பேசினார். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று அப்போது அவர் கூறினார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் தேசிய இணையவழி குற்றத்தடுப்புக்கான 1930 என்ற உதவி எண் சேவை குறித்து அவர் ஆய்வு செய்தார். அந்த உதவி எண் சேவை முறையை சீரமைக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த உதவி எண் சேவை அமைப்பை நவீனப்படுத்துமாறு அவர் கூறினார். இணையவழி குற்றங்களிலிருந்து மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வழிமுறைகள் குறித்து கூட்டத்தில் அவர் ஆய்வு செய்தார். போதிய அளவிலான மனிதவளத்துடன் அழைப்புகளை கையாளும் திறன் கொண்ட தேசிய அளவிலான குற்றத்தடுப்புக்கான அழைப்பு மையத்தை அமைக்குமாறும் திரு அமித்ஷா உத்தரவிட்டார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15 அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இதுகுறித்து தெரிவித்துள்ள மத்திய வர்த்தக மற்றும் உள்துறை அமைச்சகம் சமூக பாதுகாப்பு ஒப்பந்தமும் அதே நாளில் அமலுக்கு வரும் என்று கூறியுள்ளது. இது இந்தியாவின் தற்காலிக தொழிலாளர்களுக்கு பெரும் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த ஒப்பந்தங்களின் மூலம் இந்திய ஏற்றுமதிக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளில் 99% அளவிற்கு வரி விலக்கு கிடைக்கும் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்திய இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினர், புத்தொழில் நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது

0: நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. E20 ரக எரிபொருளில் எறும்புகள் மற்றும் பிற பூச்சிகளை ஈர்க்கும் தன்மை ஏதும் கிடையாது என்றும் அறிவியல் ரீதியாக உண்மையில்லை என்றும் அந்த அலுவலகம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக்க தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள் கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 78 பேர் நேற்று முன்தினம் இரவு டாக்கா வந்தடைந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உரிய வேலைவாய்ப்பை வாங்கித் தருவதாக கூறி தங்களை இணையவழி குற்றங்களில் ஈடுபட கம்போடியாவில் கட்டாயப்படுத்தப்பட்டதாக மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கடந்த 1.5 ஆண்டுகளில் சுமார் 16,000 பேர் பங்களாதேஷில் இருந்து கம்போடியாவுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். அவர்களில் பலருக்கு குறுகிய கால பயண விசா மட்டும் வழங்கப்பட்டதாகவும் வேலை அனுமதிக்கான விசா வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பங்களாதேஷைச் சேர்ந்த 1,000கணக்கானவர்கள் தற்போதும் வேலையின்றி கம்போடியாவில் வசிப்பதாகவும் அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, பீகார், கேரள மாநிலங்களில் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சில பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் அடுத்த 4 அல்லது 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், உத்தராகண்ட் மாநிலங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்து வீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி, ரவுனக் சௌஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவில் இஷாராணி பருவா, அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25, 6 நொடிகள்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் டிராமா விபத்து ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
3: வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் டிராமா. ஒரு விபத்து ஏற்பட்டா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, விபத்து ஏற்பட்ட ஒரு பேஷண்ட ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அங்க அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படும் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா விபத்துகளோட எண்ணிக்கை இந்தியாவில ரொம்பவும் அதிகமா இருக்கு. புதுச்சேரியிலையும் ரொம்ப அதிகமான அளவுல விபத்துகள் ஏற்பட்டு இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஒரு விபத்தை பார்க்க நேரிட்டால் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அந்த சீனோட சேஃப்டியை வெரிஃபை பண்ணணும், முதல்ல உங்களுக்கு எதுவும் இன்ஜுரி இருக்கக்கூடாது.

0: இருக்கும் ஃபர்தர் இன்ஜுரிஸ் வராமல் என்ன பண்ணுவோம், நீங்கள் தான் வெஹிக்கில் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வெஹிக்கிளை சைடில் பார்க் பண்ணிட்டு டிராஃபிக்கை கார்டன் ஆஃப் பண்ணி அவரோட வெஹிக்கிளையும் சேவ் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட், இமிடியேட்டாக 108 ஆம்புலன்ஸை கால் பண்ணிட்டு நீங்கள் அவர் பக்கத்தில் போயிட்டு அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். சில பேர் வந்து பலமாக அடிபட்டு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கலாம், சில பேருக்கு அன்கான்ஷியஸாக இருக்கலாம், சில பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு கை கால்லாம் டிஃபார்ம்டாக இருக்கலாம், சில பேருக்கு மூச்சு விட கஷ்டம் இருக்கலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது, நினைவு இல்லாமல் இருக்குது, ப்ளீடிங் கண்டினியூஸாக இருக்குது, மூச்சுத்திறல் இருக்குது அப்படிங்கும் போது அது பலமான காயம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளே அவரை லிஃப்ட் பண்ணலாம் கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அவரை ஸ்ட்ரைட்டாக படுத்திருக்காரு அப்படின்னா அவருக்கு சப்போர்ட்டிவ் கேர் தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ளீடிங் ஏதாவது ஆக்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். எங்கேயாவது ரத்தம் வீண போயிட்டே இருக்கு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணும், ஒரு கிளீன் கிளாத் எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு கம்ப்ரஸ் பண்ணாலே அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ண முடியும். விபத்துகளில் அதிகமாக உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தப்போக்கு, அன்கண்ட்ரோல் ப்ளீடிங் சொல்லுவாங்க. அதை அட்ரஸ் பண்ணாலே நம்ம இவர்களோட உயிரை காப்பாற்ற முடியும். இதுக்கு கிளாத் எங்கே இருக்கும் அப்படின்னு யோசிக்க வேணா, நம்மளுடைய கார்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ்லேயே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கும். இமிடியேட்டாக அதை எடுத்துட்டு வந்து ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணுங்க. அந்த ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னா சிம்பிள் ட்ரெஸ்ஸிங் மட்டும் ஒரு கம்ப்ரஷன் பேண்டேஜ் மட்டும் அப்ளை பண்ணிடுங்க. இது மட்டும் தான் நம்மளால மேஜராக பண்ண முடியும். ஏன்னா இவர்களுக்கு தண்டுவடத்திலையும் கூட பிரச்சனை இருக்கலாம், ஸ்பைன் இன்ஜுரிஸ் இருக்குது வாய்ப்பு இருக்கு, சர்விகல் ஸ்பைன் இன்ஜுரி இல்லை தொராசிக் லம்பா ஸ்பைன் இன்ஜுரிஸ் இருக்கும். நம்ம தெரியாமல் இவரை லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணி காரில் போட்டு ட்ரை பண்ணும்போது இந்த இன்ஜுரிஸ் வருஷனாக சான்ஸ் இருக்கும். ஸோ பலமான இன்ஜுரிஸ் இருக்குங்கிற போல ஆம்புலன்ஸ் வழியாக ஷிஃப்ட் பண்ணுறது தான் சரியானதாக இருக்கும். சின்ன சின்ன காயங்கள் இருக்காங்க, அவரே நடக்கிறாரு, கான்ஷியஸாக இருக்காருங்க போது அவரை சப்போர்ட் பண்ணிட்டு எப்படி ஷிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும். என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு காருக்குள்ளே மாட்டிட்டு இருக்காரு பலமாக அஞ்சுப்பட்டிருக்கும் போது நம்மளே அவரை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணக்கூடாது. அன்லஸ் கார் வந்து பேர்ன் ஆகிட்டு இருக்கு இல்லை ஸ்மோக் இல்லாத வரைக்கும் நம்ம சப்போர்ட்டோட தான் இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா நம்ம இருக்க இன்ஜுரிஸையும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். சில சமயம் என்ன இருக்கும்னா, ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அவரோட நெஞ்சிலையோ வயிற்று பகுதியிலேயே குத்தி உள்ளே போயிருக்கும். நமக்கு ரிஃப்ளெக்ஸில் என்ன பண்ணிடுவோம்னா அதை எடுத்து பிடிங்கிடலாம் அப்படின்னு நினைப்போம். அது பண்ணவே கூடாது. இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் சேஃப் என்விரான்மெண்ட்ல ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ்ல தான் அதில் ரிமூவ் பண்ணும். ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள குத்தி இருக்கு அப்படின்னா அப்படியே தான் இருக்கணும். நீங்கள் சேஃபாக அவர் எக்ஸ்ட்ரிகேட் பண்ணிட்டு ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணுறது தான் சரியான வழியாக இருக்கும். தமிழ்நாடு பாண்டிச்சேரி அக்ராஸ் இந்தியாவிலே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ்க்கு விபத்தினால் ஏற்படுற காயங்களுக்கான சிகிச்சை வந்து ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இமீடியட்டாக நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அவர் கூட்டு போங்க. இப்போ அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வந்தார் அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனடியாக அவரை வந்து ரெட் ஜோன் அல்லது ரிசஸ்டேஷன் ஜோன் சொல்லுவாங்க, தீவிர சிகிச்சை பிரிவுக்கு உள்ள கூட்டு போயிட்டு அவரை டாப் டு பாட்டம் ஹெட்லேருந்து ஃபுட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. அவருக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருந்தால் ஆக்சிஜன் சப்ளிமெண்டேஷன் கொடுப்பாங்க. ரத்தம் போக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் தேவைப்படும். சில பேருக்கு மேசிவ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், லிட்டர் கணக்கில் பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான தேவைகள் இருக்கும். எங்கேயாவது ப்ளீடிங் இருக்குன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வயிற்றுக்குள்ள ப்ளீடிங் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இருக்குன்னா சர்ஜரி கூட தேவைப்படும், எமர்ஜென்சியாக சர்ஜரி தேவைப்படலாம். தலையில் அடிப்பட்டுக்குனா நியூரோ சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படலாம். மார்பிளையோ வயிற்றுக்குள்ளேயோ ப்ளீடிங் இருக்குன்னா சர்ஜரி கூட தேவைப்படலாம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவரோட பிபி பல்ஸ் ரேட் எல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒன் ஸ்டேபிள் ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கு எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் போன்ற சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிட்டு எங்கெங்கே என்னென்ன இன்ஜுரிஸ் இருக்குது, அது என்ன லெவலில் இருக்குது, இவர் எப்படி ஸ்டேபிளாக இருக்காரா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. அதை பொறுத்து அவரோட மேனேஜ்மெண்ட், சில பேருக்கு சர்ஜிக்கல் ஆப்ஷன் தேவைப்படும், சில பேருக்கு வந்து கன்சர்வேட்டிவான மேனேஜ்மெண்ட் தேவைப்படும், மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் அந்த சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் அவர் ஐசியு பிரிவில் அட்மிட் பண்ணிட்டு அதுலேருந்து ஸ்லோவாக ரெக்கவர் ஆகி அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விபத்து ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை பயந்தோ ஹெல்ப் பண்ணாமே ஓடக்கூடாது. நம்ம முதல்ல நம்மளோட சேஃப்டி என்ஷூர் பண்ணணும். விபத்தில் இன்வால்வ் இருக்கிறோட சேஃப்டி என்ஷூர் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு ப்ளீடிங் ஏதாவது இருக்குன்னா இமீடியட்டாக அதை அரெஸ்ட் பண்ணிட்டு சேஃபாக அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. யூஸ்வலாக ஆம்புலன்ஸஸில் ஸ்பைன் போர்டு வச்சிருப்பாங்க, அது வழியாகவே அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அவசர சிகிச்சையில் என்னென்ன தேவையான சிகிச்சைகள் தேவைப்படுமோ அது எல்லாமே கொடுக்கப்படும். நீங்கள் வந்து நம்ம ஒரு விபத்து பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா நம்மளை வந்து போலீஸ் என்கொயர் பண்ணுவாங்களோ இல்லை வந்து நம்மளை வந்து இருக்க சொல்லுவாங்களோ, நம்ம மேலே எம்எல்சி கேஸ் போடுறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு சட்டம் இதில் துணை இருக்கு. இந்த குட் சமாரிட்டன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் விபத்தினால பாதிக்கப்பட்டு ஒருத்தருக்கு உதவுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டம் துணை நிற்கும். யாருமே எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன நடந்ததுன்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டு நீங்கள் கிளம்பினாலே போதுமானது. யாரும் அண்ணன் சரியாக அவங்களை அங்கே இருக்க சொல்ல மாட்டாங்க, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. கோல்டன் அவர், அந்த 1 ஹவருக்குள்ள அவரை ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அதுவே அவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இன்க்ரீஸ் பண்ணும். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் டிராமா விபத்து ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் இனிமையான சூப்பரான உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 7:31:32 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வணக்கம் மக்களே நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி. இந்த டைம் வந்துட்டாலே வணக்கம் மக்களே ஷோல என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஃபி குவஸ்டின்ஸ் வந்து நாங்க கேட்போம். சோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய நாலேஜ கெயின் பண்ற மாதிரியும், அதே மாதிரி உங்களுக்கு காலையில இந்த பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷா சூப்பரா எனர்ஜிட்டிக்கான சாங்ஸும் உங்களை பிளே பண்ணி பயங்கர என்டர்டைன்மெண்டா வச்சுட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம வணக்கம் மக்களே நிகழ்ச்சியோட கேள்வி என்ன அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி, எல்லாருக்குமே இந்த நாள் சூப்பரான இனிமையான நாளா அமையறதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. அதே மாதிரி இன்னைக்கு யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே அப்புறம் இன்னும் ஸ்பெஷலான டேஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே சூப்பரான வாழ்த்துக்களோட இன்னைக்கு உங்க லைஃப்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து வைக்கிற ஒரு உங்களுடைய ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகட்டும் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு விஷயஸோட உங்க எல்லாரும் மீண்டும் வணக்கம் மக்களே நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் நானு. சோ வணக்கம் மக்களே நிகழ்ச்சியோட இன்றைய நம்மளுடைய க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க நியூஸ் கேட்டிருப்பீங்க உச்சி மாநாடு, G7 உச்சி மாநாடு அப்படின்றத பத்தி. சோ அத பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு க்வெஸ்சன் அடிச்சிருக்கோம். சோ 52வது G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? என்னது 52வது உச்சி மாநாடா? ஆமாங்க, 52வது G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படிங்கிற கேள்விதான் உங்க முன்னாடி நான் வச்சிருக்கேன். சோ இதுக்கான ஆன்சர் நீங்க எதுல பண்ணணும் அப்படின்னா, எஃபி பேஜ்ல ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற நம்மளுடைய எஃபி பேஜ்ல போயிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது பத்தி நிறைய தகவல்களும் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன், அதையும் சைட் பை சைட் தெரிஞ்சுக்கோங்க. சூப்பரான சாங்கும் உங்களுக்காக பிளே பண்ணிட்டு இருக்கேன், அதையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: வர்த்தமான சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ் பாரமே சோத்ரலக்.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: வணக்கம். மக்களைய நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 7:37:34 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ வணக்கம் மக்களைய நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி, 52வது G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படிங்கிற இந்த கேள்விதான் முன்னாடி வச்சேன். சோ எந்த இடத்துல நடந்தது அப்படிங்கறது தான் கேள்வி. அது பத்தினா நிறைய தகவல்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. சோ இந்த மாநாடு G7 மாநாடு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் 2026 June 15-17 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. நேத்து வரைக்கும் நடந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, G7 அப்படிங்கறது உலகத்துடைய 7 முன்னுயரிய பொருளாதார நாடுகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், ஐக்கிய ராஜ்யம், அதாவது UK, அமெரிக்கா ஆகிய நாடுகளுடைய கூட்டமைப்பா இருந்துட்டு இருக்கு. இந்த நாடுகளுடைய தலைவர்கள் வருஷம் ஒன்று கூடி சர்வதேச பொருளாதாரத்தை பத்தியும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம், காலநிலை மாற்றம் போன்ற முக்கியமான பிரச்சனைகள் பற்றி ஆலோசிக்கிறாங்க. 2026 ஆண்டின் 52வது G7 மாநாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடு நடத்திருக்கிறாங்க. அது எங்க நடந்திருக்கு அப்படின்றதுதான் உங்களுக்கான கேள்வி. சோ இதை பத்தி இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெளியிட்டிருக்காங்க. பிளான்ட் ஆப்ரேட்டர்ல 136, எலக்ட்ரீஷியன்ல எலக்ட்ரீஷியனா 47 பேரும், ஃபிட்டர்ல 30 பேரும், எலக்ட்ரானிக்ல 15 பேரும், இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ்ல 15 பேரும், டர்னர் பிரிவுல 5 பேரும் அப்படின்னு மொத்தமா 266 இடங்கள் காலியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா +2 ITI படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு. இதுக்கான வயது வரம்பு 29/6/2026 அன்று உள்ளபடி 18-24 வயது வரை இருக்கிறவங்க இதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குடைய தேர்ச்சி முறை எப்படி இருக்கும்னா, ஆன்லைன் தேர்வும் சான்றிதழ் சரிபார்ப்பும் நடைபெறும் அப்படின்னு. விண்ணப்ப முறை என்னன்னா, ஆன்லைன் மூலமா மட்டும்தான் உங்களால விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் அப்படின்னா ₹100 சொல்லிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான விண்ணப்பிக்க, இந்த பணிக்கு நீங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 29 அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை பத்தி மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா NPCIL careers.co.in அப்படிங்கிற இணையதள முகவரியில இந்த காலி பணியிடங்கள் பத்தினா டீட்டெயில நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இதுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய ஃபியூச்சர்

உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில நம்மளுடைய இன்றைய கேள்வி 52வது G7 உச்சி மாநாடு பத்தி தான் நம்ம வந்து கேட்டிருக்கோம். இது எங்க நடந்துச்சு அப்படின்ற இந்த கேள்வியை தொடர்ந்து இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் நடந்தது அப்படின்றத நம்ம வந்து பாத்துனோம். அது 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க நியூஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய இந்த 7 நாடுகள் மட்டும் இல்லாம இந்த 7 நாடுகள் சார்ந்த மற்ற நாடுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்விடேஷன் அனுப்பி அழைப்பு விடுப்பாங்க. அந்த வகையில நம்மளுடைய இந்திய பிரதமரான நரேந்திர மோடி அவர்களும் இந்த G7 மாநாட்டில் போயிட்டு கலந்துகிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம்.

0: ஜெயஹிந்த். கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
1: பிச்சலே ஏக தசக் சேனா தேஜி ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: வணக்கம். மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. சோ நம்ம கேட்ட கேள்வி, 52வது G7 உச்சி மாநாடு எங்க நடைபெற்றது அப்படிங்கிற இந்த கேள்விக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க. ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம், அவங்களுக்காகவும் அப்புறம் வந்து யார் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த கேள்விக்கான ஆன்சர் இவியான் லிஸ்பெயின்ஸ் நகரத்துல தான் இந்த மாநாடு நடந்திருக்கு, பிரான்ஸ்ல. ஓகேவா? சோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்க நியூஸ் கேட்டிருந்தாலே உங்களுக்கு ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். எஸ், நிறைய பேர் நம்மளுடைய FB பேஜஸ்ல ஆன்சர் பண்ணிக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சோ யார் யாரு நமக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். லூயிஸ் செல்வராஜ் அவர்கள் ஆன்சர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பதில் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் ஏவியான் லேஸ் பேஸ் நகரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் மேலஓடு துறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்களும் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அன்பு ராணி ஆன்சர் பண்ணிருக்காங்க. பாபு முல்லைக்காடுல இருந்து பிரான்ஸ் ஏவியன்ஸ் நகர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஆன்சர். ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டா பாளையத்துல இருந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அரியலூர்ல இருந்து வீரதுரை ஆன்சர் பண்ணிருக்காரு. பட்டாளம் அப்துல் ஜலீல் ஆன்சர் பண்ணிருக்காரு. ஏவினான் லிஸ்பெயின்ஸ் பிரான்ஸ் நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன் அவர்களும் ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஹரிஹரன், 52வது G7 உச்சி மாநாடு பிரான்ஸ் நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏவியன் லேஸ் பிரெயின்ஸ்ல நடந்திருக்குன்னு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. அதே போல பொன்னியம்மன் மேடு வண்ண கணேசன் ஆன்சர் பண்ணிருக்காங்க. மதுரையில இருந்து சோ சண்முக சுந்தரம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா செந்தில் முருகன் விலாக்கப்பட்டியிலிருந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. பெரிய வளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் ஆன்சர் பண்ணிருக்காரு. ஆண்டனி ராஜ் சேனல இருந்து ஆன்சர் பண்ணிருக்காரு. அடுத்ததா பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் ஆன்சர் பண்ணிருக்காரு. எரவான்சேரியில இருந்து ஷாகுல் ஹமீது ஆன்சர் பண்ணிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் ஆன்சர் பண்ணிருக்காரு. அப்புறம் கோடி பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, அதாவது திருவாரூர் மாவட்டம் கோடிக்கல் பாளையத்திலிருந்து ஷாகுல் ஹமீத் ராஜா ஆன்சர் பண்ணிருக்காரு. வேலுமணி சுப்பிரமணியன் பெங்களூர்ல இருந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. எஸ், அத்தனை பேருக்குமே சூப்பரான வாழ்த்துக்கள். எஸ், June 15-17 வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஏவியான் லிஸ்பெயின்ஸ் அப்படிங்கிற இந்த ஏரியாவில்தான் வந்து பாத்தீங்கன்னா G7 52வது உச்சி மாநாடு நடந்துச்சு. சோ அங்க வந்து இந்த உச்சி மாநாடு நிறைவு அடைஞ்ச நிலையில அங்க இருக்கக்கூடிய பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம இந்திய வம்சாவழி மக்களை வந்து சந்திக்க போறாரு நம்மளுடைய பிரதமர் அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். எஸ், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நிகழ்ச்சிக்கு ஆன்சர் பண்ண அத்தனை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வது நான் உங்கள் அன்பு தொழியாரிசை அன்பரசி.
3: சபல் ஜரூரியே.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. இந்தியா இங்கிலாந்து விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மற்றும் முதலீட்டை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த சமூக ஊடக பதிவில், இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், தொடக்க நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று தெரிவித்துள்ளார். புகழ்பெற்ற புத்த அறிஞர் ராபர்ட் ஏஃப் தர்மன் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த சமூக ஊடக பதிவில், ராபர்ட் தர்மனின் பணிகள் புத்த மத சிந்தனைகளை உலக அளவில் பரப்பியதுடன் பல்வேறு கலாச்சாரங்களுக்கிடையே பரஸ்பர புரிதலை வளர்க்கும் வலுவான பாலமாக அமைந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் வழங்கவுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி நாளை புதுடெல்லியில் உணவு தானிய சேமிப்பிற்கான ஸ்மார்ட் கிடங்கு அமைப்பை திறந்து வைக்கவுள்ளார். இந்த ஸ்மார்ட் கிடங்கு அமைப்பானது கிடங்கு மேலாண்மை நடைமுறைகளை வலுப்படுத்தவும், உணவு தானிய சேமிப்பு செயல்பாடுகள் முழுவதும் செயல்திறனை மேம்படுத்தவும் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் சார்ந்த தீர்வாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. புதுச்சேரி PS பாளையம் திருபுவனை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திருபுவனை ஒரு பகுதி, குச்சிப்பாளையம், PS பாளையம், வாதானூர், சோம்பட்டு, மன்னாடிப்பட்டு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான காலை வணக்கம். நான் உங்க ஆர்ஜே ஜோ வந்துட்டேன் நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக. இப்ப நம்ம ஆர்ஜே பாண்டியில உள்ள டெய்லி ஒரு ஒரு ஸ்பாட்டுக்கு, ஃபேமஸ் ஆன ஸ்பாட்டுக்கு போய் அங்க இருக்க நிகழ்வுகள் எல்லாம், அங்க கூட இருக்கிற நம்ம நேயர்கள்கிட்ட பேசிட்டு அந்த ஊரை பத்தின தகவல்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்ப எந்த ஆர்ஜே எந்த ஸ்பாட்ல இருக்காங்க, என்ன மாதிரியான கேள்விகள்லாம் உங்ககிட்ட கேட்க போறாங்க, அவங்க அதுக்கு அந்த ஊரை பத்தின நினைவுகள்ல நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க. வாங்க, எந்த ஆர்ஜே எந்த ஸ்பாட்ல இருக்காங்க அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு நான் உங்க ஆர்ஜே சீனு. சரி, ஓகே. காலையிலே வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஈசிஆர் ரோடு, விழுப்புரம் ரோடு, திண்டிவனம்னு நாலு திசையில இருந்து வர்ற வண்டிகளோட சத்தத்துல நம்ம இந்திரா காந்தி சிக்னலு சும்மா அதிரடி மோட்ல பறந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த பரபரப்பான சிக்னலுக்கு அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வாசன் நகர் காராமணிக்குப்பம் ஏரியாவுக்கு நடுவுல ஒரு மாசான ரொம்ப அமைதியான ஒரு ஏரியா வந்து ஒளிஞ்சிருக்கு. அதுதான் ராஜவேந்திரா நகர். வெளியே பார்த்தா டவுனோட ஆக பெரிய டிராபிக், பெரிய ஜவுளி கடைகள், எலக்ட்ரானிக் ஷோரூம்னு பயங்கர பிஸி. ஆனா அப்படியே ராஜவேந்திரா நகருக்குள்ள நெஞ்சம் அகலமான தெருக்கள்ல காலையில வாக்கிங் போறவங்க, ஆபீஸ்க்கு காலேஜுக்கு கிளம்புற நம்ம பாசக்கார மக்கள், அப்படியே பக்கம் லோக்கல் குடியிருப்பு வைப் வந்து சும்மா இந்த ஏரியால அள்ளிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மாடர்ன் சிட்டியோட வேகம், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அமைதியான லைஃப் ஸ்டைல், இது ரெண்டையும் பாலம் மாதிரி நினைக்கிற நம்ம ராஜவேந்திரா நகர்ல இன்னைக்கு காலையில மக்கள் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, இங்க இருக்கிற நம்ம உழைக்கி சாம்பியன்ஸோட காலை நேர எனர்ஜி எப்படி இருக்கு, எல்லாத்தையும் இன்னைக்கு நேரடியா அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ராஜவேந்திரா நகர் மற்றும் இந்த சிக்னல் சுற்று வட்டாரத்துல இருக்கிற பொதுமக்களே, வேலைக்கு ஓடுறவங்களே, பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருங்க. இன்னைக்கு உங்க ஆர்ஜே சீனுதான் வந்து உங்க ஏரியாவுக்கு வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் நம்மளுடைய நிகழ்ச்சியில பேச போறீங்க. இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒருத்தவங்க ரொம்ப பரபரப்பா வெளியே போயிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேச தரோம். ஹாய்,
2: எஸ்எம் ரெயின்போ கேட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் இன்னும் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சொல்லுங்க. நீங்க காலை வணக்கம் இருந்தீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: உன் பேர் அமலா.
1: அமலா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: இருக்கீங்க.
1: ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா நான் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நடுவில் இந்த ராஜவேந்திரா கோயில் வந்து இருக்கு, அதாவது சிக்ஸ்த் கிராஸ்ல வந்து இந்த கோயில் இருக்கு. இதுதான் வந்து இந்த ஏரியாவோட முக்கிய அடையாளம் இல்லைங்களா?
2: ஆமா.
1: எந்த அளவுக்கு வந்து இந்த கோயில் வந்து இங்க இருக்கிற மக்களோட அந்த இதை ஈர்ப்பு ஈர்த்துருக்கு.
2: அதாவது இந்த கோயில் முதல் தடவை கட்டும் போது சுத்தி வீடே கிடையாது, வெறும் காடு மாதிரிதான் இருந்தது. இங்க நிறைய பாம்புலாம் கூட இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அந்த கோயில் வந்து சின்னதா தான் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு அங்க ஐயர் எல்லாம் வரும்போது சாமி கிட்ட ஒரு பாம்பு கூட வராது, அதுவே ஒரு பெரிய அதிசயமா இருந்ததுதான். அங்க சுத்தி நிறைய பாம்பு போகும், ஆனா அந்த சாமி கிட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாம்பு கூட வந்ததே இல்லையா, அதுவே அவரோட பெரிய மகிமை. நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமலாம் போயிருக்கு, அவர்கிட்ட வேண்டன உடனே சரியாயிடும். ரொம்ப சக்தி உள்ள தெய்வம் அவரு. அதுவும் அந்த அமைதி, ரொம்ப அமைதி அப்படின்னாக்கா அந்த கோயிலுக்கு போனா என்னன்னு நம்ம உணரலாம். அந்த மாதிரி ஒரு இடம் வந்து
1: இப்ப நல்ல ஒரு அமைதியான இடம். ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்க ஏரியா பத்தி சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்க ஏரியா? ஒரு பரபரப்பான ஏரியாவா, இது ஒரு அமைதியான ஏரியாவா, என்ன மாதிரி ஏரியா? நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்க இல்லைங்களா? இந்த ஏரியாவில
2: இது வந்து எப்பயுமே அமைதியான ஏரியா தான், பொல்யூஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். வீடு கொஞ்சம் உள்ள இருக்கிறதுனால எந்த

0: பிரச்சனையும் கிடையாது. ரோடு வரை இப்பதான் புதுசா போட்டிருக்காங்க, அதனால போக்குவரத்து வசதிக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கும். சின்ன பசங்க எல்லாம் ஜாலியா விளையாட கூடாது, ஒரு ஃப்ரீயா வெளில வருது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு இடம், ஒரு பீஸ்ஃபுல்லான இடம், யாரு இங்க வந்தாலும் ஒரு அமைதியான ஒரு மனசோட இருக்கலாம்.
1: நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பலதரப்பட்ட மக்கள் இங்க இருந்துட்டு இருக்காங்க. எப்படி மத்த அந்த டோட்டல் வைப்ரேஷன், இந்த ஏரியாவோட டோட்டல் மக்கள் வைப்ரேஷன் எப்படி இருக்கு?
0: அது பெருசா சொல்ல முடியாது, எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல இருக்கிற சுச்சுவேஷன் அப்படிதானே இருக்கு. சுற்றுச்சூழல் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறாங்க, ஏதாவது ஒரு விசேஷம் வரும்போதுதான் வெளியில வருவாங்க. முக்கியமா இந்த கோயில் விசேஷம்னா எல்லாரும் கும்பலா சொல்லுவாங்க. இதுல இருந்து இல்லாத ஒரு ஜனத்தை அந்த விசேஷத்தை பார்க்கலாம். அதே மாதிரி எப்பயுமே இல்லாத ஒரு கூட்டம்தான் ஒரு பொங்கல், தீபாவளி அப்படி வரும்போதுதான் மக்கள் கூட்டத்தை பார்க்க முடியாது. இங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, ஏன்னா அவங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறாங்க. பெருசா யாரு கூடயும் ஒரு விசேஷம்ல எதுவும் கிடையாது. அந்த விசேஷம் வரும்போது வெளில வருவாங்க, அப்ப பாக்குறது.
1: இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஜாலியா ஒரு விழாக்கள் சொல்றீங்க, விழா ஒரு போட்டி அது மாதிரி நடக்கிற முன்ன என்ன மாதிரியான போட்டிக்கெல்லாம் ரொம்ப ஜாலியா ஃபன் பண்றதுதான் உங்க ஏரியால பண்ணுவாங்க?
0: இங்க வந்து லேடிஸ் கோல போட்டி வைப்பாங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணுதான், மத்தபடி வேற எதுவும் கிடையாது.
1: உங்களோட மத்த கிட்ஸுக்கு எல்லாம் நிறைய
0: கிட்ஸுக்கு வந்து அபார்ட்மெண்ட்ல நடத்துவாங்க, குழந்தைங்களுக்கு நடத்துவாங்க, அப்புறம் வந்து நியூ இயர் செலிபிரேஷன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும், காட்டு பாடின் கொண்டு எல்லாமே இருக்கும். மத்தபடி சொல்ற அளவுக்கு அதிகமா இல்லை.
1: சரி ஓகே, நீங்க உங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க சாலை போக்குவரத்து வசதி, குடிநீர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா செட்டில்டு ஏரியாவா இருக்கு?
0: அதான் சொன்னாங்க, இப்பதான் கொஞ்சம் நாளைக்கு ரெடி ரோடு போட்டாங்க, அதனால வந்து இங்க டிரான்ஸ்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்மூத்தா போகலாம். அங்க இருந்து ரோடு வந்து கொஞ்சம்
1: இந்த பக்கம் வந்து பைபாஸ் இல்லீங்களா?
0: ஆமா, இது வந்து எல்லாத்துக்குமே மெயினான ஏரியாவா இருக்கு, எந்த பக்கம் போனாலும் போறதுக்கு ஈஸியா இருக்கும்.
1: இந்த ஏரியா நான் எங்க வேணாலும் போவோம்,
0: நல்லா சுத்தபத்தமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும்
1: பாக்குறதுக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு?
0: ரொம்ப புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி போன்ல எல்லாம் மத்தவங்க பேசுறத கேட்போம், நாமளும் என்னைக்காவது பேசுவோமா அப்படின்னு சொல்லி நினைப்போம், நமக்கு போய் பேச தெரியாது இல்லைங்களா? சோ நீங்க இங்க வந்து எஃப்எம் பெங்கோல இருந்து எங்க ஏரியாக்கு வந்து எங்ககிட்ட பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வாய்ஸ் கூட ரேடியோல
1: கேக்குது,
0: எல்லாரும் கேக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எத்தனை பேர் இந்த கேட்டு சுத்திட்டு இருக்காங்கன்னு அதுவும் நமக்கு தெரியாது, ஆனா நமக்கு ஒரு சந்தோஷம். சரி, நம்மளோட நம்ம முதல்ல பேசுறோமே, நம்ம வாய்ஸ் அதுல டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னு ஒரு சந்தோஷம். நீங்க ரெயின்போல எஃப்எம் ரெயின்போல இருந்து எங்க ஏரியாவுக்கு வந்து எங்க ஏரியாவை பத்தி பேசினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா
1: இருக்கு. நன்றி
0: நன்றி நன்றி.
1: இன்னைக்கு புதுச்சேரி ராகவேந்திரா நகர்ல தான் நம்ம புதுவை நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஏரியாவோட வைபையும் கேட்ச் பண்ணிட்டு இருக்க நம்ம புதுவை நிகழ்ச்சியோட சிறந்த இயந்திரங்களை இதேசம் ரெயின்போ புதுவை 102 புதுச்சேரி.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
3: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
4: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:31, 4 நொடிகள் ஆயிற்றுக்கு.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப்பொருட்கள்.

0: சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ராகவேந்திரா நகர் அப்படின்ற ஒரு சூப்பரான ஸ்பாட்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார் அவங்க கூட பேச போறாங்க, அந்த ஊரை பத்தின நினைவுகளை என்னென்னலாம் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: புதுச்சேரியோட ஒவ்வொரு ஏரியாவோட வைபையும் லைவா கேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம புள்ளியத்துல உங்க ஆர்ஜேன்னா ஒரு பரபரப்பான ஏரியாவுக்கு நடுவில் இருக்கிற ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஏரியாவான ராகவேந்திரா நகரம் தான் பேசிட்டு. இந்த ஏரியா அப்படியே ரொம்ப பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு லைப்ரரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து நான் இங்க பார்த்தேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நம்மகிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்கிற நம்ம அவர்கிட்ட பேசலாம். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம பேசணும் பண்றாரு. ஓஹோ, இன்னைக்கு வந்து நம்ம புது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்டரி பேக், அதாவது ஹிஸ்டரியை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க போறோம்ன்ற லெவலில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப நான் அவர்கிட்ட பேச போறேன். ஹாய் சார்.
4: வணக்கம்.
3: வணக்கம்.
4: புதுச்சேரி கோபிராமன், நிறுவன தலைவர் தொண்டை மண்டல மாணவியல் கழகம், ஆசிரியர் தொல்புறையல் வரலாற்று காலாண்டு இதழ், பொருளாளர் நூற்றாண்டை கண்ட புதுச்சேரி வரலாற்று சங்கம். இது மட்டுமல்லாது பண்டைய தமிழ் எழுத்துக்கள் தோற்றம் மாற்றம் வளர்ச்சி மற்றும் பழங்காசுகளை அறிவோம், நாணயவியல் கலைச்சொல் அகராதி போன்ற நூல்களின் ஆசிரியர். வணக்கம் ஐயா.
3: ஓகே சார், சூப்பர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் சார் உங்களை பத்தி சொல்றப்ப. சொல்லுங்க சார், இவ்வளவு ஒரு வந்து எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்து இது மாதிரியான விஷயங்கள் எடுத்து செய்யணும்னு சொல்லிட்டு ஆர்வம் வந்து, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எதனால இவ்வளவு ஆர்வம் வந்து என்னன்னு?
4: பொதுவா நான் வந்து பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பொதுவாக எனக்கு வரலாற்று மீது எப்பயுமே ஒரு ஆர்வம் உண்டு. நூல்களை வாங்கி படிக்கிறது சேகரிக்கிற அந்த பழக்கங்களோட தபால் தலை சேகரிப்பு நாணயங்கள் சேகரிப்புன்ற அந்த பழக்கம் வந்தது. தன் ஆர்வம் தான் பெரும்பாலும் அந்த துறையோடு நம்ம சார்ந்து தொழில் ரீதியாக இருக்கிற துறையோடு நின்று விடாமல் அப்பாலும் போய் நூல்களை படிக்கிறது போன்றமாக தான் இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்.
3: அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சொல்றப்ப வந்து பாத்தீங்கன்னா, புதுச்சேரியோட பழங்கால நாணயம் வந்து எந்த அளவுக்கு தொடர்புடையதா இருக்கு?
4: புதுச்சேரிக்குன்னு நாணயங்கள் கிடையாதுங்க ஐயா. ஆனா பிரெஞ்சியர் வருகையின் போது புதுச்சேரி ஒரு சின்ன மீனவ கிராமமாகத்தான் இருந்தது. அது வரைக்கும் புதுச்சேரின்றது சோழர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாகவும், பாண்டியர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி, விஜயநகர பேரரசு, செஞ்சி நாயக்கர், சுல்தான்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக தான் புதுச்சேரி இருந்தது பிரெஞ்சு வருகைக்கு வரைக்கும். அப்ப அவர்கள் பயன்படுத்திய நாணயங்கள் தான் இங்கேயும் புழக்கத்தில் இருந்தது. இங்க வந்து டச்சுக்காரர்கள் 1693-98 வணிகமும் செய்யறாங்க, அதே நேரத்துல ஆட்சி நிர்வாகத்தையும் அவங்க மேற்கொள்ளும் போதுதான் அவங்க முத முதலாக பாண்டிச்சேரிக்குன்னு ஒரு நாணயம் வெளியிட்டாங்க. அப்பதான் பாண்டிச்சேரின்ற ஒரு ஒரு ஆட்சி அதிகாரம் கொண்ட ஒரு நாணயம் வெளியிடப்பட்டது.
3: நாணயங்கள் தோன்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த வணிகம் பரிமாற்றம்லாம் எப்படி நடந்தது, அதை பத்தி கொஞ்சம்
4: வந்து 2600-3000 வருடங்களாக பாத்தீங்கன்னா பொருள் கொடுத்து பொருள் வாங்கக்கூடிய ஒரு முறைதான், பண்டமாட்டு முறைதான் இருந்தது. அதுல நாளடைவுல சிக்கல்கள் எழுது, சரியான மதிப்புக்கு மதிப்பு தகுந்த பொருள் சிக்கல்கள் எழுது, ஒரு மையப்பொருள் ஒன்று தேவைப்பட்டது. அது நாட்டுக்கு நாடு இடத்துக்கு இடம் தான் இந்த மையப்பொருள் வேறுபட்டுக்கிட்டே இருந்தது. அது பாத்தீங்கன்னா மரத்துண்டு, உப்பு, இந்த மாதிரி பல பொருள், உலோக துண்டுகள், இப்படி பல பொருள்கள் மையப்பொருளாக இருந்தது. அது கூட எப்ப உலகம் மையப்பொருளாக மாறியதோ அப்பதான் நாணயங்கள் தோன்றது. அவ்வளவு வருது.
3: இந்த உலகம் வந்ததுக்கு அப்புறம் நாணயம் வருது. இந்த உலக நாணயங்கள் வந்து முதன் முதலா எந்த காலகட்டத்துல வந்து தோன்றுச்சு?
4: இது உலகத்துல துருக்கியில லைனியான்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா, அது கிமு 8 நூற்றாண்டுல அந்த நாட்டுல தான் கோல்டுல நாணயம் வெளியிட்டாங்க. உலகத்திலே முதன் முதலாக வெளியிடப்பட்ட நாணயம் எதுன்னு பாத்தீங்கன்னா துருக்கியை சேர்ந்த லைபியா என்ற பகுதியில மட்டும்தான். இதனை தொடர்ந்து அம்மா சைனா மௌரியர்கள் பேரரசு

0: அதே கிமு ஆறாம் நூற்றாண்டுல சோழர்கள் பாண்டியர்களும் நாணயங்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க.
1: சார், புதுச்சேரி வந்து பிரெஞ்சு முறைக்கு முன்னாடி எந்த வகையான நாணயங்கள் வந்து சேர்க்கப்படாது? பிரெஞ்சுக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி
0: சோழர்கள், பாண்டியர்கள், செஞ்சி நாயக்கர்கள், சுல்தான்களுடைய நாணயங்கள் தான் இங்க போராட்டத்தில் இருக்கு.
1: புதுச்சேரிக்குமே என்ன
0: தனி நாணயம், தனி நாணயம் அது வந்து அந்த கட்சிக்காரர்கள் வெளியிட்ட நாணயம் தான் புதுச்சேரிக்குன்னு தோன்றிய மக்கள் நாணயம். உறுதியா சொல்லலாம், இது 1693-98. அவங்க வந்து இந்த தென்னிந்தியா பாணியிலான போட்ட நாணயங்கள் மாதிரியே இவர்களை நாணயங்கள் வெளியிட்டாங்க. என்ன ஒரு சிறப்புன்னா, புதுச்சேரின்னு தமிழ்ல தமிழ் எழுத்து புதுச்சேரி அப்படின்னு பொறிக்கப்பட்ட நாணயங்கள் வெளியிட்டதோட மறுபக்கத்துல காளி உருவமும் பதிச்சு வெளியிட்டது. அப்ப இந்தியர்கள் பெரும்பாலும் வணங்கக்கூடிய அக்காலகட்டத்தில் வணங்கக்கூடிய காளின் உருவத்தை பதித்தும் தமிழுக்கு பெருமைப்படுத்தக்கூடிய வகையில தமிழருக்கும் பொறிக்கப்பட்ட நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு.
1: கட்சிக்காரர்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் வந்து எப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல் நாணயங்களை வெளியிட்டாங்க பாண்டிச்சேரியில. அது பத்தி
0: இந்த 5 ஆண்டு கட்சிக்காரர்களுக்கு பின்னாடி ஐரோப்பியில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் பிற்பாடு பிரெஞ்சுகளுடைய ஆதிக்கம் வருது பாண்டிச்சேரி. இது 1690 பிரெஞ்சுக்காரர்களிடம் கட்சிக்காரர்களுக்கு ஒட்டி நாணயம் உண்டு, செப்பு காசு உண்டு வெளியிட்டார்கள். இது துட்டு என்று அக்காலகட்டத்தில் அது வழங்கப்பட்டது.
1: நிறைய பேர் அதை யூஸ் பண்ணதுல.
0: ஆமா, அது தெலுங்கு துட்டுன்றது தெலுங்கு. இங்க விஜயநாயகர் இருந்த காலத்துல அந்த வயசத்தை ஒட்டி துட்டு என்ற இந்த புழக்கத்துல வந்திருக்கு. இந்த காசுல பிரெஞ்சுக்காரர்கள் வெளியிட்ட காசுல இவர்களும் புதுச்சேரின்னு தமிழ்ல குறித்திருக்காங்க. மறுபக்கத்துல பிரெஞ்சு நாட்டினுடைய சின்னமான லீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மலர் சின்னத்தையும் மறுபக்கத்துல பதித்திருக்கிறார்.
1: பிரெஞ்சுக்காரங்க வந்து புதுச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய அரசர்களைதான் சொல்லியிருக்கீங்க, விஜயநகர பேரரசு சொல்லியிருக்கீங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாணியில மட்டும்தான், அதாவது தென்னிந்திய பாணியில மட்டும்தான் நாணயத்தை வெளியிட்டாங்களா, இல்ல மற்ற கலவை யாராவது இருக்கீங்க?
0: இவர்கள் பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் நம்ம மக்களை கவர்வதற்காக வேண்டி தென்னிந்திய மாநில அக்காலகட்டத்தில் இருந்த சிற்றரசுகளுக்கும் இந்த மாதிரி தான் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. இங்க தென்னிந்திய பாணின்னு நம்ம சொல்றோம். இது மட்டும் இல்லாத முகலாய பேரரசு முஸ்லிம்களுடைய அந்த பாணியிலான முகலாய பேரரசு பாணியிலான நாணயங்களும் அவர்கள் தயவுள்ள இருந்ததுனால அவர்கள் பாணியிலான நாணயங்களும் வெளியிட்டாங்க. பின்னாடி அவர்களுடைய வளர்ச்சி கட்டத்துல அவர்களுடைய நாடு பிரெஞ்சு நாட்டு பாணியிலான நாணயங்களும் வெளியிட்டிருக்காங்க. மொத்தத்துல 3 வகையான ஸ்டைல இவங்க நாணயங்களும் வெளியிட்டிருக்காங்க.
1: சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாண்டி புதுச்சேரி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி கரெக்டா மாதிரி ஏனம் ஏன் சந்திரநாதர் கூட அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாணயங்கள் அந்தந்த ஏரியா எல்லா ஏரியாலையும் வெளியிட்டாங்க
0: இல்ல வெளியிட்டிருக்கிறாங்க? ஏனத்துல இருந்த வெளியிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி காரைக்கால், மாகி போன்ற பகுதிகளிலும் நாணயங்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. இவங்க வெளியிட்ட நாணயங்கள் எல்லாம் ஆற்காடு நாணய சாலையில் இருந்தும் ஆலம்புரவின்றது அந்த காலத்துல ஆலம்புரான்னு சொல்றோம். அங்கெல்லாம் நாணய சாலைகள் இருந்துருக்கு, அங்கெல்லாம் நாணயங்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனா புதுச்சேரியில புதுச்சேரி அரசு நேரடியாக வெளியிட்டதுன்னு பாத்தீங்கன்னா துமாஸ் என்ற கவுண்டர் ஆமா அவருடைய ஆளுநர் காலத்துலதான் முழு சிறப்பு அனுமதி பெற்று புதுச்சேரி அரசு சொந்த நாணயங்கள்
1: வெளியே
0: புதுச்சேரியில் முஜிஸ் கிட்ட பிசி கிட்ட இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அலுவலர் தான் அன்றைய காலகட்டத்துல நாணய சாலை அங்கு இருந்தது. அதற்கான ஒரு செப்பேடு கூட அந்த செவத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது.
1: அதாவது 4 ஆனா
0: நாணய மதிப்பீட்டு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு இங்க இருக்கிற அந்த மதிப்பீட்டு முறையில்

0: ஒட்டியதான் அவருங்களை ஃபாலோ பண்ணிருக்காங்க. முகலாய நாணய மதிப்பீட்டு முறைகள் இவர்கள் பின்பற்றி இருக்கிறாங்க. 64 காசு ஒரு பணம் அப்படின்ற மாதிரியும், 4 காசு ஒரு துட்டு என்கிற மாதிரியும், 8 பணம் 1 ரூபா என்கின்ற
1: பணம் வந்து 1 ரூபா
0: அந்த காலகட்டத்துல
1: பணம் இருந்தா
0: 1 ரூபாய் சாமான்.
1: அப்ப வந்து பாத்தீங்கன்னா
0: இல்ல பேப்பர் ஷேப்ல வரல. ஆமா, அது வந்து 1 வராகன்றது 3 ரூபா என்கின்ற மாதிரி,
1: 1 வராகன்றது 3
0: ரூபாய்,
1: 8 பணம்ன்றது 1 ரூபாய்.
0: ஆமா
1: சரி. அப்ப இருந்தது வந்து பாத்தீங்கன்னா நான் வளர்ந்த காலத்துல கேள்விப்பட்டிருக்கேன், 5 பைசா கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இருந்த காலத்துல வந்து குறைவான மதிப்பு கொண்டீங்க,
0: 1 பைசா 2 பைசா 3 பைசா. இந்திய சுதந்திரம் பெற்ற பிற்பாடு நான் பார்த்த வகையில அனாசலா நான் பார்க்கல, அந்த 1 பைசா 2 பைசா 3 பைசா 5 பைசா எல்லாம் பார்த்தது.
1: ஓகே சார், நீங்க ஆராய்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக குறைவான நாணய மதிப்பு கொண்டாடுறதுக்கு என்ன வார்த்தை?
0: இது நம்ம பிரிட்டிஷ் இந்தியா காலத்திலேயே அது வந்து போச்சுங்க. 1 ரூபாய் போராடுவாங்க. அது மிக மிக குறைந்த மதிப்பீட்டு முறைக்கு தள்ளி காசு என்றும் டபுடி டம்பிடி
1: மிக அதிக மதிப்பு
0: என்ன சொல்ல வராங்கன்னா, பெரும்பாலும் வராங்கன்னா தங்கத்துல
1: வெளியிடப்பட்டது,
0: மதிப்பீடு அதிகன்றதுனால தங்கத்துல
1: வெளியிடப்பட்டது,
0: வெள்ளிலையும் வெளியிடப்பட்டது.
1: சரி சரி, இந்த பிரெஞ்சு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நாணய வெளியீடு அவங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷலான நியூஸ் ஏதாவது சொல்லணும்ன்ற மாதிரி, இப்ப நம்ம ரூபாய்க்குலாம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு பாரம்பரிய சின்னங்கள் இருக்கும், தேச தலைவர்கள் இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி பிரெஞ்சு இந்திய நாணயங்களை வந்து அது மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா சொல்ற மாதிரி
0: அப்படின்னு குறிப்பா சொல்ல முடியாது. அவங்க பெரும்பாலும் அந்த லீஸ் மலர் சின்னத்தை தான் அவங்க அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க. வந்து ஒரு சிலுவை சின்ன மாதிரியும் ஒரு சின்னத்தையும் அவர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. இது இல்லாம அவங்க வந்து 1785 பணத்தாள்களும் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த
1: பணத்தாள் வந்து பாண்டிச்சேரி முதல் முதல்ல உள்ளார் பணம்ன்ற விஷயம் பேப்பர் பேப்பர்
0: அது வந்து 1875 அவங்க காகித பணத்தாள் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த பணத்தாள்கள் ஆரம்பத்துல 10 ரூபாய் 50 ரூபான்னு வெளியிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி அதை விட்டுட்டு 1 ரூபாய் 5 ரூபாய்ன்ற மாதிரி வெளியிட்டு இருக்காங்க. இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து பணத்தாள்களும் தமிழ்ல வாசகம் பொறிச்சு இருக்காங்க. இப்போ 1 ரூபான்னா 1 ரூபாய், 5 ரூபான்னா ரூ, தமிழ்ல ரூ இருக்கும், தமிழ்ல ரூன்னு போட்டா 5 அர்த்தம். அந்த மாதிரி தமிழ் எண்களையும் தமிழ் வாசகம் பேங்க் புதுவை இப்படி மாதிரி எல்லாம் 4 ரூபாய் கொண்டு வரவனுக்கு உடனே கொடுக்கப்படும் உறுதிமொழி வாசகம் இதெல்லாம் தமிழ் அதிகமா பயன்படுத்தி இருக்கு. ஒரு சிறப்பா நம்ம
1: நிகழ்கால ஆராய்ச்சி எதிர்கால ஆராய்ச்சி எந்த மாதிரியான சேவைகள் பண்ணிட்டு
0: இருக்கீங்க? பொதுவா இப்ப பாத்தீங்கன்னா புதுச்சேரி வரலாற்றை சங்கத்தோடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். இது இல்லாம நாணயங்கள் கழகம் ஒரு அமைப்பு தொடங்கி நாணய கண்காட்சிகள், பழமையான நாணயங்கள் இருந்து ஓலைச்சுவடிகள் இருந்து செப்பு பத்திரங்கள் இருந்து வரலாற்று ஆவணங்களை ஜனங்க மத்தியில பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் காட்சிப்படுத்திட்டு இருக்கிறேன். இப்ப மூலமாக பழம் பொருள்களை பழங்காசுகளையும் வரலாற்று ஆவணங்களையும் பாதுகாக்கணும், பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கைமாற்றி விடணும் என்ற ஒரு கான்செப்ட ஒரு விழிப்புணர்வை ஜனங்க மத்தியில கொண்டு போறேன். இப்ப தொல்புடையில் என்ற இதழையும் நம்ம தொடர்ந்து வரலாற்று காலாண்டு இதழையும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறேன். நூல்கள் அடுத்த அடுத்த நூல்களும் வெளிவருவதற்கான முயற்சியில தொடர்ந்து இயங்கிக்கிட்டு
1: இருக்கேன்.
0: முத முதல்ல நான் வெளியிட்டது பாத்தீங்கன்னா 2024 பண்டைய தமிழ் எழுத்துக்கள் தோற்றம் மாற்றம் வளர்ச்சி என்ற நூலை வெளியிட்டு இருக்கிறேங்க ஐயா. 2025 பழங்காசிகள் அறிவோம் என்ற நூலும், இந்த ஆண்டு நாணயவியல் கலைச்சொல்லாகிறார் இது வரைக்கும் தமிழகத்தில் வரலைங்களையா, இந்த கான்செப்ட்ல வந்த முதல் நூலை தான் கலைச்சொல்லாகிறார் என்றது. அடுத்த வருஷம் இந்திய நாணயங்களும் தபால் தலைகள் என்ற நூலாக்கத்துக்கான வேலைகள் ஈடுபட்டிருக்கு.

0: சூப்பர். அதாவது வந்து பேச உங்ககிட்ட வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து போய் எனக்கு நிஜமான சொன்ன அந்த துட்டு தம்பிடு தம்பிடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த சொல்லுக்கு வந்து அந்த அர்த்தம் வந்து எனக்கு நீங்க நிறைய புரிஞ்சுது. சூப்பர் சார். இந்த மாதிரி வந்து நம்ம நேரில் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம். எப்பவும் ரெயின்போல வந்து பேசிருக்கீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சார்.
1: இல்ல இது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா புதிய புதிய செய்திகளையும் நம்ம நேருக்கு கொண்டு போனோன்ற இருக்குது பாருங்க சிந்தனை, அது வரவிருக்க தக்க சிந்தனை. இது மூலியம் பல ஆளுமைகளையும் நீங்க வெளியுலகத்துக்கு கொண்டு வரீங்க. சில பேர் ஆளுமைகள்லாம் சைலண்டாங்க. இது போன்ற ஆளுமைகளும் வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய காரியமும் பாராட்டப்பட வேண்டியது. அவங்க உங்க பணியை நான் நெஞ்சார பாராட்டி முறையிடுது.
0: இன்னைக்கு புதுச்சேரி ராகவேந்திரா நகர்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது ஆரம்பத்துல ஆரம்பிச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று அந்த ஹிஸ்டரியே வந்து போயிட்டு நம்ம நிறைய எவ்வளவு போய் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு வந்தோம். ரொம்ப அற்புதமா இருந்தது. இப்ப நம்ம நிகழ்ச்சி நம்ம பேசின எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இப்ப நிகழ்ச்சியோட நிறைவு பயணம் நம்ம இருக்கிறதுனால இன்னைக்கு ராகவேந்திரா நகர் வந்து அது போன இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இசையோடு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
4: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது பூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
5: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
6: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: வரும் பாடலுடன் நம்ம புதுவை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 8:55, 4 நொடிகள் ஆயிற்றுக்கு.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு பெரியவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நீ ஒரு ஆளா ரெண்டு ஆளா அப்படின்னார். இப்படி கேட்டதும் அந்த பெரியவர் பேர்லேயும் எனக்கு சந்தேகம் வந்துட்டுது, அவர் இப்போ நிதானத்தில் தான் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு. பார்க்குறதுலாம் ரெண்டு ரெண்டாக தெரிஞ்சால் அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயந்தானே, அதனால் சந்தேகப்பட்டேன். இருந்தாலும் பெரியவர் மறுபடியும் கேட்டார், நீ ஒருத்தனா ரெண்டு பேரா அப்படின்னு. நான் ஒரு ஆள் தான் அப்படின்னேன். இல்லை, இப்படி தான் நாம் எல்லோரும் நினச்சிட்ருக்குறோம், ஆனால் நாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 3 பேர் இருக்கிறோம் அப்படின்னார். தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது. இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் எப்படிங்க அது அப்படின்னு கேட்டேன். நம்மளை பற்றி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே அது ஒரு விதம், நம்மளை பற்றி அடுத்தவங்க நினைக்கிறாங்களே அது இன்னொரு விதம், நம்மளை பற்றி நமக்கும் தெரியாமல் அடுத்தவங்களுக்கும் தெரியாமல் இருக்கிறது ஒரு விதம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார். அதை பற்றி விவரமாக சொல்லணும்னா, என்னை பற்றி எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறனோ அது ஒரு மனுஷன், என்னை பற்றி நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன், இதை தவிர எனக்கும் தெரியாமல் உங்களுக்கும் தெரியாமல் எனக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 3 மனுஷன் இருக்கிறான் அப்படிங்கிறத அந்த பெரியவருடைய அபிப்பிராயம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை பற்றியே நமக்கு தெரியாத உண்மைகள் 4 விதம்ங்கிறார். அது என்னென்னா, நமக்கும் தெரியும் மற்றவங்களுக்கும் தெரியும் இது ஒரு விதம், நமக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது இது 2வது விதம், நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும் இது 3வது விதம், நமக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது. இது கொஞ்சம் குழப்பமாக தெரியும் ஒரே அடியாக சொன்னால். இதை கொஞ்சம் நல்லா புரிச்சுக்கிட்டா கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மனித நேயம் வளரும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அது எப்படின்னா, முதல் விஷயத்தை எடுத்துக்குவோமே, இப்போ நமக்கும் தெரியும் அடுத்தவங்களுக்கும் தெரியும். உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் குள்ளம்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்கும் தெரியும் அடுத்தவங்களுக்கும் தெரியும், ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச உண்மை இது, அதனால் என்னை பற்றி யாராவது அந்த ஆள் அவ்வளோ உயரம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அதை வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடாது. 2வது விஷயம், நமக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒருத்தருக்கு பரிசு கிடைக்குது, அதை பார்த்து நான் பொறாமப்படுறேன், இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் முகத்தில் சிரிப்பை வரவழைச்சிக்கிட்டு

0: அவரை பாராட்டுறேன். இது வந்து எனக்கு தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறது இந்த ரகம். மூணாவது விஷயம் என்னென்னா, நமக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். இப்போ கோபப்படுறது இதுக்கு ஒரு உதாரணம். நமக்கு தெரியாத ஒரு குறையை அடுத்தவங்க சுட்டி காட்டுறப்போ நமக்கு கோபம் வருது. நாலாவது விஷயம் என்னென்னா, நமக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. ஒருத்தன் எரிஞ்சு விழுறான், அவனுக்கு பிபி ரத்த அழுத்தம், அதனால் அப்படி விழுறான். அவனுக்கு அது இருக்குங்கிறது அவனுக்கும் தெரியாது, அடுத்தவனுக்கும் தெரியாது. இதனால் அடுத்தவனும் பதிலுக்கு இவன் மேலே கோபப்படுறான். அதனால் நாம் வந்து மனித நேயத்தோடு வாழணும்னா நம்மளையும் புரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களையும் புரிஞ்சுக்கணும், பகுத்து அறியணும். அதுதான் பகுத்தறிவு. அதனால் இது கொஞ்சம் நுணுக்கமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. இந்த தகவலை கேட்டுவிட்டு நம்மளால் ஒருத்தன் சொன்னான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம்தான் சார், அந்த நாலாவது விஷயம் சொன்னீங்களே அதை சரியாக புரிஞ்சுக்காததுனால தான் எனக்கும் என்னுடைய சிநேகிதனுக்கும் நேற்றுக்கு பெரிய சண்டையாக போட்டுது அப்படின்னா. என்னடா விஷயம்னு கேட்டோம். ஒரு 100 ரூபா பணம், அதை யார் எடுத்துக்கிறதுங்கிறதுல எங்களுக்குள்ள தகராறு அப்படின்னா. இதில் என்னப்பா தகராறு, பணம் யாருடையதோ அவங்க எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னோம். அது யாருடையதுங்கிறது எனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது, அதனால தான் சார் தகராறு அப்படிங்கிறான்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: நேயர்களை இனி கேட்கலாம் காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
9: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரிசாமி. பிரான்சின் எவியா நகரில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் பாதுகாப்பான, விரைவான மற்றும் திறமையான செயற்கை நுண்ணறிவை உறுதி செய்தல் என்ற அமர்வில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, செயற்கை நுண்ணறிவு மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் மாற்றும் திறன் கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் CETA வரும் July 15 முதல் நடைமுறைக்கு வரும் என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 21 நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக யோகா சங்கம் இணையத்தில் 1.7 லட்சத்திற்கும் அதிகமான நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தங்களது நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் ஆகியோர் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் 14 அம்சங்கள் கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மெய்நிகர் வாயிலாக கையெழுத்திட்டுள்ளனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் அலைட் ஹெல்த் சயின்சஸ், நர்சிங், பொது சுகாதாரம் உள்ளிட்ட 124 முதுநிலை படிப்புக்கான நுழைவுத் தேர்வு வரும் July 15 காலை 9 முதல் 10:30 வரை நடைபெறவுள்ளது. மாணவர்கள் இணையதளம் மூலம் July 6 வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், இத்தேர்வு நாடு முழுவதும் 10 நகரங்களில் நடத்தப்படும் என்றும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரின் உரையுடன் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்குகிறது. புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் தொண்டமானத்து மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 முதல் மாலை 5 வரை செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு, விநாயகம்பட்டு மற்றும் பிள்ளையார்குப்பம் பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு இனிமையான காலை வணக்கம். 9:02 ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சூப்பரான கிளைமேட், வெளியில பயங்கரமா இருக்கு. சோ நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் அன்பு தோழியாரசி அன்பரசி. இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய விருப்ப பாடல கேட்கலாம். அப்படின்னா நீங்க சாட் பண்ண வேண்டிய எண்கள், வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண்கள் 7598 5105 அப்படிங்கிற இந்த எண்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் அனுப்புனீங்க அப்படின்னா நாம வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடலை நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சோ அந்த வகையில இப்போ நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் பாடல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் கேட்டது என்ன பாடல் அப்படின்னா, ராதா பிரியா தேனி மாவட்டத்திலிருந்து நான் மகாநல்ல திரைப்படத்திலிருந்து இறகி போல பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: இணையவழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, முல்லக்காடுல இருந்து பாபு பாடல் கேட்டிருக்காங்க. மெஹந்தி சர்க்கஸ்ல இருந்து கோடி அருவி பாடல் வேணும் அப்படின்னா அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: இணையவழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப் மூலமா நிறைய பேர் விருப்ப பாடலை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில பாடல் கேட்டிருக்காங்க. செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கணேஷ்மா, தெகிடி திரைப்படத்திலிருந்து பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் கேட்கலாம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அறந்தாங்கில இருந்து ஐயப்பன், கடைக்குட்டி சிங்கத்துல இருந்து பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படிங்கிற இந்த எண்கள்ல.

நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. காரைக்கால்ல இருந்து, காரைக்கால் மயிலாடுதுறையில இருந்து எஸ் ஏபு விஜயராகவன் அவர்கள் வந்து லப்பர் பந்து திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்க கேக்கலாம்.

0: துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: இணையவழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம் பால் பண்ணையில இருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம். வாரிசு படத்துல இருந்து ரஞ்சிதமே.

0: வந்தா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

இணையவழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்துதான் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. குமார் இடுக்கி மாவட்டம் படம் சொக்கத்தங்கம் திரைப்படம் பாடல் என்ன நினைச்ச பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் வருது.

இணையவழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஆண்டிப்பட்டியில இருந்து செந்தில் குமரன், கோ திரைப்படத்துல இருந்து எனமோ.

ஏதோ பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஸோ நீங்களும் உங்களுடைய குரூப் பாடலை கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510055 அப்படிங்கிற இந்த எண்கள்ல.

விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. விருப்ப பாடல் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. 7598510505 அப்படிங்கிற இந்த எண்கள்ல இப்போ நம்ம கிட்ட விருப்ப பாடல் கேட்டிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓட்டில இருந்து சுரேஷ் பாடல் கேட்டிருக்காங்க. மேட்டுக்குடி திரைப்படத்துல இருந்து மானா மதுரை பாடல் வேணும்னு அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்க கேக்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 9:48 ஏழு நொடிகள் ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வாட்ஸ்அப் படி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்டிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகர்கோவில் இருந்து மந்திரமூர்த்தி அவர்கள் பாடல் கேட்டிருக்காங்க. காத்து வாக்கல ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. பூமி நாயக்கம் பட்டியிலிருந்து செல்வம், தீபாவளி திரைப்படத்துல இருந்து இப்ப பிளே ஆயிட்டு இருக்க அந்த சாங் தான் விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் கேட்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண்கள் 7598 5105005 அப்படிங்கிற இந்த எண்கள்ல.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: இணைவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவா டாடா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. விக்னேஷ் திருவண்ணாமலையிலிருந்து அவங்களுக்கான பாடலோட இன்றைய நமது வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமா பாடல் கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியை கேட்டிருந்த நேயர்களுக்கும் நன்றி.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மத்திய பிரதேசம் செல்கிறார். அவரது பயணத்தின் முதற்கட்டமாக இந்தூர் சென்று அங்கிருந்து பெத்துல் பகுதியில் பிரம்மகுமாரிகள் அமைப்பினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் பயணத்தின் இறுதிக்கட்டமாக நேற்றிரவு பாரிஸ் நகரை வந்தடைந்தார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவாடெக் 2026 தொழில்நுட்ப மாநாட்டில் அவர் பங்கேற்க உள்ளார். பிரதம மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் வழங்க உள்ளார். வேலைவாய்ப்பு உருவாக்கம், முறைசார் வேலைவாய்ப்பை ஊக்குவித்தல் மற்றும் சமூக பாதுகாப்பு வரம்பை விரிவுபடுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட இந்த வேலைவாய்ப்பு சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்துவது ஒரு சிறந்த மைல்கல் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மோதல்கள், காலநிலை பாதிப்புகள் மற்றும் நிதி பற்றாக்குறை காரணமாக வரும் காலங்களில் உலகின் 13 முக்கிய நெருக்கடி பகுதிகளில் கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு அமைப்புகள் எச்சரித்துள்ளன. புதுச்சேரி மங்கலம் தொகுதியில் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்தை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்தங்கன் ஆய்வு செய்தார். அங்கு வைக்கப்பட்டிருந்த வருகை பதிவேட்டை பார்வையிட்ட அவர் அரசு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர், மின்வசதி, இருக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரின் உரையுடன் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:51 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 கேட்டுருக்கீங்க. என்னங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்க? ஆமாங்க, உங்களோட ஒரு ஃபேவரட்டான ஷோ தாங்க இதுங்க. உங்க புத்திசாலித்தனத்துக்கான ஒரு டெஸ்ட், உங்க மூளைக்கு வேலை வந்துருச்சுங்க. உங்களுக்கான கேள்விகள்

இங்க சும்மா அதிரடியா காத்துட்டு இருக்கு. உங்க பதில சும்மா பட்டாசா தெரிக்க விடுங்க மக்களே. சோ ஆமாங்க, இது என்ன ஷோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட் செட் கோ நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. நிகழ்ச்சியில முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது? கேள்விய மறுபடியும் சொல்ற, மறக்காம கேட்டுக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது? இதுக்கான பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275230. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சோ ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
3: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
4: நேயர்களை, கெட்ஸ் அட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. கெட்ஸ் அட் கோ நிகழ்ச்சியில நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தேன். இதுக்கான பதில சும்மா பட்டாசா சொல்றதுக்காக நேயர் ஒருத்தவங்க லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வாங்க பேசலாம். ஹலோ.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார். யாரு இங்க இருந்து?
5: பலராமன்
4: சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இதுக்கான பதில் தெரியுமா சார்?
5: தெரியும் மேடம்.
4: சொல்லுங்க சார்.
5: நீலகிரி என்ற இடத்துல சந்திச்சு மேடம், ரெண்டு மலையும்.
4: ஓகே சார், சூப்பர் சார்.
5: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
4: தேங்க்யூ சார், பதில் சொன்னதுக்கு நன்றி. நேயர்களே, பாத்தீங்களா, நம்ம நேயர்கள் வந்து எவ்வளவு சூப்பரா வந்து அதிரடியா அதுக்கான பதில வந்து சொல்லிட்டு போனாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் எது? கேள்விய மறுபடியும் சொல்ற, கவனமா கேட்டுக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் உயரமான சிகரம் எது? இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275230. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டுட்டு வந்துருங்க.

0: நேரம் 10:17:59 ஆயிற்றுக்கு. கெட்ஸ்கோ நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகளின் உயரமான சிகரம் எது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கு பதில் சொல்றதுக்காக காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, வாங்க அவங்க கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் மேடம்.
0: சார், எப்படி இருக்கீங்க?

0: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கு சார். சரி, இதுக்கான பதில்?
0: இது ஆனைமுடி மேடம், அது பேரு 2695 மீட்டர் உயரம் மேடம் அது.
1: ஓகே சார், சூப்பர் சார். கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
0: நன்றி, நன்றி மேடம், நன்றி.
1: பாத்தீங்களா, நம்ம நேயர்கள் எல்லாருமே சும்மா அதிரடியான கேள்விகளுக்கு சும்மா பட்டாசான பதில சொல்லிட்டு இருக்காங்க. சோ அடுத்த கேள்வி, நம்ம கெட்செட்கோ நிகழ்ச்சியில நம்ம நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் உயரமான சிகரம் எது? கேள்விய மறுபடியும் சொல்றேன், கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் உயரமான சிகரம் எது? இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275230. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சோ ஒரு பாடல் வந்து கேட்டுட்டு வந்துடலாம்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: கெட்டட்கோ நிகழ்ச்சியில நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் உயரமான சிகரம் எது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான பதில சும்மா பட்டாசா சொல்றதுக்காக காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ,
4: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
3: நல்லமா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
4: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
3: சூப்பர் சார், சூப்பர் சார். சார், இதுக்கான பதில் சார்?
4: ஆமா மேம், அதாவது இதுக்கான சரியான விடை ஜிந்தகடா, அதுதான் சரியான விடை மேம்.
3: ஓகே சார், சூப்பர் சார்.
4: இது ஆந்திரால இருக்கக்கூடிய மிக பெரிய அந்த ஒரு பீக் மவுண்டைன் அப்படின்னு சொல்றாங்க.
3: ஓகே,
4: ஆமா, அத ஒரு கூடுதல் தகவல் மேம், ஆந்திரால இருக்கு.
3: ஓகே சார், ஓகே சார். அழைத்தமைக்கு நன்றி சார்.
4: தேங்க்யூ சோ மச் மேம், பை.
3: தேங்க்யூ சார். பாத்தீங்களா நேயர்களே, நம்ம நேயர்கள் எல்லாரும் எவ்வளவு சூப்பரா பதில சொல்லிட்டு இருக்காங்க. சோ கெட்ஸ் அண்ட் கோ நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன, அதாவது எப்ப அறிவிச்சாங்க அப்படின்றது. மேற்கு தொடர்ச்சி மலைகளை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்றது தாங்க கேள்வி. சோ இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275230. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னு 0413 அப்படின்ற மோன் குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு வந்துருங்க.

0: சரபில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.

0: நேரம் 10:31 39 ஆயிட்டு இருக்கு. கெட்சட்கோ நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். சோ இதுக்கான பதில் சொல்றதுக்காக காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ,
1: அனைவருக்கும்
0: காலை வணக்கம். சார், யார், எங்க இருந்து?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம்.
0: சூப்பர் சார். சார் இதுக்கான பதில் சார்
1: 2012.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார் பதில் சொன்னதுக்கு.
1: நன்றி,
0: நன்றி சார். பாத்தீங்களா மக்களே, நம்ம நேயர்கள் எல்லாருமே அவங்களோட பதில சும்மா பட்டாசா தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. சோ அடுத்த கேள்வி, நம்ம கெட்சட்கோ நிகழ்ச்சியில நம்ம நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் எந்த மாநிலத்தில் தொடங்கி எந்த மாநிலத்தில் முடிவடைகிறது? அதாவது இப்ப ஒரு மலை வந்து ஒரு ஊர்ல ஸ்டார்ட் ஆகி இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அதான் மேற்கு தொடர்ச்சி மலைகள் எந்த மாநிலத்தில் தொடங்கி எந்த மாநிலத்தில் முடிவடைகிறது, இதாங்க கேள்வி. சோ இதுக்கான பதில் தெரிஞ்சவங்க நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271 0 2275 230. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டையும் சேர்த்து டால் பண்ணுங்க. ஒரு பாடல் வந்துருது, கேட்டுட்டு வந்துருங்க.

0: अब टेलीलॉ के माध्यम से ना सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: கெட்சத்கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. கெட்சத்கோ நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் எந்த மாநிலத்தில் தொடங்கி எந்த மாநிலத்தில் முடிவடைகிறது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். சோ இதுக்கான பதில சும்மா பட்டாசா சொல்றதுக்காக காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, பேசலாம். ஹலோ,
3: வணக்கம்.
2: வணக்கம் சார், யார் இங்க இருந்து? ஐயப்பன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம் சார். சார், கேள்விக்கான பதில்?
3: குஜராத்ல ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல முடியுது.
2: சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
3: நன்றி.
2: பாத்தீங்களா நேயர்களே, நம்ம நேயர்கள் எல்லாரும் சும்மா பட்டாசா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எந்தெந்த மாநிலத்தில் பரவி உள்ளன? இதுதாங்க கேள்வி. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எந்தெந்த மாநிலத்தில் பரவி உள்ளன? கேள்விய மறுபடியும் சொல்றேன், நல்லா

0: கேட்டுக்கோங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எந்தெந்த மாநிலங்களில் பரவி உள்ளன, சோ இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275 230. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு வந்துடலாம்.
1: You know what? Guess who's back? We back, baby.

0: ஜெய்ஹிந்த். கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
1: பிச்சலே ஏக தசக் ஹமாரி சேனா தேஜி சே ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: கட்சத்கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எந்த மாநிலத்தில் பரவியுள்ளன அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தேன். இதுக்கான பதில சும்மா பட்டாசா திருக்கி விடுறதுக்காக நேர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, பேசலாம். ஹலோ,
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார். நலமா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: குதிரையிலிருந்து ஆசை தம்பி.
2: ஆசை தம்பி சார், சார் சொல்லுங்க சார்.
3: அது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை கர்நாடகா.
2: ஓகே சார்.
3: தமிழ்நாடு.
2: ஓகே.
3: இடைப்பட்ட ஒடிசா வரைக்கும் இருக்கு. இடைப்பட்ட இதுல வந்துட்டு தெலுங்கானா, ஆந்திரா.
2: ஓகே.

0: தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா அண்டு ஒடிசா, இது வரைக்கும் நீட்டு பெரிய மலை தொடருங்க அது கிழக்கு பக்கமா.
1: ஓகே சார், சூப்பர் சார்.
0: ஓகே,
1: கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
0: ஓகே, தேங்க்யூ
1: தேங்க்யூ சார். என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எந்த மாநிலங்களில் பரவி உள்ளன அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கான பதிலை சொல்லியிருந்தாங்க, எந்தெந்த ஊர்ல எந்தெந்த மாநிலங்களில் பரவி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா அப்படின்ற இந்த அஞ்சு ஸ்டேட்லயும் பரவி இருக்கு. ஸோ கெட்ஸட்கோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேர்வராயன் மலை அப்படின்ற மலை எந்த மாவட்டத்தில் உள்ளன? கேள்விய மறுபடியும் சொல்ற, நல்லா கவனிச்சுக்கோங்க. சேர்வராயன் மலை எந்த மாவட்டத்தில் உள்ளன? சோ இதுக்கான கரெக்டான பதில் சொல்லிருந்தவங்க கால் பண்ணுங்க 2271760 2275230. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன் குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: கெட்டர்கோ நிகழ்ச்சியில கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேர்வராயன் மலை அப்படின்ற மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கான பதில் சொல்றதுக்காக காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, பேசலாம். ஹலோ,
3: ஹலோ, வணக்கம் மேடம். நான் பாண்டிச்சேரியிலிருந்து ஆனந்தி பேசுறேன் மேடம்.
2: வணக்கம் மேம். ஆனந்தி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் மேம்.
3: சேர்வராயன் மலை, சேர்வராயன் மலை அமைந்திருக்கும் இடம் வந்து சேலம் மாவட்டம் மேடம்.
2: சூப்பர் மேம், சூப்பர் மேம், கரெக்டா பதில் சொன்னீங்க மேம்.
3: தேங்க்யூ மேடம்,
2: தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். சேர்வராயன் மலை அப்படின்ற மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம் அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கு. ஸோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் எல்லாருமே சும்மா பட்டாசா பதில தெரிக்க விட்டுருந்தாங்க. ஸோ கால் பண்ணி பதில் சொன்ன அனைத்து நேயர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, ஸோ அடுத்ததா கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பாரிஸில் பிரான்சின் முன்னணி வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து பேசவுள்ளார். பிரான்சின் நெவியா நகரில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் பாதுகாப்பான, விரைவான மற்றும் திறமையான செயற்கை நுண்ணறிவை உறுதி செய்தல் என்ற அமர்வில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, செயற்கை நுண்ணறிவு மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் மாற்றும் திறன் கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். வீரமங்கை ராணி லட்சுமிபாயின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அவருக்கு மரியாதை செலுத்தினார். இதுகுறித்த சமூக ஊடக பதிவில், 1857 நடைபெற்ற சுதந்திர போராட்டத்தில் ராணி லட்சுமிபாய் வெளிப்படுத்திய வீரமிக்க தலைமைத்துவம் ஒட்டுமொத்த விடுதலை இயக்கத்திற்கும் புதிய உத்வேகத்தையும் வழிகாட்டுதலையும் அளித்ததாக திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மேலும் ராணி லட்சுமிபாயின் வீர வரலாறு நாட்டின் மக்களுக்கு என்றென்றும் அழியாத உத்வேகத்தின் ஆதாரமாக திகழும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி நாளை புதுடெல்லியில் உணவு தானியங்களை சேமிப்பதற்கான ஸ்மார்ட் கிடங்கு அமைப்பை திறந்து வைக்கவுள்ளார். இந்தியா இங்கிலாந்து விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் CETA வரும் July 15 முதல் நடைமுறைக்கு வரும் என மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரின் உரையுடன் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை தட்டாஞ்சாவடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று பொதுப்பணித்துறை பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு அழகான வணக்கத்தோடு 11:03:05 மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ஆர்ஜே அன்பரசி. ஒரு சோன ஒரு மழை விட்டுட்டு ஒரு லைட்டா அமைதியா இருக்கும்ல அந்த டைமா இருக்கட்டும், நல்ல வெயில் அடிச்சுட்டு ஒரு ஏசில போய் உட்கார்ற அந்த டைமா இருக்கட்டும், நல்லா சாப்பிட்டுட்டு ஹபாடான உட்கார்ற இந்த டைமா இருக்கட்டும். ஸோ இந்த டைம் எல்லாமே ரொம்ப வேலிடான ஒரு டைமா இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப அசதியை பார்த்துட்டு கொஞ்சம் காம் ஆகக்கூடிய அந்த டைம்ல ரொம்ப மெலடியான சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது அது ஒரு ரிதமா இருக்கும், நம்ம மனசு அப்படி மயக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரீஷியஸ் டைம் தான் இது. எல்லாருக்கும் வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு நீங்க கம்மனு உட்காரணும் அப்படின்னு தோணுதா. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் நீங்க கேட்கறது இல்ல பிளேலிஸ்ட்ல போற சாங்ஸ் மெலடியா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க சாங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் ரொம்பவே என்ஜாயபிளா இருக்கும். ஸோ அதே பிளசன்டோட மெலடி மேஜிக் நிகழ்ச்சி

நான் நிறைய சாங்ஸ் உங்களுக்காக மெலடியான சாங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அதில் கண்டிப்பாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் சாங் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறது நியூயார்க் நகரம் சிலின் ஒரு காதல் திரைப்படத்துல இருந்து ஏ ரஹ்மான் இசையமைச்சு அவரோட வாய்ஸ்லயே அப்படி அழகா பாடிட்டு இருப்பாருல்ல, அந்த பாடல் தான் நம்ம கேட்க போறோம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
2: மெரடி மேஜிக் நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. தூரத்துல நம்ம எங்கேயோ இருக்கும்போது ஒரு பாட்டோட மியூசிக்கோ இல்லை அந்த பாட்டோடைய வரிகளோ நம்மளை வந்து ரொம்ப அழகாக நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த கடத்துகிற மாதிரி இருக்கும். அதை கவனிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இந்த சாங் எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த சாங்கை நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது ரொம்ப அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாங் அப்படின்னு கேட்டு நான் ரசிச்சிருக்கேன். நான் முத்துக்குமாரோடைய வரிகளை யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சு பாடின பாடல் பையா திரைப்படத்துலேருந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 11:16 FM ரெயின்போ புதுவை 102.8 இந்த பாடல் வந்து எல்லாரோட பிளேலிஸ்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப்பே பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகான ஒரு பாடலா இருக்கும். ஹரிஹரனோட வாய்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். விஷுவலா பார்க்கும்போது கூட இந்த பாடல் நம்மளை அப்படியே கவர்ந்து இழுக்கும். அந்த படத்துல வரக்கூடிய ஹீரோயினா இருக்கட்டும் இல்ல மாதவனா இருக்கட்டும் ரொம்ப அழகா வந்து அவங்களுடைய பிளேயர் சூப்பரா பண்ணிருப்பாங்க. இந்த பாடல் உங்களுக்காக என்ஜாய் பண்ணுங்க.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: ஃபர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: எவ்வளவுதான் நம்ம ஃபாஸ்ட் பீட்டான சாங்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல மெலடி சாங்ஸ் அது நம்மள ஒரு மாதிரி மேஜிக்கா நம்மள வந்து மயக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமா கண்டிப்பா நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். அந்த மெலடியான சாங்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சுவை, அது நம்ம காதல பாயறதே ஒரு தனி சுகம்தான் இல்ல. ஸோ அப்படிப்பட்ட மெலடியான சாங்ஸ் லிஸ்ட்ல இப்போ நம்ம கேட்க போறது ரொம்பவே பறந்து போகக்கூடிய ஒரு சாங் தான். அந்த சாங் கேட்கும்போது நம்ம பறந்து போற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். எஸ், விவேக்குடைய வரிகள்ல வட சென்னை திரைப்படத்துல பாடல், சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக்ல சித் ஸ்ரீராமுடைய குரல்ல பாடல் கேட்கலாம்.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 11:26 20 நொடிகள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல. ஸோ மெலடியான சாங்ஸ் லிஸ்ட்ல அடுத்ததான் என்ன பாடல் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போதுதான் விஜய் யேசுதாஸ் வாய்ஸ்ல ஒரு பாடல் கிட்ட நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவரோட வாய்ஸ்ல பூஜா வைத்தியநாதனும் சேர்ந்து பாடியிருப்பாங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திலிருந்து. இமானுடைய மியூசிக்ல ஒரு விஷயம் செய்யாத செய்யாதுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டு ஃபுல்லாகவே அவங்க பார்க்காத பார்க்காதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ க்யூட்டாக இருக்கும் இந்த பாடல் நம்ம பார்க்கறதுக்கு ப்ளஸ் கேட்கறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாடல் பார்க்காத பார்க்காத கேட்கலாம்.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம். இவங்களுடைய வாய்ஸ்ல இருக்கிற பாட்டு மட்டும் இவ்வளோ அழகா இருக்கா, இல்ல எல்லா இருக்கிற அழகான பாடல்லாம் இவங்களுக்கே போகுதா அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ சூப்பரான மெஸ்மரைசிங்கான வாய்ஸ் தான் ஸ்ரேயா கோஷலுடைய வாய்ஸ். அவங்களுடைய வாய்ஸ்ல பாடல் கேட்கலாம். ரெக்க திரைப்படத்திலிருந்து

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

மெரடி மேஜிக் நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நிகழ்ச்சியில மெரடியான சாங்ஸ் எல்லாம் உங்களுக்காக பிளே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலியா. இப்போ நான் பிளே பண்ண போற சாங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆல்பத்துல ஒரு சாங் இல்ல ரெண்டு சாங் அந்த மாதிரி நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். பட் ஒரு சில ஆல்பம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற எல்லா சாங்குமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். எதை ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்ட்ல வைக்கிறதுங்கிறதுலயே நமக்கு அவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஆல்பம் தான் இது. எஸ் டி இமானுடைய ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆல்பம் அப்படின்னு சொல்லலாம் இது. அதே தான் கும்கி திரைப்படத்துல இருந்து தான் நம்ம பாடல் கேட்க போறோம். ஹரிச்சரனோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க, அப்படியே மயங்கி மெஸ்மரைசிங் ஆயிடுங்க. ஒண்ணுமே புரியல, பாடல் கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிர் ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மன்னா மன்னா,
3: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
3: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
3: என்ன வழி? இத கேளுங்க அண்ணா.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
5: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
2: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
6: பாட்டுமே நமக்கு ஒரு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தும் இல்லையா? அதுவும் நம்ம கூட கொஞ்சம் கனெக்டான பாடல் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு இன்சிடென்ட். ஸோ இந்த பாடலும் அந்த மாதிரி தான் எனக்கு. என்னன்னா, உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பாடல் கனெக்ட் ஆகுது அப்படின்றத பாருங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் டேஸ் இல்ல ஸ்கூல் டேஸ் இந்த மாதிரியான டேஸ் இருக்கும். ஸோ இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதின இந்த பாடல் தான் நம்ம இப்போ கேட்க போறோம். கல்லூரி திரைப்படத்துல இருந்து ஹரிணி சுதாகர் மற்றும் ஹரிச்சரனுடைய குரல்கள். ஸோ இந்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா, லவ் அப்படிங்கிறது காலேஜ் டேஸ்ல இல்ல ஸ்கூல் டேஸ்ல லவ் பண்ண ஒரு பொண்ணோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்ன்றத ஒரு ஆனால இவ்வளோ அழகா சொல்ல முடியுமா அப்படின்னு நம்மளை வந்து யோசிக்க வச்சிருப்பாரு நாமத்துக்குமார். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வரிகளா இருந்துட்டு இருக்கும். கண்டிப்பா இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

மேடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டைம் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ரொம்ப ப்ரீஷியஸாக நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு டைம், அப்படியே தூக்கம் கலர்ந்த ஒரு மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் நம்ம ஒரு சைலண்டான மியூசிக் கேட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எப்பயுமே வந்து நம்ம ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கிற நம்மளை வந்து கொஞ்சம் நிதானப்படுத்துச்சு அப்படின்னா அந்த விஷயம் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்ம ஒரு ரோட்டில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், வேகமாக போகிறதுனால நம்ம அந்த விஷயத்தை பார்க்கவே மாட்டோம். ஆனால் பொறுமையாக போகும்போது இவ்வளோ நாள் இந்த பக்கம் போயிருக்கோம், பட் ஆனால் இந்த விஷயத்த பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நிதானப்படுத்தும். அப்படிதான் இந்த சாங்கு சூப்பராக இருக்கும். டி இமானுடைய இசையில் ஜில்லா திரைப்படத்தில் இருந்து அவரே பாடின அந்த பாடல் கேட்கலாம்.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: பன்னிரண்டு ஆண்டு
0: கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. கண்டிப்பா சாங்ஸ் எல்லாமே நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, சோ பட் நிகழ்ச்சியோட நிறைவா உள்ளம் கேட்குமே திரைப்படத்துல இருந்த ஒரு பாடல் தான் வருது. ஹரிஹரனுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல இந்த பாடல் வந்து எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கனெக்ட் ஆகும். என்னன்னா ஒரு ஒரு பிரிவு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அது எல்லாமே லவ் பிரிவு, ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரிவு. ஸோ அப்புறம் அடுத்தது லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செம்மையா போகும். ஸோ அந்த பாடல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சிக்கு நான் ஆர்ஜே அன்பரசி தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரிசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், ஆளுநர் திரு மங்குபாய் பட்டேல் மற்றும் மூத்த அமைச்சர்கள், அதிகாரிகள் ஆகியோர் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மத்திய பிரதேசத்தின் பேதுல் மாவட்டத்தில் ஆன்மீக விழிப்புணர்வு மூலம் பழங்குடியின மக்களை வலுப்படுத்தும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கடந்த 12 ஆண்டுகால ஆட்சி வளர்ச்சியும் பாரம்பரியமும் சங்கமித்த பொற்காலமாக அமைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாக்பூரில் உள்ள அம்பாச்சாரி ஆயுத தொழிற்சாலையின் யந்திரா இந்தியா லிமிடெட் வளாகத்தில் 10,000 டன் திறன் கொண்ட அலுமினியம் எக்ஸ்ட்ரூஷன் பிரஸ் அமைக்கும் திட்டத்திற்கு நாளை அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த திட்டம் பாதுகாப்புத்துறை உற்பத்தியில் தன்னிறைவை மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் கல்வி, திறன் மேம்பாடு, தொழில் முனைவோர் வளர்ச்சி, விளையாட்டு, சுகாதாரம் மற்றும் சமூக பங்கேற்பு உள்ளிட்ட துறைகளில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை இந்தியா தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதாக மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் ஆகியோர் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் 14 அம்சங்கள் கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மெய்நிகர் வாயிலாக கையெழுத்திட்டுள்ளனர். புதுச்சேரி ஜென் கல்யாண் சபா நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சுகாதாரம் மற்றும் குடும்பநல சேவைகள் இயக்ககம் மற்றும் உயர் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சார்பில் வல்லுநர்கள் கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு நகராட்சி மேரி அரங்கில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

நேரம் 12:03 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 இந்நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று. நேரத்தை பின்னாடி திருப்ப முடியாது, ஆனா நினைவுகளை திருப்பி கொண்டு வரலாம். இந்த நாள் இந்த தேதி வரலாற்றில் இன்று, ஒரு சின்ன தகவல் பெரிய அர்த்தத்தோட. நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. வரலாற்றில் இன்றைய நாள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கக்கன் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று. அதாவது கக்கன் அவர்கள் 1908 June 18 அதாவது இன்றைய நாளில் பிறந்திருக்காரு. எங்க பிறந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்திருக்காரு. இவர் ஒரு சிறந்த விடுதலை போராட்ட வீரர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதற்கு உதாரணமா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துல பங்கு பெற்று அதற்காக சிறை சென்றவரும் நம்ம கக்கன் அவர்கள். சோ இன்னும் இவரை பத்தின பல தகவல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8. ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வந்துருங்க.

0: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
2: வரலாற்றில் என்றில் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, திரு கக்கன் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அவரோட பிறந்த தினம். ஓகேவா? ஸோ இவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களோட கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக உழைத்தார் அப்படின்றத சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாங்க, இவர் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாரு அப்படின்ட்டும் அவரோட பழகினவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கக்கன் அவர்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபையோட உறுப்பினராக இருந்திருக்காரு. எந்த வருஷம் இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1946 1950 வரை இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராக பணியாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்திய நாடாளுமன்றத்தின் மதுரை மாவட்ட மக்களவை உறுப்பினராக 1952 முதல்

0: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்க பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.
1: 21வீ சதி கா பாரத் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜிஸ் நயே யுக் மே பிரவேஷ் கர் ரஹா ஹை வோ அபூத்பூர்வ ஹை அகல்பனீய ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: வரலாற்றில் இன்றில் இன்னைக்கு யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா கக்கன் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கக்கன் அவர்களோட பிறந்த தினம். அவரோட அரசியல் வாழ்க்கையை பத்தி நம்ம தெரிஞ்சிட்டு

0: அந்த வரிசையில் அவர் வந்து இந்திய நாடாளுமன்றத்தோட மதுரை மாவட்ட மக்களவை உறுப்பினராக 1952 1957 வரை பொறுப்பில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லைங்க, மேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக 1957 முதல் 1962 வரை பொறுப்பில் இருந்திருக்காரு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இல்லைங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ளத்துலேயும் ரெண்டுத்துலையுமே நம்ம பொறுப்பில் இருந்திருக்காரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இவர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லைங்க, ஸோ அந்த காலகட்டத்தில் அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது 1952 வரை இவர் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் பணியாற்றிருக்காரு. ஸோ அப்ப மேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அந்த தொகுதியில பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து அடுத்த எலெக்ஷன் அதாவது 1962 நடைபெற்ற எலெக்ஷனிலையும் அவர் சமயநல்லூர் அப்படின்ற ஒரு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று 1962 வரை எம்எல்ஏவா பணியாற்றியிருக்காரு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவர் தொடர்ந்து 10 ஆண்டுகள் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அதாவது 1957 1967 வரை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக இவர் பணியாற்றியிருக்காரு. ஸோ இவரை பற்றின தகவல்கள் இன்னும் நிறைய காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வருது.
1: போலாமா?
2: Seriously? Yeah. Okay, let's go.

0: Raul.
1: என்ன?
2: ஒண்ணும் இல்ல,
1: தூங்குடா. கல்ல சீக்கிரம் எழுந்துக்கணும்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வரலாற்றில் இன்றுல இன்னைக்கு கக்கன் அவர்களோட பிறந்த தினம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரிதான் 1962 1963 வரை இவர் வேளாண் துறை அமைச்சராக பணியாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, 1963 1967 வரை உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காரு. ஸோ நம்ம கக்கன் அவர்கள் எளிமைக்கும் நேர்மைக்கும் மறுபெயராக விளங்கியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் பல விஷயங்கள் இந்த நாளில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத சொல்ற தொடர்ந்து கேளுங்க. இது FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: வரலாற்றில் இன்று அப்படின்றதுல இன்றைய நாளில் வேற ஒரு தினத்தை நாம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது சஸ்டைனபிள் கேஸ்ட்ரோனாமி டே, அதாவது நிலைத்த உணவியல் தினம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஐக்கிய நாடுகள் பொதுசபை 2016 அறிவிக்கப்பட்டு, அதாவது இந்த தினத்தை 2016 அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 18 இன்ற தினத்தை கொண்டாடணும் அப்படின்ட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கை உணவு முறைகளை பின்பற்றணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் உணவு வீணாவதை தடுத்தல் அப்படின்னு சொல், ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா அதுக்கு ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு இதுவாக சொல்கிறதுக்காக ஒரு தினத்தை கொண்டாடினா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ உள்ளூர் விவசாயிகளுக்கு ஆதரவு அளித்தல் அப்படின்றதுக்காகவும், உள்ளூர் பருவகால உணவுகளை ஊக்குவித்தல் அப்படின்றதுக்காகவும் நம்ம இந்த தினத்தை கொண்டாடுறோம். ஸோ வரும் பாடலுடன் வரலாற்றில் இன்று நிகழ்வு நிறைவு பெறுகிறது.

0: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா. பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி, ஆயுஷ் இயக்குநரகம்.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
2: எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த யோகா முறைகளை பத்தி பாத்துட்டு இருக்கிறோம். பொதுவாக இந்த யோகா பயிற்சிகளை செய்வதற்கு முன்னாடி வந்து நம்ம உடல் உள்ள தசைகளை வந்து ஒரு லூசனிங் இழக்க செய்யும் விதமாக சில லூசனிங் பயிற்சிகள், கழுத்து, தோள்பட்டை, மொத்தமாக உடல், கை, கால், மூட்டுக்கள் இவற்றை தளர்வாக நிகழ்ச்சி அடைய செய்வதற்காக இந்த யோகா பயிற்சிக்கு முன்னதாக லூசனிங் எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய தளர்வடைய செய்யும் பயிற்சிகளை செய்து கொண்டு பின்னர் வந்து இந்த யோகா பயிற்சிகளை செய்வது வந்து மிக எளிமையாக இருக்கும். இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய மத்திய ஆயுஷ் அமைச்சகம் இந்த காமன் யோகா புரோட்டோகால் என்ற பயிற்சி தொகுப்பின் வெளியிட்டுள்ளது. இந்த யோக பயிற்சிகளின் நிறைவாக மூச்சு பயிற்சி, அதாவது நாம் நுரையீரல் மூலமாக உள்ளுக்கூடிய மூச்சை வந்து முறையாக செய்வதன் மூலமாக, மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக நம் உடலில் ஆக்சிஜன் உள்ள அளவை வந்து அதிகரித்து இதன் மூலமாகவும் நோய்களை குணப்படுத்தும் ஒரு யுக்தி மூச்சு பயிற்சி. அதனை தொடர்ந்து தியான பயிற்சி. இந்த எல்லாம் இணைந்த ஒரு பொதுவான தொகுப்பு முறைதான் நம்முடைய மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் செய்யக்கூடிய பயிற்சி முறைகளை வந்து நாம முதல்ல நின்று செய்யக்கூடிய பயிற்சி முறைகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக நின்று செய்யக்கூடிய பயிற்சி முறைகளின் போது அந்த பயிற்சிகளை உதாரணமாக தடாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலை போல நிக்கிற மாதிரியான ஒரு ஆசன பயிற்சி முறை, இந்த பயிற்சியை நாம செய்யறதுனால வந்து நம்ம முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் வந்து சரியாகும். அதோடு உடல் வந்து சமநிலையாக இருப்பதற்கு இந்த பயிற்சி முறைகள் மிக முக்கியமாக நமக்கு உதவுகிறது. அடுத்து நாம் பொதுவாக செய்யக்கூடிய பத்மாசனம், அதாவது உடலை வந்து ஒரு தாமரை போல் மலர்ந்திருக்க செய்வத போன்ற ஒரு ஆசன முறை. பத்மாசனத்தை செய்வது வந்து குறிப்பாக தியான பயிற்சிகளின் போது இந்த பத்மாசனத்தை நாம் முறைப்படி செய்வோம். இது மனதை வந்து அமைதிப்படுத்துவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆசனமாக நாம் இதை யோக பயிற்சியாக நாம் எடுத்துக் கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா புஜங்காசனம். புஜங்கம் என்றால் வந்து நமக்கு பாம்பு. இந்த புஜங்காசனத்தை வந்து முறைப்படி நாம செய்யும் போது நம் உடல்ல வந்து ஜீரண சக்தி நிறைய வந்து நம்முடைய உணவு முறை மாற்றங்களால, நேரம் தவறிய உணவுகளால, நிறைய வகையான நமக்கு வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அநேகம் பேருக்கு நம்ம பார்க்க முடியுது. அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த புஜங்காசன முறைப்படி அவங்க செஞ்சாங்க அப்படின்னா இந்த சீரண சக்தியை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கும். சீரண உறுப்புகள் எல்லாமே வந்து வலுவடையும். அதன் மூலமாக சுரப்புகள் வந்து நன்றாக வேலை செய்யும். அடுத்து பச்சிமோத்தாசனம் என்று வகையான ஒரு வகையான ஆசனம் இருக்கிறது. அதாவது முன்னோக்கி வளைதல் போன்ற ஆசனம். இந்த முன்னோக்கி வளையக்கூடிய பச்சிமோத்தாசனத்தின் வழியாக நம்முடைய முதுகு மற்றும் தொடையினுடைய தசைகளை வந்து மிக நீட்சியை அடைய செய்யக்கூடிய முக்கியமான ஒரு ஆசனமாக இருக்கும். இதனை முறையாக நம்ம செஞ்சு வரும்போது நம்முடைய மன அழுத்தம் வந்து குறைவதை நம்மளே உணர முடியும். மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து இந்த யோக பயிற்சிகள் மிகவும் வந்து உதவி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும். இது வந்து பொதுவா இந்த யோக பயிற்சிகளை முறையாக செய்பவர்கள் அனுபவித்து கூறக்கூடிய முக்கியமான ஒரு உணர்வு. பொதுவாக நாம் ஏற்கனவே பகிர்ந்து கொண்ட மாதிரி நம் உடலில் உள்ள நல்லது செய்யக்கூடிய ஹாப்பி ஹார்மோன் சொல்றோம் இல்லையா, அந்த செரட்டோனின், மெலட்டோனின், எண்டார்பின்ஸ், இந்த மாதிரியான சுரப்புகளுடைய சுரப்புத்தன்மையை அதிகப்படுத்துவதன் மூலமாக மனதை வந்து ஒருநிலைப்படுத்தல், மனதை சாந்தப்படுத்தல், மனதை அமைதிப்படுத்துதல் போன்ற இந்த காலத்திற்கு தேவையான ஒரு முக்கியமான நிலை இந்த யோக பயிற்சிகள் நமக்கு கொடுக்கிறது. அடுத்து நாம் பொதுவாக எல்லாரும் செய்யக்கூடிய திரிகோண ஆசனம், அதாவது முக்கோண நிலை. இந்த முக்கோண நிலை ஆசனத்தின் மூலமாக நம்ம கால் மற்றும் இடுப்பு எலும்புகள் வந்து நன்கு பலனடையும். பொதுவாக வந்து நம்ம நிறைய பேர் வந்து நம்ம உட்கார்ந்தே வேலை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால காலுக்கான பயிற்சிகள் வந்து நிறைய குறைவாக இருக்கிறது. ஏதாவது ஒரு நோய் வந்த பின்னாடி, சர்க்கரை நோயோ இல்ல இரத்த அழுத்தமோ வேறு ஏதேனும் நோய்கள் வரும்போதுதான் வந்து மருத்துவரால் வந்து என்ன செய்யறாங்க, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 20-30 நிமிடங்கள் இல்ல 40 நிமிடங்கள் வந்து நீங்க நடைபயிற்சி செய்ய அறிவுறுத்தப்படும் போது மட்டுமே நாம வந்து நடைபயிற்சி செய்கிறோம். பொதுவாக கால்களுக்கான, ஏன்னா நிறைய பேர்ட்ட எல்லாருமே இருசக்கரமோ நான்கு சக்கர வாகனங்கள்லாம் நம்ம வச்சிருக்கிறதுனால எல்லாருமே நம்ம அதை தான் பயன்படுத்துறோம். இந்த ஆசன பயிற்சிகள் செய்வதன் மூலமாக நமக்கு எல்லா உறுப்புகளும் அதனுடைய இயக்க நிலையை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் பயன்படுத்த முடியும். இந்த திரிகோண ஆசனத்தை வந்து ரெகுலரா நம்ம செஞ்சிட்டு வரும்போது நம்ம கால் மற்றும் இடுப்பு எலும்புகள் எல்லாமே வலுவாக இருக்கும் அப்படிங்கறது பார்க்கலாம். இன்னும் சில ஆசனங்களை பத்தி நம்ம எடுத்து பார்க்கலாம். நன்றி.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
0: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா. பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி, ஆயுஷ் இயக்குநரகம்.

ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லையான்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, நான் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
6: வெளியில போக
5: விடுற, வெளியே போக விடுற.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: பிடிக்குமே,
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் FM ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM ரெயின்போக்கு
3: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று மதியம் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காய்ச்சலால் ஏற்படும் வலிப்பு பற்றி புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் மீனா அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி அனைவரும் கேளுங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: பாட்டு பாடவா?
2: வேணா வேணா.
1: பாட்டு கேட்கவா?
3: இது ஓகே.
4: மனம் விரும்புதே,
1: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
3: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
6: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
7: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
6: கண்டிப்பா தேவையில்லை.
7: என்றும் அக்கறையுடன்
6: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை ஏற்படுத்தியது, உலக சாதனையுடன் மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்தியது உள்ளிட்டவற்றையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிக உயரமான சிலை குஜராத்தின் கெவாடியாவில் நிறுவப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் பழமை வாய்ந்த மருத்துவ முறையாக ஆயுர்வேதா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கலாச்சாரத்துறையின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக கலாச்சாரத்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகளை பட்டியலிட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோயில், காசி விஸ்வநாத் வழித்தடம், உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் கோயில் மேம்பாட்டு பணிகள் போன்றவை குறிப்பிடத்தக்க சாதனைகள் ஆகும் என்று அவர் கூறியுள்ளார். கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட 11 பழங்குடியின தலைவர்களின் அருங்காட்சியகங்கள், வெளிநாடுகளிலிருந்து 660க்கும் மேற்பட்ட புராதன சின்னங்கள் மீட்பு போன்றவையும் சாதனை பட்டியலில் அடங்கும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, விளையாட்டு, சுகாதாரம், தொழில் ஆகிய துறைகளில் இளையோருக்கு உரிய வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் முதலாவது சரக்கு விமானம் தரையிறங்கியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சென்னையிலிருந்து இந்த சரக்கு விமானம் நொய்டாவில் தரையிறங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தோல் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை இந்த விமானத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த விமான நிலையத்தில் வணிக பயன்பாட்டிற்கான போக்குவரத்து கடந்த 2 நாட்களுக்கு முன் தொடங்கியதையும் திரு ராம்மோகன் நாயுடு சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவில் பிஎம் ஸ்ரீ திட்டம் தொடர்பான காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். திரிசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றார். கல்வியில் அரசியலை புகுத்தக்கூடாது என்றும் திரு சுரேஷ் கோபி கேட்டுக் கொண்டார். தில்லியில் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தகைய மக்கள் நல முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தில்லி முழுவதும் 42 இடங்களில் இந்த முகாம்கள் 3 நாட்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தில்லி மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு அதன் பயன்களையும் இந்த முகாம்கள் மூலம் பொதுமக்கள் பெறலாம் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஜார்க்கண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலின் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. 2 பதவியிடங்களுக்கு 3 பேர் போட்டியிடுவதால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை

0: நடைபெறும். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திரு பிரணவ் ஜாவும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் திரு பைத்யநாத் ராமும், பிஜேபி ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளராக திரு பரிமல்நாத் வாணியும் போட்டியிடுகின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலைமை மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வருவாய் வரவுகளில் ஏற்படும் இழப்புகள் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு முழுமையாக நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக தமிழக அரசு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை தமிழக அரசு செய்து காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை மத்திய அரசிடம் கோரும் வகையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை சட்ட ரீதியாக பெறுவதற்கு ஏதுவாக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை மாவட்டம் தோறும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊழல் முற்றிலுமாக அகற்றப்பட்டு வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதிய தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தின் நதிநீர் உரிமைகள் பாதுகாக்கப்படும். நிலையான சுற்றுலா கொள்கை வகுக்கப்படும். தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏதுவாக ஆணையம் ஒன்று ஏற்படுத்தப்படும். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் குறித்த காலத்திற்குள் நிரப்பப்படும். விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் ஒலிம்பிக் உயர்தர மையங்கள் ஏற்படுத்தப்படும். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். மேற்குவங்கத்தில் சமூக விரோதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை பிஜேபி அரசு மேற்கொண்டு வருவதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையின்போது அவர் இவ்வாறு கூறினார். ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் திரு ஆர் என் ரவி கூறினார். ஆந்திராவில் அரசு அதிகாரிகள் களப்பணியில் ஈடுபடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஒவ்வொரு அதிகாரியும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிவதோடு அவற்றை களைவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தினார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அஷ்மிதா சாலிகா 22-20, 21-15 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் மலேசியாவின் கோ ஜின்வே காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறியதையடுத்து அன்மோல்கர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளாா்.

தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர்

கூட தொற்றுநோய் போலத்தானோ? வறுமையிலும் வாசனை உண்டு. முதலில் அந்த வாசனையை தூவ வேண்டும். சாரங்கன் அவளுடன் ஆஸ்பத்திரிக்கு வருகிறான். நளினி அவுட் பேஷண்ட்டுக்கு வந்து நோயாளியை படுக்கையில் சேர்க்க உதவி செய்கிறாள். மைத்ரேயிக்கு நாட்கள் செல்வதே தெரிவதில்லை. அம்மா காயலாவாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு சொர்ணத்திடம் சென்ற குழந்தைகள் தாங்களாகவே 4 நாட்கள் சென்ற பின்பு பஞ்ச பரதேசிகள் போல திரும்பி வருகின்றனர். மைத்ரேயி சாமான் வாங்கி சமைத்து போடுகிறாள். அவர்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாள். ஆஸ்பத்திரிக்கு வருகிறாள். மதுரத்தின் பிணி இன்னதென்று திட்டமாக அங்கு பரிசீலனை செய்து தெரியும் முன்பு அவளுக்கு மூச்சே ஒடுங்கிவிடும் போல் இருக்கிறது. மைத்ரேயி நளினிக்காக காத்து காத்து நிற்கிறாள். டாக்டர்கள் எப்போதோ வந்து போகின்றனர். ஒரு விவரமும் புரியவில்லை. ஒரு வாரம் சென்ற பின்பு ஒரு நாள் அவள் நோயாளிக்கு பால் கஞ்சியும் ஆரஞ்சு பழங்களும் வாங்கி கொண்டு வருகையில் மதுரத்தை படுக்கையில் காணவில்லை. அருகில் உள்ளவர்களிடம் கேட்கிறாள். நர்ஸிடம் விசாரிக்கிறாள். அறுவை சிகிச்சை செய்ய தியேட்டருக்கு கொண்டு போயிருக்கின்றனராம். அந்த அம்மாவுக்கு பிள்ளை இருக்கிறதா? உனக்கு யாரு என்று ஒரு படுக்கைக்காரி மைத்ரேயை விசாரிக்கிறாள். இருக்கிறாங்க. ராத்திரி தூங்கினாங்களா அவங்க? ராத்திரியெல்லாம் ஒரே அழுகை. தூக்க மருந்து ஊசி போட்டுது நர்சம்மா. என் பிள்ளைங்களையெல்லாம் விட்டுட்டு எப்படி வருவேன்? அவங்களை பார்க்கலையே நான் இன்னும்னு சத்தம் போட்டு அழுதுச்சு. பாவம், நல்ல நினப்பில்ல. குழந்தைகளை ஒரே ஒரு நாள் தான் அவள் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வந்தாள். அத்தியாயனம் பண்ணும் பையன்கள் இருவரையும் அழைத்து வந்துவிட வேண்டும் என்ற நினைப்பு இப்போது வலுவடைகிறது. தியேட்டர் வாயிலில் அவள் நிற்கும் போதெல்லாம் மதுரம் இறந்து விடுவாளோ என்ற அச்சம் தோன்றுகிறது. அவள் வராமலே இருந்து மதுரம் இறந்து போயிருந்தால் ஒரு மாதிரி. அவள் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து முயற்சிகள் செய்தும் இறந்து போனால் ஆஸ்பத்திரியில் விட்டதால்தான் அம்மா செத்துப்போனாள் என்று எண்ணுவார்களோ? நோ, இல்லை, மதுரம் மாமி சாக மாட்டாள். அவள் பிழைத்து ஓராண்டு காலமேனும் இருக்க வேண்டும். சே, என்ன அசட்டுத்தனம்! தொண்டைக்குழாயில் புற்று வைத்த பின்பு பிழைப்பதாவது? எல்லையற்ற கருணையும் சகிப்புத்தன்மையும் தனக்கென்ற ஆசையை கொன்றுவிட்ட மேன்மையும் எப்போதும் சிரிக்கும் இயல்பும் துன்பங்களை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளும் அருமையும் ஒன்றாய் உருவெடுத்த மதுரம் மாமி, உங்களுடைய அருமைகளுக்கெல்லாம் வாழ்வு தந்த பரிசா இந்த நோய்! பெரிய பெரிய மகான்களையும் நோய் விட்டதில்லை. மகரிஷி ரமணரையும் ராமகிருஷ்ண பரமாம்சரையும் கூட நோய் விட்டதில்லை. கதவு திறக்கிறது. மாமி அலங்கோல நிலையில் படுக்கைக்கு வருகிறாள். கடந்த காலம் எதிர்காலம் எல்லாம் அழிந்து போன நிலையில் மைத்ரேயி வாழ்கிறாள். சாரங்கனை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி அந்த குழந்தைகளை அழைத்து வரச் சொல்கிறாள். அன்று மாலை மதுரத்தின் படுக்கையைச் சுற்றி உறவுகார கும்பல் நெருக்கமாக கூடியிருக்கிறது. ஸ்வர்ணம், குழந்தைகள், மைத்ரேயி மட்டுமல்ல, அந்த பொந்து வீட்டில் வசிப்பவர்கள் எல்லோருமே வந்து பார்க்கின்றனர். இரவு அவர்கள் யாருக்குமே தங்குவதற்கு அனுமதி இல்லை. வெளியே புதிய உலகில் நுழைந்தாற்போல ஆரவாரமாக இருக்கிறது. வெற்றி, வெற்றி, வெற்றி என்ற முழக்கங்கள், கட்சி தோரணங்கள், புதிய நடைமுறையை பற்ற முழக்கி எங்கும் பறக்கின்றனர். சைக்கிளிலும் லாரியிலும் வெற்றி, வெற்றி என்று முழங்கி செல்கின்றனர். பஸ் நிற்கும் இடத்தில் சிரிப்பு, பஸ்ஸின் உள்ளே புதிய ஆட்சியை பற்றிய நம்பிக்கை, மகிழ்ச்சி ஒலிகள். கொன்னுட்டாங்க சார் என்றெல்லாம் புகழ் மாறிகள். கடை தெருவில் இனிப்பு வழங்குகிறார்கள். மூதறிஞர் வாழ்க, அண்ணா வாழ்க என்று வாழ்த்துகிறார்கள். ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவாங்களா சார்? மைத்ரேயிக்கு எங்கோ சாம்பர் குவியலுக்குள் ஒரு பொறி மினுக் மினுக்கென்று ஆவலை தோற்றுவிக்கிறது. அவள் பேசிக் கொடுத்த கட்சியினர் எத்தனை இடங்களை பிடித்திருக்கின்றனர்? மந்திரி சபை கூட்டாக அமையுமா? அவளுடைய இனத்தாரின் நிலை எப்படி இருக்கும்? பொருளுக்காகவே தம் குல மேன்மைகளை எல்லாம் இழக்க துணியும் இந்த சமுதாயத்தினர் தம் குல மேன்மையை நிரூபிப்பதற்காக வேணும் மதுரத்தை போன்ற 1000 எளிய மக்கள் அடிப்படை தேவைகளை பற்றி வாழ வகை செய்ய முன்வருவார்களா? எங்களுக்கு அரசின் ஆதரவு தேவையில்லை. திறமை வாய்ந்த மாணவன் படிக்கட்டும். எளியோர் இங்கு வந்து நல்ல முறையில் நோவுக்கு சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு காலத்தில் மகோன்னத நிலையில் நின்றிருந்த இந்த பிரிவினரில் ஒரு சிலரேனும் பிறர் வாழ தாம் வாழும் மனப்பாங்கை பெறுவார்களா? மைத்ரேயி வீட்டுக்கு வரும்போது சாரங்கன் மாலை பதிப்பை பார்த்து அலசி கொண்டிருக்கிறான்.

0: நல்ல முறையில் நோவுக்கு சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு காலத்தில் மகோன்னத நிலையில் நின்றிருந்த இந்த பிரிவினரில் ஒரு சிலரேனும் பிறர் வாழ தாம் வாழும் மனப்பாங்கை பெறுவார்களா? மைத்ரேயி வீட்டுக்கு வரும்போது சாரங்கன் மாலை பதிப்பை பார்த்து அலசி கொண்டிருக்கிறான். சுதந்திரா கட்சி போட்டியிட்ட இடங்களில் பெரும்பான்மையும் மாற்றுக்கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. கூட்டுக்கட்சி போட்டியிட்ட இடங்களில் மாற்றுக்கட்சி தோல்வி அடைந்திருக்கிறது. கூட்டமும் கோலாகலமும் முடிந்த பின்னர் மனம் குலைய நிறம் குலைய சிதறி கிடக்கும் ரோஜா இதழ்கள் நினைவை நிறைக்கின்றன. ஸ்ரீனிவாசன் தோல்வி, லோகா ஈட்டுத்தொகை இழக்கிறாள், ராஜாவும் வெற்றி பெறவில்லை. ஆட்சி பீடத்தில் இருப்பவர்களை, செல்வாக்கு மிகுந்தவர்களை தம் சுயநலன்களுக்காக அண்டி நிற்கும் தாழ்வுக்கு தம்மை தாழ்த்தி கொண்டவர் தாழ்ந்தே போகின்றனர். அவர்களுக்கு எழுச்சி இல்லை. பகலில் இருண்டு கிடக்கும் அந்த கூட்டத்தில் புகைப்படிந்த மஞ்சளாக 25 வத்தி ஒளி வெளிச்சம் பரவுகிறது. ஸ்வர்ணம் கைக்குழந்தையை கீழே கிடத்திவிட்டு உள்ளே அடுப்பை முட்டி சமையல் செய்யப் போகிறாள். பெண் குழந்தைகள் இருவரும் பாடம் படிக்க அமர்ந்திருக்கின்றனர். முப்புரி நூல் மார்பின் குறுக்கே புரள கிராப்பில்லாத குடுமித்தலை அவர்களை இன்னாரென்று விளக்க இரு பையன்களும் எங்கிருந்தோ டப்பாவிலும் மண் பானையிலும் நீர் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். மதுரத்தின் முடியை பறித்த அதே தர்மம் இந்த பையன்களை அவர்கள் விரும்பாத, சமுதாயம் மதிக்காத கோலம் கொள்ளச் செய்கின்றது. அவள் பொறுப்புகளின் தலைவாயிலில் வந்து நிற்கிறாள். மூச்சுவிட முடியாத சுமையாக இருக்கலாம், ஆனால் இதில் அவள் தன்னை மறக்க முடியும் என்று புரிந்து கொண்டிருக்கிறாள். வறுமையுடன் போராடி வாழ்க்கை தேவைகளை பெற்று பிறருக்கு உதவும் வாழ்வில் நிறைவும் அமைதியும் இருக்கின்றன. ஆண்டவனே, வறுமையை அணிகலனாக பூண்டு வாழ்க்கை தேவைகளுக்கு உழைக்கும் பாங்கையும் பிறருக்காக வாழும் உன்னத சிந்தையையும் தா, பலவீனங்களுக்கு இடம் கொடுத்த பின்பு மனிதன் அற்பமானவன், என்னை மன்னித்து விடுங்கள் எந்தையே என்று இறைஞ்ச வேண்டாத உறுதியே எனக்கு தா. கூடத்தில் குழந்தை துணியை நனைத்துவிட்டு கால்களை உதைத்து கொண்டு அழுகிறது. மைத்ரேயி அருகில் சென்று குனியும்போது அழுகை நிற்கிறது. கையில் ஏந்தியதும் கண்ணீரிடையே அந்த ரோஜா இதழ்களில் சிரிப்பு மலர்கிறது. முற்றும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: தினமும்
3: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
4: ஏய், இங்க நான் தான் கிங்.
5: கண்ணா, இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

பாரிஸில் பிரான்சின் முன்னணி வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். வீரமங்கை ராணி லட்சுமிபாயின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று அவருக்கு மரியாதை செலுத்தினார். நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் முதல் சரக்கு விமானம் இன்று தரையிறங்கியுள்ளதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் தோல் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு சரக்குகளை ஏற்றி வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த சமூக ஊடக பதிவில், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கைபேசிகள், வாகன உதிரி பாகங்கள் மற்றும் பல்வேறு துணைப் பொருட்கள் சென்னை விமான நிலையத்திலிருந்து அனுப்பப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அனைத்து உணவு வணிக நிறுவனங்களுக்கும் உணவை கையாளுதல் மற்றும் பதப்படுத்தும் பணிகளில் உணவு தரத்திற்கேற்ற துருப்பிடிக்காத கத்திகள், பிளேடுகள் மற்றும் வெட்டும் கருவிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக யோகா சங்கம் இணையதளத்தில் 1.7 லட்சத்திற்கும் அதிகமான நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தங்களது நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: தொடர்வது பிற்பகல் 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் வந்தடைந்தார். நாளை சர்வதேச சிக்கல்செல் ரத்த சோகை தினத்தை முன்னிட்டு நடைபெறும் நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்கிறார். வரும் 21ஆம் தேதி ஜபல்பூரில் நடைபெறும் சர்வதேச யோகா தின விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். மேலும் ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் 36வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:49 ஆயிற்றுக்கு.
2: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
3: மின்துறை புதுச்சேரி.
4: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
5: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
4: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
6: எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார். 40க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த நடிகை. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் மற்றும் மராத்தி மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. 20 வருடங்களுக்கு மேலாக திரையுலகில் பயணித்து வருபவர். நடிகையாக மட்டுமில்லாம தயாரிப்பாளராகவும் வலம் வருபவர். 2003 ஆம் ஆண்டு தொடங்கிய இவருடைய திரைப்பயணம் இன்று வரை தொடர்கிறது. யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.
7: ஐயோ,

0: நீ என்ன பண்ற?
1: நான் இன்னும் என் பேர் சொல்லல.
0: சொல்லு.
1: சந்தோஷ்.
0: நல்லா இருக்கு. என் பேர் என்னன்னு கேளு.
1: உன் பேர் என்ன?
0: ஹாசினி. நல்லா இருக்குல்ல? உன் வயசு என்ன?
1: உன்ன விட 2 வயசு ஜாஸ்தி.
0: அப்படியே இப்படி ஒரு ஷர்ட் போட்டிருக்க?
2: நடிப்பால் ரசிகர்களை வசீகரித்த நடிகை ஜெனிலியா அவர்கள் தான் இன்றைய ஹாய் ஸ்நேகிதி ஸ்டார்.

0: டிசோசா, தாய் ஜெனட் டிசோசா. இவருடைய பெயர் தாய் மற்றும் தந்தை இருவருடைய பெயர்களை கொண்டு வைக்கப்பட்டது. இவருடன் உடன் பிறந்தவர் ஒரு இளைய சகோதரர் மட்டுமே. இவருடைய 15 வயதுல மாடலிங்கான வாய்ப்பு கிடைத்தது. விளம்பரங்கள்லயும் நடிச்சிருக்காங்க நடிகை ஜெனிலியா. முதன் முதல்ல 2003 துஜே மேரி கசம் படத்தின் மூலம் ஹிந்தி திரைத்துறையில் அறிமுகமானாங்க. இதே ஆண்டுல தான் தமிழ் மற்றும் தெலுங்கு திரைத்துறைகளிலும் தடம் பதிச்சாங்க நடிகை ஜெனிலியா. தமிழ்ல இவர் இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான பாய்ஸ் திரைப்படம் மூலம் ஹரிணியாக ரசிகர்களை கவர்ந்தார். காதலுக்காக வீட்டை விட்டு வெளியேறி பல நிகழ்வுகளை சந்தித்து முன்னேற முயற்சிக்கும் ஹரிணி கேரக்டர்ல ரசிகர்களை மிகவும் ஈர்த்திருப்பாங்க நடிகை ஜெனிலியா. இந்த படத்துல வரும் பாடல்களை பற்றி சொல்லவும் வேண்டுமா? இன்று வரை ரசிகர்களால கொண்டாடப்படுபவை அல்லவா. இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்துல இருந்து ரசிகர்களால மறக்க முடியாத ஒரு சீன் வருது.
1: எனக்கு ஏன்பா ஹரிணின் பேர் வச்சீங்க?
2: அது வந்து
1: எனக்கு தெரியும்பா, உங்க காதலியோட பேர் ஹரிணி. அவங்க இன்னும் மறக்க முடியாமதான் லெட்டர்ஸ், கர்ச்சீஃப், கீ செயின், போட்டோ புத்தகத்துல பத்திரமா வச்சிருக்கீங்க. அப்பப்போ நீங்க எடுத்து பாக்குறத நான் பாத்திருக்கேன்பா. சும்மா வாழ்க்கையில ஜெயிச்சுட்டுதான் உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. நானும் வேற யாரையும் கட்டிக்கிட்டு என் பையனுக்கு முன்னானு பெயர் வைக்க விரும்பலப்பா. இந்தாங்க பாக்கி பணம்.
2: நீயே வச்சுக்கோமா,
1: எனக்கு சம்பளம் தராங்க. இந்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரி.
0: சொல்ல முடியாமல் மனசுக்குள் தவித்த காதல் ஒரு கணத்தில் வெளிப்பட்டு விட்டால் அப்பொழுது நம் மனம் எப்படி இருக்கும்? வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அல்லவா. மகிழ்ச்சியில் தத்தளிக்கும் இருவரின் மனநிலையை சொல்லும் பாடல் உங்களுக்காக வருகின்றது பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: உழைப்பிற்கான ஓய்வு நேரத்துல ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ஜெனிலியா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. பாய்ஸ், சச்சின், சென்னை காதல், சந்தோஷ் சுப்பிரமணியம், உத்தம புத்திரன், வேலாயுதம் முதலிய படங்கள் தமிழ்ல இவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் ஆகும். தமிழ்ல இவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் எண்ணிக்கையில் குறைவு என்றாலும் ரசிகர்களால மிகவும் ரசிக்கப்பட்டவை. 2005 இவருடைய நடிப்பில் வெளியான படம் சச்சின். இந்த படத்துல ஷாலினி கேரக்டர்ல கல்லூரி செல்லும் மாணவியாக நடிச்சிருப்பாங்க நடிகை ஜெனிலியா. நாயகனுடன் அடிக்கடி மோதி கொண்டாலும் மெல்ல மெல்ல அவன் மீது நேசம் வளர, அதை அவனிடம் ஒப்புக்கொள்ள ஈகோ தடுக்க மிகவும் தடுமாறுறாங்க ஷாலினி. அதிக கர்வம் கொண்டவளாக இருந்தவள் ஒரு சூழல்ல அனைத்தையும் விட்டு எதை பற்றியும் எண்ணாமல் முடிவில் தன் மன உணர்வுகளை நாயகனிடம் பகிர்ந்து கொள்றாங்க ஷாலினி. இந்த படத்துல ஷாலினி கேரக்டர்ல வெகு பொருத்தமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ஜெனிலியா. சச்சின் படத்துல இவர் வரும் பல காட்சிகள் ரசிகர்களால் மிகவும் ரசிக்கப்பட்டவை ஆகும். இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்துல இருந்து கிளைமேக்ஸ் சீன் வருது.
3: தனியா விட்டு எங்கேயோ போறேன்னு கிளம்பிட்டேன்ல,

0: சிரிக்காது, சிரிக்காது.
1: மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்.
0: போ, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு.
1: ஓ, அப்போ நான் போட்டுங்களா?
0: போ.
1: ஃபோன் பண்ணுவீங்களா?
0: பண்ண மாட்டேன்.
1: லெட்டர்?
0: போட மாட்டேன்.
1: இமெயில்?
0: அனுப்ப மாட்டேன்.
1: சரி, அட்லீஸ்ட் லவ்.
2: யாருக்கும் அகப்படாத இந்த கல்வன் இவளிடம் அகப்பட்டு விட்டான். அப்படி அகப்பட்டு விட்டால் இவள் அமைதியாக இருப்பாளா? பாடல் வருகின்றது உங்களுக்காக சச்சின் திரைப்படத்திலிருந்து.

0: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ஜெனிலியா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். 2006 இயக்குனர் விக்ரமன் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் சென்னை காதல். இந்த படத்துல நடிகர் பரத் அவர்களுக்கு ஜோடியாக ஜெனிலியா அவர்கள் நர்மதா என்கின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. தந்தையுடைய தீய செயல்களை அறிந்து அவரை வெறுக்கும் நர்மதா நாயகனை சந்திக்கும் பொழுது முதலில் மோதி கொண்டாலும் பிறகு அவனை காதலிக்கிறாங்க. தன்னுடைய தந்தை வேறொருவருக்கு மனமுடிக்க இருப்பதை அறிந்து தவிக்கிறாங்க. நாயகனுடன் செல்பவள் பின்பு தீயவர்களால கடத்தப்பட்டு பிறகு நாயகனும் அவனுடைய நண்பர்களாலும் காப்பாற்றப்படுறாங்க. நர்மதா கேரக்டர்ல சூப்பராக தன்னுடைய நடிப்பை இந்த படத்துல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ஜெனிலியா. இப்பொழுது உங்களுக்காக சென்னை காதல் திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
1: ஹலோ, வெயிட், என்ன சொன்னீங்க? பொம்பளைங்க உங்களுக்கு எதுக்குன்னா? ஏன் நாங்க எந்த வகையில உங்களுக்கு குறைஞ்சு போயிட்டோம்? ஆம்பளைங்களால செய்ய முடிஞ்ச எல்லாத்தையும் எங்களாலயும் செய்ய முடியும். பஸ் ஓட்டுறதுல இருந்து ராக்கெட் வரைக்கும் எங்களாலயும் ஓட்ட முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். உங்களால செய்ய முடிஞ்ச எல்லாத்தையும் எங்களாலயும் செய்ய முடியும்.
2: வெயில் ரொம்ப அடிக்குதுல?
1: ஆமா,
2: ஏர்த்து ஊத்துதுல?
0: காதல் வந்து விட்டாலே எப்பொழுதும் அவர்களுக்கு தங்களுடைய இணை உயர்வாகத்தானே தெரியும். அப்படித்தான் இங்கும் மிகவும் கடினப்பட்டு தேடி உன்னை கண்டுவிட்டேன் என்று சொல்கின்றான் இங்கொருவன். அவன் எப்படி தேடினான் என்பதை பாடல் மூலம் அறிவோமா? பாடல் வருகின்றது சென்னை காதல் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
2: எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ஜெனிலியா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. இவருடைய நடிப்பில் வெளியாகி இன்று வரை ரசிகர்களுடைய நினைவில் வலம் வரும் படம் தான் சந்தோஷ் சுப்பிரமணியம். இந்த படத்துல ஹாஸ்னியாக என்றும் நிலைத்திருக்கும் வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ஜெனிலியா. சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல ஹாஸ்னி என்று இவருடைய பெயரை கூறும் இடம், முட்டிக்கொள்வது, நாயகனிடம் இன்னசென்டாக பேசி தொல்லை செய்வது, அவனுடைய அப்பாவிடம் உரையாடும் காட்சிகள், முடிவில் மனமுருகி பேசி அவன் வீட்டை விட்டு வெளியேறும் சீன் என்று பல இடங்கள்ல இவருடைய நடிப்பு ரசிகர்களை மிகவும் கவரும் வகையில இருக்கும். இந்த படத்துடைய பாடல்களும் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தவை. இப்ப உங்களுக்காக சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துல இருந்து ரசிகர்களால் மிகவும் ரசிக்கப்பட்ட ஒரு காட்சி தான் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: ஹலோ, அதான் சாரி சொன்னல்ல.
4: சாரி சொன்னா எனக்கு கொம்பு முளைக்காதா?
3: கொம்ப
4: ஒரு வாட்டி முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும், தெரியும்ல? தெரியாதா? சரி சரி, இன்னொரு தடவை முட்டு.
2: மழையை ரசிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாதல்லவா? அதுபோல்தான் கண்ணை ரசிக்காத காதலர்களும் இருக்க மாட்டார்கள். இங்கு மழைக்கும் கண்ணுக்கும் என்ன சம்பந்தம் என்று உங்களுக்கு தோன்றலாம். அதற்கான பதில் இந்த பாடலில் உள்ளது. பாடலை கேட்டாலே உங்களுக்கே புரியும். பாடல் வருகின்றது சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: தட்டில சாப்பாடு, காதல ஹெட்செட்டுன்னு இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே ஷோ கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ஜெனிலியா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2010 வெளியான படம் உத்தம புத்திரன். இந்த படத்துல நடிகர் தனுஷ் அவர்களுக்கு ஜோடியாக பூஜா கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை ஜெனிலியா. தன்னுடைய உறவுகளை நம்பி வரும் பூஜா விருப்பமில்லாத திருமணத்தில் சிக்கிக்கொள்ள நாயகனுடைய துணையுடன் தப்பிக்கிறாங்க. பின்பு அவனுடைய வீட்டில் தங்கி அங்குள்ள நபர்களை நேசிக்கிறாங்க, நாயகனை காதலிக்கவும் செய்றாங்க. ஒரு சூழல்ல தன்னுடைய உறவுகளால் மீண்டும் கடத்தப்பட நாயகன் மற்றும் அவனுடைய குடும்ப நபர்களுடைய செயல்களால அவளுடைய உறவுகளும் திருந்த முடிவில் அனைவருடைய ஆசையுடன் தன்னவனை கரம் பற்றாங்க பூஜா. இந்த படத்துல பூஜா கேரக்டர்ல அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ஜெனிலியா. உத்தம புத்திரன் படத்துல வரும் பாடல்களும் ரசிகர்களுடைய ஃபேவரட் ஆகும். இப்பொழுது உங்களுக்காக உத்தம புத்திரன் படத்துல இருந்து ஒரு சீன் வருது.
2: ஒரு பொண்ண நேருக்கு நேரா பாக்கணும், பார்த்த உடனே உன் மனசுல தோணணும் இவன் நமக்காகவே பிறந்திருக்கான்னு. அவளுக்காக லைஃப்ல என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம்னு தோணணும். அவளுக்காக வீட்டுல இருக்கவங்க கிட்ட பொய் சொன்னாலும் பரவாயில்லன்னு தோணணும்.
3: நீ சொன்னால அந்த பொண்ணு இருக்கான்னு
2: கேட்டுமா? இவ்வளவு டீடைலா சொல்ற, புரியல.
3: நான் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன், எப்படியோ போறேன், நீ ஏன் டென்ஷன் ஆற?
2: எனக்கு என்ன டென்ஷன், நீ எப்படியோ போ. எனக்கு என்ன, ஏதோ பாவம் நமக்கு தெரிஞ்ச பையனோட லைஃப் வீணாட கூடாதுன்னு ஃபீல் பண்ண, அவ்வளவுதான். போய் அந்த சேமியாவே கல்யாணம்.

0: സോറി, അവ സേമിയല്ല. സൗമ്യ,
1: ஒன்று உள்ளே வந்துவிட்டால் மற்றொன்று வெளியே செல்வது இயல்புதானே. அப்படி இங்கு இவனுடைய மனதில் இவள் வந்துவிட்டதால் இவனுடைய உறக்கம் இவனிடம் இருந்து விடை பெற்று விட்டது. தூக்கத்தை விட்டவன் சொல்வதுதான் என்ன. பாடல் வருகின்றது உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து.
2: Yo, mama, you know how me nirikki say the dance floor, baby.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: இளைப்பார விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே ஷோ கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ஜெனிலியா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரு. 2011 இயக்குனர் எம் ராஜா அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் வேலாயுதம். இதுல ஜேர்னலிஸ்டாக பாரதி என்கின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க நடிகை ஜெனிலியா. தன்னுடைய வேலையை நேசிப்பவள், தன்னால் இயன்ற வகையில பிறருக்கு உதவ உழைக்கிறாங்க. நாயகனை சந்திப்பவள் முதலில் அவரை தவறாக நினைத்து பின்பு அவனுடைய நற்செயல்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அவனால் ஒருமுறை காப்பாற்றப்பட அவன் மீது ஒருதலையாக நேசம் கொண்டு அவன் வேறொருவரை நேசிப்பதை உணர்ந்து வருத்தப்பட்டாலும் அவனுடைய நலனில் அக்கறை செலுத்துறாங்க. நாயகனுடன் இணைந்து தீயவர்களை அழிக்க தன்னால் முடிந்ததை செய்யும் பாரதி கேரக்டர்ல மிகவும் அழகாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ஜெனிலியா. இந்த படத்துல வரும் மாயம் செய்தாயோ பாடலை பற்றி சொல்லவும் வேண்டுமா? இப்பொழுது உங்களுக்காக வேலாயுதம் திரைப்படத்தில இருந்து இவரும் நாயகனும் உரையாடும் ஒரு காட்சி வருது.
4: வேலாயுதம் அட்ரஸ் தெரியாம இந்த மாதிரி தினம் தினம் ஆயிரக்கணக்கானவங்க எங்க ஆபீஸ்க்கு லெட்டர்ஸ் எழுதி அனுப்புறாங்க. இது பாத்தியா, ரத்தத்துல எழுதி இருக்காங்க. இவங்க வேதனையெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? உன்னையே நம்பிட்டு இருக்கிற இவங்களை பத்தி எல்லாம் உனக்கு கவலை இல்லையா?
3: கண்ணை கட்டி திருடும் கல்வன் அல்ல இவன், கண்ணாலே திருடும் கல்வன் இவன். மனதை பறிகொடுத்த மங்கை மயங்கி நின்றதை பாடல் மூலம் வெளிப்படுத்துகின்றால் நாமும் சற்று கேட்போமா?

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: பசியுடன் இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு விருந்தாக ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை ஜெனிலியா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. நடிகை ஜெனிலியா அவர்கள் பாலிவுட் நடிகரான ரிதேஷ் தேஷ்முக் என்பவரை காதலித்து 2012 திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 2 ஆண் பிள்ளைகள். இவ்விருவருமே இணைந்து பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. நடிகை ஜெனிலியா அவர்களுக்கு 1 பிலிம்பேர் விருதும் 2 நந்தி விருதும் வழங்கப்பட்டுள்ளது. இப்பொழுது உங்களுக்காக இவர் நடித்த படத்திலிருந்து ஒரு காட்சி வருது.
6: அங்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அங்கிள்.
7: நீ எப்பவும் இப்படிதான் பேசுவியா?
6: இல்ல அங்கிள், புது இடம்ல அதனால இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் பேசுறேன். இல்ல சந்தோஷ்,
5: மேகம் கூட மங்கையாக மாறிவிடும் விந்தையை பற்றி யாராவது கேட்டிருப்போமா? ஆனால் இப்பொழுது கேட்க போகின்றோம் இந்த பாடலில்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பாட்டு பாடவா?
3: வேணாம் வேணாம்.
2: பாட்டு கேட்கவா?
4: இது ஓகே. மனம்
2: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
3: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
4: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
3: மனம் விரும்புதே.
5: ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
6: நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. தன்னுடைய நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்தவரும் 2 தசாப்தங்களுக்கு மேலாக திரையுலகில் பயணிப்பவருமான நடிகை ஜெனிலியா அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இடையூறு இடையிடையே வந்தாலும் துவண்டு விடாமல் உத்வேகத்துடன் செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரில் கீட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜனா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

0: மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
2: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
3: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: நேரம் 2:22. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். அன்பே வா திரைப்படத்தில் இருந்து

0: காடு வளைஞ்ச நமச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம்.
1: நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்,
0: நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி லடதாக பாடல் கேட்கலாம். பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்தில இருந்து.
3: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜா.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பணமா பாசமா திரைப்படத்திலிருந்து

நேரம் 2:38. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சி அடுத்த பாடல் கேட்கலாம். இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: நேரம் 2:45:20. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப்பு லோகோ தக் பானி பொச்சானே கா நீ டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரீகரண கா உஸ்கா பி எக் பஹத் படா மூவ்மெண்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க கேட்கலாம் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து.

0: கண்ணா நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான

0: வாழ்க்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது, பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
1: ஹமே கர்வ ஹை கி பிச்சலே ஏக தசக் மே ஹமாரி சேனாய் தேஜீ சே ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேரம் 2:56:45. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சி தொடங்க முன் விளம்பர இடைவேளை.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு நோய் பற்றி விளக்கம் அளிக்க இருக்காங்க. புதுச்சேரி

0: ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் மீனா அவர்கள். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ.
1: வணக்கம்
0: டாக்டர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கான ஏற்படக்கூடிய காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு நோய் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நேரிலே இது சம்பந்தமான டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் நீங்களும் எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் ஒரு எண் 2275230. மொபைல் அல்லது வெளியூர் நேராந்தீங்கன்னா 0413 என்ற புதுவையோட முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், ஃபெப்ரல் ஃபிக்ஸ் அப்படின்னா என்ன டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வருது. இது வந்து குறிப்பாக 6 மாத குழந்தையிலேருந்து 5 வயசு குழந்தை வரைக்கும் வரும். இதில் பேரில் இருக்கிற மாதிரியே ஜுரம் அடித்து ஃபிட்ஸ் வருது. ஃபெப்ரைல்னால் ஜுரம் இல்லைங்களா, சீஜர்ன்றது ஃபிட்ஸு தான். ஸோ ஜுரமும் ஃபிட்ஸும் சேர்ந்து வரதான் ஃபெப்ரைல் ஃபிட்ஸ். சிம்பிளாக சொல்லணுன்னா, யூஸ்வலாக இப்போ நம்மளுக்கு ஜுரம் நிறையா அடிச்சிட்ருக்கு குழந்தைக்கு, நம்ம சரிவர ஜுரம் மருந்து கொடுக்கல இல்லை சரியாக பராமரிப்பு கொடுக்கலன்னா குழந்தைங்களுக்கு ஜுரம் ரொம்ப அதிகமாகிட்டு ஃபிட்ஸ் மாதிரி வரும். ஸோ அந்த டேர்மை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்
0: டாக்டர். அதே மாதிரி அது என்ன டெம்பரேச்சர் லெவலுக்கு வந்தால் அது அடுத்த லெவல் வரும் டாக்டர்?
1: டெம்பரேச்சர் சொல்ல முடியாது ஃபெப்ரைல் ஃபிட்ஸ்க்கு. ஏன்னா சில பிள்ளைங்களுக்கு அதிகமான ஜுரத்தில் வரும், சில பிள்ளைங்களுக்கு கம்மியான ஜுரத்தில் கூட வரும். அதில் ஒரு டைப்பு இருக்குது, அதில் ரொம்ப ஜுரமே வெளியில் தெரியாத பிள்ளைங்களுக்கு கூட ஃபிட்ஸ் வரலாம். ஸோ ஜுரம் அவ்வளோதான், நம்மளுக்கு அவ்வளோதான் தேவை.
0: ஸோ
1: சிம்பிளாக பிள்ளைக்கு ஜுரம், அதிகமான ஜுரம் கம்மியான ஜுரம் இல்லை, எந்த ஜுரத்துலையுமே ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் வரலாம் இந்த வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு. ஸோ ஜுரம் வந்தால் கரெக்டான முறையில் நம்ம ஜுரம் மருந்து கொடுக்கணும், கான்செப்ட் அவ்வளோதான். ஸோ இது ஏன் வருது அப்படின்னா, சில டைம் வந்து நிறைய ஜுரம் வரும்போது மூளையில் சில தற்காலிக மின்சார மாற்றம் மாதிரி ஏற்படும், சில டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு ஃபிட்ஸ் மாதிரி வரும். இந்த ஃபிட்ஸ் வந்து யூஸ்வலாக நார்மல் ஆகிடும். பின்னாடி நிறைய தடவை ஃபிட்ஸ் வருமானன்ற பேனிக்லாம் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. யூஸ்வலாக நிறையா முறையில் ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா ரெக்கவரி பெட்டராக இருக்கும்.
0: டாக்டர் ஒரு நேர் வராங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். டாக்டர் வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
2: சார் வணக்கம் சார், நான் கடலூர் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கள் மேடம்.
2: சார், நாங்கள் போதைப் பொருள் பற்றிய விழிப்புணர்வுக்காக நாங்கள் எஃப்எம்ல வந்து அவேர்னஸ்
0: மேம் நான் கால் பண்ண உங்களுக்கு நம்ம நிலையத்துலேருந்து கால் பண்ணுவாங்க மேடம். நன்றி மேடம்.
2: ஓகே சார்,
0: தேங்க்யூ. நேக்லி, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு நோய் பற்றி விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் மீனா அவர்கள் பங்கெடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்ததுன்னா டாக்டர் பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2275230 என்ற எந்த எண்களில்.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
3: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹீ ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா, விகேந்திரிகரண் கா, உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன், விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: நேரம்

0: 3:12:14. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு நோய் பற்றி விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் மீனா அவர்கள், டாக்டர் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் இல்லையா, இந்த வந்து சாதாரண வலிப்புக்கும் காய்ச்சல் வலிப்புக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்?
1: அதாவது நீங்க வலிப்பு வியாதி பத்தி கேக்குறீங்க. சோ வலிப்பு வியாதிக்கும் காய்ச்சலால் வர வலிப்புக்கும் வித்தியாசம். இப்போ சாதாரண வலிப்பு வருது அப்படின்னா அப்போ ஃபிட்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஜுரம் கூட வராது. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு நிறைய தடவை ஒரு நாளைக்கு வலிப்பு வரலாம், மாசத்துல 2-3 தடவை வரலாம், வலிப்புக்கு மருந்து போட்டிருப்பாங்க, தொடர்ச்சியா வரும், ஜுரம் அதில் வரவே வராது. ஸோ அதுதான் சாதா வலிப்பு நோய், இப்போ காக்கா வலிப்புன்னு சொல்றது. இப்போ ஜுரத்தினால் வர வலிப்பு, அதாவது இப்போ சொல்ற ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து யூஸ்வலா ஜுரத்தோட தான் வரும். ஸோ ஜுரம் வந்து அந்த 24 hours டியூரேஷனுக்குள்ளேயே அந்த ஃபிட்ஸ் வர்றது யூஸ்வலாக வந்துடும். கம்மி ஜுரம் அதிக ஜுரம் தான் இல்லைன்னு சொன்னனே தவிர ஜுரத்தோட தான் நிறைய நேரத்துக்கு அது தென்படும். இல்லைனா அந்த ஃபிட்ஸ் வந்த உடனே கூட ஜுரம் ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஜுரத்தை சுற்றி தான் அந்த ஃபிட்ஸ் வரும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அது காக்கா வலிப்பா இல்லைனா ஃபெப்ரைல் ஃபிட்ஸானு.
0: ஓகேடா, சூப்பராக சொன்னீங்க. அதேமாதிரி டாக்டர் வந்து இது எந்த மாதிரியான காய்ச்சலில் இது ஏற்பட காரணமாக இருக்குது டாக்டர்? இது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபீவர் அப்படின்ற இதாக இருக்குங்களா டாக்டர்?
1: இல்லை, காய்ச்சல் அதே மாதிரி காய்ச்சல் வந்து திடீர்னு உயர்வதால், அதாவது குழந்தையோட உடல் வெப்பநிலை திடீரென உயர்ந்தால் இந்த மாதிரி ஃபிட்ஸ் வரும். ஸோ அந்த காஸ் ஆஃப் ஃபீவர் வந்து எந்த ரீசன் வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம ஃபெப்ரைல் ஃபிட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு என்னென்ன காய்ச்சல்னா சாதாரண வைரல் ஜுரம், சளி, இருமல், காது தொற்று, ஏதாவது தொண்டவலி, சில இந்த மாதிரி ரீசன்ஸ் வந்ததுன்னா வரும். இதில் நம்ம மெயினாக ஒன்று தான் பார்க்கணும். ஸோ இப்போ சாதாரணமாக இப்போ ஜுரம் அடித்து ஃபிட்ஸ் வர இந்த ஃபெப்ரைல் ஃபிட்ஸுக்கும் மூளைக்காய்ச்சலுக்கும் தான் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியணும். இப்போ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஐட்டம் பார்க்குறோம், அதாவது ஃபிட்ஸ்லேயே ரொம்ப சிம்பிளாக வர இந்த ஃபெப்ரைல் ஃபிட்ஸ், அதாவது ஜுரத்தினால வர ஃபிட்ஸ். இதுக்கும் மூளைக்காய்ச்சலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம எல்லா ஃபிட்ஸுமே வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிற மாதிரி இருக்காது. மூளைக்காய்ச்சல்லாம் குழந்தைக்கு நிறைய நாள் ஜுரம் வரும், கூட தலைவலி இருக்கும், வாந்தி இருக்கும், வந்து மயக்கமான நிலையில் குழந்தை இருக்கலாம், சரிவர ஆகாரம் உண்ணாமல் இருக்கலாம், வலிப்பு தொடர்ச்சியாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா குழந்தைக்கு மூளைக்காய்ச்சலுக்கான அறிகுறி இருக்குது. நம்ம இப்போ இன்னைக்கு இப்போ டாபிக் வந்து சாதாரணமாக வர ஜுரத்தினால் ஏற்படுற ஃபிட்ஸ், அதாவது ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் பற்றி மட்டும்தான் பேசுகிறோம், நம்ம மூளைக்காய்ச்சல் பற்றி பேசலை. ஸோ இந்த ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் தான் ரொம்ப சிம்பிளான ஐட்டம், மூளைக்காய்ச்சல் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான இஷ்யூ.
0: டாக்டர் நிகேஷ்ல ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம் டாக்டர். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சார் டாக்டர் இருக்காங்க, உங்களோட க்வெஸ்சன் கேட்கலாம் சார்.
2: கண்டிப்பா டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி வந்து குழந்தைகளுக்கு இந்த ஃபிட்ஸ் வந்தது அப்படின்னா பொதுவாக அந்த இரும்பு சார்ந்த பொருட்கள் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு மித்ததான இரும்பு கொடுத்தா அந்த காக்கா வலிப்பு நிற்கும் அப்படின்ட்டுன்னு. அண்ட் சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நாக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக கடிக்கிறாங்க, சில சமயம் நாக்கே துண்டுபட்டு போகக்கூடிய அளவுக்கு கூட அந்த கண்டிஷன் வருது. ஸோ குழந்தைகள் இது மாதிரி பண்ணும்பொழுது பெற்றோர்கள் எப்படி ப்ரிகாஷியஸாக இருக்கலாம்? வலிப்பு அப்படிங்கிற ஒரு பீரியட் ஆஃப் 2 minutes ஆர் 1 minute வரும் பொழுது அந்த சமயத்தில் என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கிறத பண்ணணும், இது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து இந்த வலிப்பு நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் டயக்னைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பொதுவா படத்தெல்லாம் பார்த்துருப்போம் வலிப்பு நோய் வந்தா கூடவே வாயில நொர தள்ளுறது அப்படின்ட்டுன்னு. அது சும்மா அது ஆர்டிபிஷியல்லா அவங்க வெறுனை செய்யறது தானா, அல்லது உண்மையாலுமே சில வகையான ஃபிட்ஸ் வாயில நொர தள்ளுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வாயில நொர தள்ளுறதுன்னா அது எதனால தள்ளுறது? இது ஹெரிடிட்டரியாவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா எங்களுக்கு கொடுங்க டாக்டர்.
1: கண்டிப்பா சார்,
2: நன்றி நன்றி. நான் அப்படியே ரேடியில கேட்டுக்கிறேன்.
0: டாக்டரோட குவெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அதுக்கான ஆன்சர் நம்ம அப்படியே சொல்லிடலாம் டாக்டர்.
1: சார் கேட்டது வந்து ஃபிட்ஸ் வந்ததுன்னா யூஸ்வலாக சினிமாலாம் நிறைய பேர் அந்த இரும்பு ராடு கொடுத்தா சரியாயிடும், கையில் சாவி செயின் கொடுத்தா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த ஃபிட்ஸு குறைய போகிறது கிடையாது. மாற்றா என்னன்னா, நீங்க அந்த ராடெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை கை வந்து காயமாகும். ஏன்னா தொடர்ச்சியா அந்த கை வலிப்புல துடிக்கும் போது நீங்க கொடுக்குற எந்த ஆப்ஜெக்டும் அது மேலும் இன்ஜரி தான் கொடுக்கும். அதே மாதிரி கீச்செயின் கொடுக்கறது, வலிப்புல

0: இருக்கிற குழந்தைக்கு வாய் வழியாக தண்ணி கொடுக்கறது, மருந்து கொடுக்கறது இது எதுவுமே கூடாது. ஏன்னா ஃபிட்ஸுன்ற போது வந்து குழந்தைக்கு சரியாக அந்த நீங்கள் வாயில் கொடுக்கறது வந்து வயிற்றுக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது, நுரையீரலையும் பாதிக்கப்படும். ஸோ அதனால் அந்த டைமில் வாய் வழியாக எதுவுமே கொடுக்கூடாது. ஸோ அவர் கேட்ட குவெஸ்டின் வந்து, ஸோ ஃபிட்ஸ் வரும்போது ஆஸ் அ பேரண்ட் என்ன ஃபாலோ பண்ணலான்றது. ஸோ ஒரு ஒரு வேளை யாருக்கோ திடீர்னு, அது சின்ன குழந்தை பெரிய குழந்தை பெரியவங்கன்னு கூட கிடையாது, ஃபிட்ஸு வந்துச்சுன்னா என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு அவங்கள ஏதாவது ஒரு பக்கம் திருப்பி படுக்க வைக்கணும். ஃபேனுக்கு அடியில் ப்ரிஃபரபுளாக படுக்க வைக்கலாம். எல்லோரும் சூழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு காத்தோட்டம் இருக்கணும். மறைமுகமாக என்ன நம்ம சொல்கிறோன்னா, நம்ம வீட்டில் நிறைய ஆக்சிஜன் அவங்களுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அவங்க கையில் எந்த பொருளும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பக்கம், இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்பி படுக்க வைக்கணும். யூஸ்வலாக அது வரும்போது நம்ம டைம் நோட் பண்ணிக்கிட்டு ஹெல்ப்புக்கு கால் பண்ணணும். ஸோ ஒருத்தவங்க அவங்கள பார்த்துக்கணும், இன்னொருத்தவங்க யாராவது நம்ம ஆட்டோ கூப்பிடுறதோ, ஃபோன் நம்பர் கூப்பிடுறதோ, ஆம்புலன்ஸ் கூப்பிடுறதோ அவங்க கூப்பிடணும். இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் போய் வாயில் தண்ணி கொடுக்கறதோ கையில் பொருள் கொடுக்கறதுனால ஃபிட்ஸ் நிற்க போகிறது கிடையாது. நீங்கள் ஆக்சிஜனேஷன், அதாவது வர காற்றை மட்டும் அவங்களுக்கு பெட்டர் ஆகிறதுக்கான கருவி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா ஜுரம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் எனக்கு ஜுரம் வந்து கொடுக்க முடியாது, ஏன்னா அப்பயே சொல்லிட்டேன், வாய் வழியாக அந்த ஃபிட்ஸு அடிச்சிட்ட பிறகு மருந்து கொடுத்தா வேலை செய்ய ஆகும். ஸோ யூஸ்வலாக இந்த ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் வந்து ஒரு 5-15 நிமிஷம் மேக்ஸிமம் இருக்கும், அதுக்குள்ளே செட்டில் ஆகிடும். அதை மீறி வந்ததுன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் வரணும். இந்த ஃபிட்ஸுக்கே நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் ஆக போகிறீங்க. ஆனால் ஷிஃப்ட் ஆனோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவஸ்டின் அதான் கேட்போம், எவ்வளோ நேரமாக வலிப்பு இருந்தது தான் கேட்போம். ஸோ தோராயமாக உங்களுக்கு ஒரு மனக்கணக்குக்காவது தெரிஞ்சிருக்கணும், அதாவது எப்போ ஆரம்பிச்சிச்சு, நம்ம இந்த ஆஸ்பத்திரி வரைக்குமே ஃபிட்ஸ் அடிச்சுது மேடம், இல்லைனா ஆட்டோவில் ஏறுற வரைக்கும் இருந்தது, அதுக்கப்புறம் நின்றுடுச்சு, குழந்தை இப்போ அழுவது தான் நின்றுட்டு நிமிந்து பார்க்குது அப்படின்றது நம்மளுக்கு பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவர் கேட்ட வந்து ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் இது தான். ஸோ ஃபிட்ஸ் அடிச்சதுன்னா அவங்கள ஃப்ளாட்டாக ஒரு சர்ஃபஸ் லை டவுன் பண்ண வைக்கணும், ஏதாவது லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு ஒரு கழிச்சு படுக்க வைக்கணும். காத்தோட்டமாக இருக்கணும், எல்லாரும் சூழ்ந்துருக்கூடாது. முடிஞ்சால் ஃபேன் போடுங்க, வாயில் வேற எதுவுமே கொடுக்காதீங்க. சம்டைம்ஸ் பெரியவங்களா இருக்கும் போது அவர் சொன்ன மாதிரி அந்த டங் பைட்டு வரலாம். அப்படி வந்துச்சுன்னா மட்டும் நம்ம வந்து அதை ப்ரொடெக்டிவாக ஏதாவது உட்டன் பீஸ் மாதிரி கொஞ்சம் இருந்ததுன்னா அதை பைட் ஆகாததுக்கு ப்ரிகாஷன் கொடுக்கலாம். மற்றபடி அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வரலைன்னா நீங்கள் எதுவுமே வாய் வழியாக கொடுக்காதீங்க. சில டைம் இன்ஜெஸ்ட் ஆகிடும் குழந்தைங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கு ஒரு வேலை ஃபிட்ஸ் வந்தனா, அந்த ஆர்டிஃபிஷியல் டென்டர்ஸ் ஏதாவது போட்டிருந்தாங்க, அந்த பல்லு கிளிப்பு மாதிரி ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதை ரிமூவ் பண்ண பாருங்கள். ஏன்னா ஃபிட்ஸ் போது அவங்க நினைவு இல்லாமல் இருக்கிறதுனால அதை முழுங்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி யூ கேன் ஜஸ்ட் கிவ் தம் ஆக்சிஜன், ஃபேனை போட்டு ஃப்ரீயாக வைங்க, ஹெல்ப் கூப்பிடுங்க, ஷிஃப்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. கையில் பொருள் கொடுக்கவோ, குச்சி கொடுக்கறதோ, ராடு கொடுக்கறதோ, சாவி கொடுக்கறதோ, வாய் வழியாக ஜூஸு சோடா இது எதுவுமே கொடுக்கக்கூடாது. யூஸ்வலான ஃபிட்ஸாக இருந்ததுன்னா 5 மினிட்ஸில் செட்டில் ஆகிடும், அவங்களே எழுந்து உட்காந்துருவாங்க. அந்த டைம் தாண்டிடுச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க.
1: ஸோ அந்த 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அது எமர்ஜென்சியாகவே நம்ம ட்ரீட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் டாக்டரை கன்சல்ட்
0: பண்ணி. நீங்கள் எப்படியுமே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு தான் வரப்போகிறீங்க, ஆனால் அதை பதட்டத்தோடு கூப்பிட்டு வர வேண்டான்றது மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஆட்டோ வர வரைக்குமே பதட்டத்தில் நீங்கள் சில டைம் ஃப்ளெக்ஸ் பண்ணி கையிலே வச்சுருப்பாங்க அம்மா அழுதுகிட்டே, அது கழுத்து நசுங்கி இருக்கும், காற்றே அப்போ வராமல் இருக்கும், எல்லாரும் சூழ்ந்திருப்பாங்க. ஸோ அதனால் டேமேஜஸ் ஜாஸ்தி. அதனால் அந்த வண்டி வர வரைக்கும் ஒரு ஃபேன் காற்றுல ஃப்ளாட்டாக படுக்க வச்சு ஒரு கழிச்சு படுக்கல் வச்சாலே நிறைய டைம் ஆக்சிஜன் வந்துட்டு செட்டில் ஆகிடும் குழந்தைக்கு. ரொம்ப ஜுரம் இருந்தால் ஈரத்துணி வச்சு ஒத்தி மட்டும் எடுக்கலாம், வாய் வழியாக எதுவுமே கொடுக்கக்கூடாது. அவர் ரெண்டாவது இன்னொரு குவெஸ்டின் கேட்டார்.
1: காய்ச்சல் வலிப்புக்கு என்னென்ன இருக்கு டாக்டர்?
0: காய்ச்சல் வலிப்புக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே யூஸ்வலா வந்து ஏர்வே மேனேஜ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் எங்க ஹாஸ்பிட்டல்ல பண்ணுவோம். அதாவது சுவாசம் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு ஏபிசின்னு பார்ப்போம், ஏர்வே கரெக்டா இருக்கா. இப்ப நீங்க சொன்ன நோர தள்ளுச்சின்னு கேட்டார் இல்லையா, அவர் சொன்ன குவெஸ்டின் அதுதான். ஸோ ஃபிட்ஸ் வரும்போது நம்ம நினைவு இழுக்கும் போது நம்மளோட ஆக்சிஜனும் அந்த எச்சும் மாறி தான் அந்த நுரை வரணும். நுரை வந்தாதான் ஒரிஜினல் ஃபிட்ஸ் எல்லாம் கிடையாது, நுரை வராமல கூட ஃபிட்ஸ் வரலாம். அவசியம் இல்லை, நுரை தள்ளுச்சுன்னா தொடச்சிருங்க அவ்வளோதானே தவிர இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுதான் அவர் கேட்டார் ரெண்டாவது க்வெஸ்சன். ஸோ இப்போ உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே ஆர்வே பார்ப்பாங்க, மூக்கில் ஏதாவது அடப்பு இருக்குதா இல்லை ஃப்ரீயாக இருக்கா, இந்த மாதிரி அவங்க சொன்ன நுரலாம் இருந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரீதிங் நார்மலாக இருக்கான்னு பார்ப்போம். ஒருவேளை அந்த குழந்தைக்கு ப்ரீதிங் நார்மலாக இருக்குன்னா

0: ரத்த ஓட்டம் சீராக இருக்கான்னு பார்ப்பாங்க. இதுக்கு அப்புறமா வந்து அதுக்குள்ளே லைன் செக்யூர் பண்ணாங்கன்னா நரம்பில் ஒரு மருந்து கொடுப்பாங்க ஃபிட்ஸு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஒருவேளை அவங்க ஹாஸ்பிட்டல் வர வரைக்குமே அந்த ஃபிட்ஸு இருந்ததுன்னா சிஸ்டர் அந்த மருந்து கொடுப்பாங்க. நிறைய நேரம் சில குழந்தைங்களுக்கு வீட்டிலே ஃபிட்ஸு முடிஞ்சிரும், முடிஞ்சிட்டு ஆஸ்பத்திரி வரும்போது தெளிஞ்சிரும் பிள்ளைங்க. தெளிஞ்சிச்சுன்னா அந்த மருந்து யூஸ்வலாக கொடுக்கறது இல்லை, பட் வி வில் ஸ்டில் அட்மிட் த சைல்டு. திருப்பி வர ஃபிட்ஸு வர வாய்ப்பு இருக்கும், அதனால் அதை அப்சர்வ் பண்ணிட்டு தான் நம்ம அனுப்போம். யூஸ்வலாக
1: ராஜீவ்க்கானது நம்ம வந்து ட்ரீட் பண்ண ஆமாம்,
0: ஏன்னா குழந்தைக்கு வந்து ஜுரத்தினால தான் ஃபிட்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அது சாதா ஜுரம் இல்லை, அதனால ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தா தான் நம்ம வந்து அது ஒரு சாதா வைரல் ஜுரத்தினால வந்த ஃபிட்ஸா இல்லை மூளைக்காய்ச்சலான்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு 48 hours அப்சர்வேஷன் வச்சுருந்துட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னா குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க.
1: சூப்பராக சொன்னீங்க டாக்டர். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
5: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
4: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: நேரம் 3:24 12 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு நோய் பற்றி டாக்டர் விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர், அதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் டாக்டர், நம்ம குடும்பத்தில் ஃபேமிலியில் யாருக்காவது இது மாதிரி இருந்ததுன்னா அதனால இந்த இன்சிடென்ட் ஏற்படுமா டாக்டர்? ஃபிக்ஸ் அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு யாருக்கா இருந்ததுன்னா இந்த ஹெரிடிட்டியால் இந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குங்களா டாக்டர்?
1: நிறைய நேரம் ஜுரம் அதிகமாக வந்து சரிவர நம்ம மருந்து கொடுக்காதனால தான் வரும். சில டைம் வந்து ஃபேமிலிலையும் வரும். அப்போ அவங்க அப்பா அம்மாக்கும் கூட அந்த 5 வயசுக்கு உட்பட்ட போது ஜுரம் அடித்தா ஃபிட்ஸ் வரும்னு இருக்கும். அவங்களும் பெருசாக வலிப்பு மருந்து எதுவும் எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருந்ததுன்னா 1:3 ratio சொல்லுவோம். அதாவது 3 பெற்றோருக்கு அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா ஒரு குழந்தைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கூட இருக்கிற சிப்ளிங்ஸ்க்கு, அதாவது பெரிய பிள்ளைக்கு வந்து ஃபிட்ஸ் இருந்தது அப்படின்னா, ஜுரம் அடித்து ஃபிட்ஸ் இது மாதிரி வந்திருந்ததுன்னா சின்ன பிள்ளைக்கும் அதே ரிஸ்க் இருக்குது. ஒரு 1:5 ratio சொல்லுவோம். 5 பிள்ளைக்கு 1 பிள்ளைக்கு சிப்ளிங்ஸ் இருந்ததுன்னா அதே மாதிரி வரலாம்.
0: டாக்டர், ஓகே டாக்டர். நேர்களே, குழந்தைகளுக்கு காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு நோய் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 2275230 என்ற நம்பருக்கு. டாக்டர், இப்போ நம்ம ஒரு பாடல் பிறந்து தொடர்ந்து பேசலாம் டாக்டர்?

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்பை இன்றே தொடங்குங்க.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு நோய் பற்றி விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர்

0: மீனா அவர்கள். நேர்களே, உங்களுக்கும் இது சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2275230 என்ற நம்பருக்கு. டாக்டர், அதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு டாக்டர். காய்ச்சல் வலிப்பு வரும்போது குழந்தைகளுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்து நம்ம தெரியும் டாக்டர்?
1: ஃபிட்ஸ் வரும்போது கண்ணெல்லாம் மேலே பார்க்கும் குழந்தைங்களுக்கு. சில டைம் அது ஒன்று மட்டுமே கூட அறிகுறியாக இருக்கும் ஜுரத்தோட. இந்த கண் மேலே பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து கை காலெல்லாம் வெறப்பாகவும் இருக்கலாம், வெட்டி வெட்டியும் இருக்கலாம். அதாவது கை ரெண்டு ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு முறுக்கிட்டு மேலே கண் பார்த்துக்கிட்டே இருக்கும், கண் துடிக்கும். இது ஒரு டைப்பு. சில டைம் வந்து அந்த கையெல்லாம் வெறப்பாக ஆகாமல் காக்கா வலிப்பு வர மாதிரி கையை மேலேயும் கீழேயும் ஆடிக்கிட்டே இருக்கலாம். இது ரெண்டு கை கால் எல்லாம் சேர்ந்து வரலாம். சில டைம் ஒரு பக்கம் மட்டும் வரலாம். சில டைம் வந்து முகத்தில் ஒரு பக்கம் மட்டும் உதடுக்கு அது சைடில் இழுச்சிட்டு இருக்கிற மாதிரி வரலாம். அதே அவங்க முந்தி சொன்ன மாதிரி நுர வரலாம், வராமலாம் போகலாம். இப்படி தான் இருக்கும், பட் நினைவு இருக்காது. நீங்கள் என்ன சொன்னாலும் ரெஸ்பான்ஸ் இருக்காது. இப்படி தான் யூஸ்வலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஈவெண்ட் முடிச்சிட்ட பிறகு அந்த குழந்தைங்களுக்கோ இல்லை அந்த பெரியவங்களுக்கோ என்ன நடந்ததுன்னு தெரியாது.
0: சில
1: தெரியாது. ஏன் இது ஏன் சொல்கிறேன்னா, சில டைம் வந்து இந்த மாதிரி நிறைய சீரியல் பார்த்துட்டு சில பிள்ளைங்க வந்து ஃபிட்ஸ் வந்துடுச்சுன்னு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க்கு வருவாங்க. அப்போ என்ன நடந்துச்சு, உனக்கு ஃபிட்ஸ் வரும்போது என்னாச்சுன்னு கேட்டோம்னா, அப்புறம் எங்கள் அம்மா இங்கே வந்தாங்க, எங்கள் மிஸ் இப்போ வந்தாங்க, நான் அசம்பிளியில் இருந்தேன், எனக்கு இது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்கன்னுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே எதுவும் சொல்கிறது இல்லை. ஸோ இட் ஜஸ்ட் ஹெல்ப்ஸ் அஸ் டு நோ அது வந்து உண்மையிலே வந்த வலிப்பா இல்லை குழந்தைங்க வேணும்னே ஏதோ இது டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்க பண்ணுதான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூஷுவல் சிம்டம்ஸ் இப்படி தான் இருக்கும். கை கால் துடிக்கும், கண்ணெல்லாம் மேலே பார்க்கும், வெறப்பாகவும் இருக்கலாம், கொஞ்ச நேரம் இருக்கலாம்.
0: டாக்டர், இன்னொரு நேர் தொடர்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார், கெஜலட்சுமி பேசுகிறேன் சார்.
0: மேடம், டாக்டர் லைன்ல இருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கு ஏற்பட காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு சம்பந்தமா உங்களுக்கான கேள்வி இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட கேட்கலாம் சார்.
2: ஹலோ,
0: சொல்லுங்கம்மா.
2: ஹலோ,
0: சொல்லுங்கம்மா, கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: அண்ணன் பையன் வந்து இப்ப குழந்தையில வந்து ரெண்டு வாட்டி மிஸ் வந்தது, நல்லா தான் இப்ப ஜுரம் எல்லாம் இருக்காது.
0: ஓகேம்மா.
2: விளையாடிட்டே இருப்பா, திடீர்னு பார்த்தாக்கா விளையாடி நிக்கிறான் நினைக்கிறா, திடீர்னு பார்த்தா அவங்க பிக்ஸ் மாதிரி வருது.
0: ஓகே,
2: இது ரெண்டு வாட்டி வந்துருச்சு. இப்ப வந்து அவரு 6வது படிக்கிறாரு.
0: ஓகே ஓகே,
2: அது திருப்பியே வருங்களா? அது ஜுரங்கிற எதுவுமே ஒரு சிம்டம் எல்லாம் எதுவுமே கிடையாது.
0: ஓகே டாக்டர், அவங்களுக்கு வந்து விளையாடும் போதே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஃபிக்ஸ் எதுவும் இல்லை, அதாவது ஃபீவர் எதுவும் இல்லை, அந்த டைம்லயும் ஃபிக்ஸ் வருதுன்னு
1: சொல்றாங்க. ஆமா, ஜுரம் வந்தா ஃபிட்ஸ் வரும்போது தான் அதை நார்மல் நம்ம சொல்றோம். இப்ப ஜுரம் இல்லாம வலிப்பு மட்டும் இந்த பிள்ளைக்கு 2 தடவை வந்திருக்கு. சோ இந்த 2 தடவையும் எங்க ட்ரீட்மெண்ட் காட்டுனீங்க, யார்கிட்ட காட்டுனீங்க, ஜிப்பர்ல காட்டுனீங்க, மேற்கொண்டு ஏதாவது டெஸ்ட் எடுத்தாங்களா?
2: அதெல்லாம் எதுவும் இல்ல. உன்ன ஒரு வாட்டி வரும், அதுக்கப்புறம் அவனுக்கு சரி, அவன் வளர வளர சரியா போயிடும், 10 வயசுக்கு மேல வராதுன்னு சொன்னாங்க.
1: இது வந்து ஜுரத்தினால வந்த வலிப்பு இல்லம்மா, இது வந்து சாதாரணமா ஃபிட்ஸ் வந்திருக்குது குழந்தைக்கு. இதோட காரணம் வந்து நிறைய தடவை தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குதுன்னா அவங்க மேற்கொண்டு டெஸ்ட் எடுப்பாங்க. தலையில வயர் வச்ச டெஸ்ட் எடுக்கலாம், ஸ்கேன் எடுக்கலாம், தேவைப்பட்ட பண்ணுவாங்க. இல்ல நிறைய நேரம் வந்து அது ரொம்ப கம்மியான வினாடியில வந்திருக்கும், சில செகண்ட்ஸ் தான் வந்திருக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, தேவையில்லாத மருந்தும் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து அவங்களோட டெய்லி ஸ்கூலுக்கு போற வரதுல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் தான் மேற்கொண்டு டெஸ்டிங் பண்ணுவாங்க. நீங்க ஃபாலோ அப்ல வைங்க. அந்த பிள்ளைக்கு 2 தடவை வந்திருக்கு, 3வது தடவை வந்துச்சுன்னா அவங்க சொல்றபடி அறிவுரை கேட்டு ஜிப்பர்ல காட்டிக்கோங்க.
2: அந்த மாதிரி இந்த வீசிங்க வந்து புகை வைக்கிறோம்.
1: அதே பிள்ளைக்கா?
2: அதே பிள்ளைல வேற பாப்பா அது.
1: ஓகே,
2: அவங்களுக்கு வந்து இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா?
1: வீசிங்க இதுக்கு சம்பந்தம் இல்லம்மா.
2: இல்ல, அவங்க ஒரு டைப் எல்லாம் பண்றாங்க, பயமுத்துற மாதிரியே சும்மா சாப்பாள பத்துறது, கை கால் எல்லாம் ஒரு மாதிரி இழுக்கிறாங்க.
0: அது விளையாட்டு விளையாட்டு.
1: இந்த குழந்தைக்கு வீசிங் வரும்போது ஃபிட்ஸ் இருக்கிற குழந்தைய பாத்துட்டு இருந்ததா?
2: அதுல ஸ்கூல் படிக்கிறாங்க, இப்பதான் அவங்க அதை புகை வைக்கணும்ட்டு அந்த இது கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு 2 வாரமா வச்சுன்னு இருக்கிறாங்க. அவங்க அதை வைக்க போது என்ன பண்றாங்கன்னா, ஒரு மாதிரி கை கால்லாம் ஒரு மாதிரி இந்த ஒரு மாதிரி நடுக்க மாதிரி பண்றாங்க. இருக்குது
1: நடுக்கும் வேறமா, வலிப்பு வேறமா. அந்த புகை மருந்து வைக்கும் போது அதுல ஒரு பர்டிகுலர் மருந்து இருக்கு, அது வந்து கொஞ்சம் டோஸ் கொஞ்சம் ஹையா அந்த வீசிங் கண்ட்ரோல் பண்ணதுக்கு கொடுத்தோம்னா ஸ்லைட்டா ஒரு ட்ரெமர் மாதிரி வரும், சின்ன நடுக்கம் வரும். நடுக்கத்துக்கும் வலிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுதான் சொல்றேன். இப்போ அந்த வீசிங்க்கு அந்த புகை வைக்கும் போது சில டைம் லைட்டா ஒரு நடுக்கம் வரலாம், அது அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட் தான். அது பயப்படக்கூடிய சைடு எஃபெக்ட் கிடையாது. அது ஃபிட்ஸா இல்லையான்னு தெரிஞ்சுக்க.

0: நீங்க முடிஞ்சதுன்னா அந்த புள்ள அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து யாராவது ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் வந்து காட்டுங்க. ஏன்னா இது நார்மல் நம்ம நினைச்சுக்கிட்டேவும் போக கூடாது இல்லையா. அதனால அதே மாதிரி நீங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரும்போது அந்த நடுக்கம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட அந்த மாதிரி போன் இருந்ததுன்னா அந்த மாதிரி நடுக்கம் அந்த குழந்தைக்கு வரும்போது ஒரு வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது காட்டுங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான். பட் ஆஸ் சச் வீசிங் வரும்போது ஃபிட்ஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. வலிப்பு வேற மாதிரி வருமா, நடுக்கம் தான் அந்த மருந்து போட்டா வரும்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
4: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
3: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு நோய் பற்றி விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி மீனா அவர்கள். டாக்டர், இப்ப வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, சோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஏற்பட்ட பிறகு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் டாக்டர், ஸ்கேன் அந்த மாதிரி கொஞ்சம் சொல்ல முடியுமா பிரீஃபா?
0: நீங்க ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, அது ஃபர்ஸ்ட். இது மற்றது என்ன டெஸ்ட் எடுக்கணும் ட்ரீட்மெண்ட்டுன்றது குழந்தைய பொறுத்து மருத்துவர் பண்ணிப்பார், அந்த வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்பிக்கை வச்சு வரணும். நம்ம இந்த மாதிரி ஃபிட்ஸ் வந்ததுன்னா நம்ம தலைக்கு அவங்க ஸ்கேனே எடுக்கலை, இல்லை வேற எந்த டெஸ்ட்டும் எடுக்கலை, ஒரு ரத்தம் டெஸ்ட்டு கூட எடுக்கலை அப்படின்னு நம்ம ஒரு ப்ரீஃபிக்ஸ்டாக ஒரு ஐடியாவோட வர வேண்டாம்.
5: நம்மளே பயந்து இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு நம்மளே,
0: ஆமாம், இதுக்கான கிளாசிஃபிகேஷன், இதுக்கு என்ன வைத்தியம் பண்ணணும்னு அவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் தான் அங்கே இருக்க போகிறாங்க. அதனால் அந்த என்ன ஃபிட்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க. எந்த பிள்ளைக்கு டெஸ்ட் எடுக்கணும் வருதோ அந்த பிள்ளைக்கு எடுப்பாங்க, யாருக்கு ஸ்கேன் வேணுமோ அவங்களுக்கு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜுரனால வர ஃபிட்ஸ் இருக்கிற குழந்தைக்கு யூஷுவலா வேற எந்த ஸ்கேனும் டெஸ்ட்டும் தேவைப்படாது. அந்த ஒரு வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைக்கு தான் ரத்தம் டெஸ்ட் தேவைப்படுமே தவிர, யூஸ்வலாக மற்ற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணணும், ஃபிட்ஸ் வந்துடுச்சு ஸ்கேனே பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படாது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வேண்டாம். தேவைப்படுறவங்களுக்கு எடுப்பாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபிட்ஸ் வந்து ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் ஃபிட்ஸுன்றதுனால இதுக்கு மேற்கொண்டு தலையில் ஸ்கேனோ ரத்தம் டெஸ்ட்டோ தேவையில்லை.
5: டாக்டர், ஒரு சிறிய விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: டாக்டர், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபிக்ஸ் ஏற்படுதுங்க இல்லையா டாக்டர், ஸோ அதுக்கு வந்து ஸ்கேன்லாம் இப்போ நம்ம வந்து டாக்டரே சொல்லுவாங்க இதெல்லாம் தேவை டெஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அதே மாதிரி வந்து இது ஏற்படும் போது மூளை வளர்ச்சி ஏதாவது பாதிக்குமா டாக்டர், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காய்ச்சலால் ஏற்படுற ஃபிக்ஸ்னால?
0: இந்த காய்ச்சலால் ஏற்படுற ஃபிட்ஸ்னால மூளை பாதிப்பு 95% ஏற்படாது. ஸோ 95% ரெக்கவரி வில் பி நார்மல். அதாவது இந்த ஃபிட்ஸ் வந்ததுனால என் பிள்ளைக்கு திருப்பி திருப்பி ஃபிட்ஸ் வருமானா இதுக்கான ரிஸ்க் கம்மி. அதே மாதிரி இந்த ஒரு ஃபிட்ஸ் வந்ததுனால பின்னாடி வந்து என் குழந்தை ரொம்ப மக்காயிடுமோ, அகாடமிக்காக டிட்டீரியேட் ஆகிடுவானு அந்த பயமும் தேவையில்லை. யூஸ்வலாக 95% அது வந்து சிஎன்எஸ் டேமேஜ் எதுவும் பெருசாக ஏற்படாது. எப்போ இது வரும்னா டேமேஜஸ்க்கு காரணம் இருக்குன்னா அந்த 5% சொன்னேன் இல்லைங்களா, அப்போது தொடர்ச்சியான ஃபிட்ஸ் வந்துட்டே இருந்ததுனாலவும் சரிவர அந்த ஃபிட்ஸ் வரும்போது குழந்தைக்கு வேறு ஏதாவது பொருள் கொடுத்தோ இல்லை எச்சோ போய் சளியோ அடைச்சிக்கிட்டு மேற்கொண்டு வந்து பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் லெவல் கம்மியானுச்சு அந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆனால் தான் நம்மளுக்கு பிரெயின் டேமேஜ் வருமே தவிர 95% இந்த மாதிரி ஜுரம் அடித்து ஃபிட்ஸ் வர குழந்தைங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக ஆயிடுவாங்க.
5: டாக்டர் சூப்பராக சொன்னீங்க. அதே மாதிரி டாக்டர் வந்து பொதுவான இந்த தவறான நம்பிக்கை வச்சுருப்பாங்கல்ல, இது வந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா டாக்டர், ஃபிக்ஸ் வந்துருச்சு அடுத்து இப்போ மூளை காய்ச்சல் இருக்குமான்னு டவுட்ஸ்லாம் இருப்பாங்க. வேறு எந்த மாதிரிலாம் இதெல்லாம் டவுட் பண்ணி உங்ககிட்ட பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க டாக்டர்?
0: நிறைய பேரண்ட்ஸ் கேட்கறது வந்து ஏன் இது வந்ததுன்னு தான் கேட்பாங்க.
5: ஓகே,
0: இவ்வளோ நாள் ஜுரம் வந்தது, நீங்கள் ஜுரம் அடித்து ஃபிட்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ நாளாக ஜுரம் வரும்போது ஃபிட்ஸு வரவே இல்லை, ஏன் என் பிள்ளைக்கு மட்டும் வந்ததுன்னு சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க.

0: இதெல்லாம் யூஷுவல் குவெஸ்டன்ஸ். ஸோ வந்து நம்ம ஏற்கனவே சொன்னபடி ரொம்ப வெகு விரைவில் ஜுரம் வந்து ரொம்ப அதிகப்படியாக ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ஹை ஆகிறது, அதாவது ஒரு 10-15 நிமிஷத்தில் கடகடன்னு அது வரைக்கும் நார்மலாக அந்த குழந்தை திடீர்னு ஒரு அந்த இன்ஃபெக்ஷனோட வீரியத்தினால ஜுரம் அதிகமாக வந்ததுன்னா ஃபிட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த தடவை இப்போ ஃபிட்ஸ் வந்ததுனால இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூல பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்பாங்க. திருப்பி திருப்பி என் பிள்ளைக்கு இதே தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குமான்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வயது வரம்பை பற்றி சொல்லுவோம். யூஸ்வலாக வந்து 6 மாதத்துலேருந்து 5 வயசுல யூஸ்வலாக நின்றுடும் அப்படின்வோம். அப்புறம் டெஸ்ட் வேணுமான்னு கேட்பாங்க. டெஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுற குழந்தைக்கு எடுத்துக்கிறோன்றதை நம்ம சொல்லிப்போம். ஸோ யூஸ்வலாக நார்மலாக மற்ற அறிகுறிகளாக இருந்ததுன்னா மேற்கொண்டு டெஸ்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எவ்வளோ என் பிள்ளைக்கு இதே மாதிரி வலிப்பு வியாதியே வந்துருமா, பின்னாடி அவன் வேலைக்கெல்லாம் போவானா, வண்டி ஓட்ட முடியுமா அப்படின்ற ரிஸ்க்கு கூட சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த சிம்பிள் ஃபெப்ரல் ஃபிட்ஸ் மட்டும் வந்ததுன்னா வலிப்பு வியாதியாக மாறத்துக்கான நம்பர் வந்து 1% தான். ஸோ 100 பிள்ளைங்களுக்கு இது மாதிரி வந்ததுன்னா அரவுண்ட் ஒரு 1% ரிஸ்க் இருக்குது அவங்களுக்கு பின்னாடி வந்து வலிப்பு வியாதியாக மாறுறதுக்கு. மற்றது மிச்சம் 99% சில்ட்ரன் வந்து தி டேர்ன் பேக் டு நார்மல் ரெக்கவரி.
1: ஓகே டாக்டர். நேகலே, உங்களுக்கும் குழந்தைகளுக்கு காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு நோய் சம்பந்தமாக ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271 மற்றும் ஒரு 2275 23. டாக்டர், ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேர்களே, குழந்தைகளுக்கு காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு நோய் பற்றி விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் மீனா அவர்கள் டாக்டர் கொஷின் கேட்டிருந்தா டாக்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த டைம்ல உடனடியாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போட வேண்டிய சூழல் ஏற்படும் டாக்டர்? எந்த டைம்ல
1: குழந்தைக்கு தான் முத தடவை ஃபிட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரணும். யூஸ்வலாக இந்த ஃபிட்ஸ் இருக்கும் போது எல்லா குழந்தையும் ஒரு தடவை நீங்கள் வந்து காட்டிட்டு போகிறது நல்லது. ஏன்னா இப்போ பெற்றோர்களாகவே டிசைட் பண்ண முடியாது இது வந்து நார்மல் ஃபிட்ஸா இல்லை அது மூளைக்காய்ச்சலுக்கான அறிகுறியா இல்லை அடிபட்டு வேறு ஏதாவது ஃபிட்ஸ் வந்திருக்கான்றதை டிசைட் பண்ண முடியாது. ஸோ எல்லா ஃபிட்ஸுமே நார்மல் தான் சொல்லிட்டு நம்ம ஒதுக்கிட முடியாது. அதனால் ஃபிட்ஸு வந்துச்சுன்னா சொன்ன ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஹாஸ்பிட்டலில் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டதுக்கப்புறமா அது எந்த கேட்டகரியில் வருது. ஸோ இது மாதிரி சிம்பிளாக ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் தான், ஜுரத்தினால வர வலிப்பு சாதாரணதான்ன்றது போது அதுக்கான வைத்திய முறை ஆரம்பிக்கலாம். ஒருவேளை மூளைக்காய்ச்சல் அறிகுறி இருந்ததுன்னா அதுக்கான வைத்திய முறை ஆரம்பிக்கலாம். பேரண்ட்ஸாகவே டிசைட் பண்ண வேண்டாம், ஏற்கனவே இப்படி தான் ஜுரத்தில் ஃபிட்ஸ் வந்தது, ஸோ அதனால் இந்த தடவை ஜுரத்தில் ஃபிட்ஸ் வரும்போது நான் எதுவுமே பண்ணிக்கல, அதனால் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபாக அவங்களா ஒரு ட்ரீட்மெண்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வாங்க. அட்மிஷன் வேணுமா இல்லையான்னு மருத்துவர் வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிப்பாங்க
0: டாக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்த உடனே, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஜென்ரலான அட்வைஸ் என்ன டாக்டர்?
1: ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் வந்து எந்த பிள்ளைக்கும் வரலாம். நான் சொன்ன ஏஜ் குரூப்பில் உங்கள் குழந்தைக்கு வந்து 6 மாதத்துலேருந்து 5 வயசு இருந்ததுன்னா ஜுரம் அடிக்கும் போது எப்போ வேணாலும் ஃபிட்ஸ் வரலாம். ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த பாராசெட்டமால் சிரப்பு உங்கள் குழந்தைக்கு வயதுக்கு ஏற்ப அளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜுரம் வந்துச்சுன்னா சரியான டோஸில் பாராசெட்டமால் கொடுக்கணும். ஸோ இப்போ ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபீவர் முடிஞ்சிச்சு அந்த மருந்து பாட்டிலே காலி ஆயிடுச்சுன்னா அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி புது பாட்டில் வாங்கி வைக்கணும். ஏன்னா பாராசெட்டமால் வந்து ஒரு ஓவர் த கவுண்டர் ட்ரக், அதுக்கு வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மருந்து பாட்டில், ஜுரம் மருந்து பாட்டில் எப்பயுமே குழந்தை இருக்கிற எல்லா வீட்லேயும் இருக்கணும். அதில் எந்த அளவு கொடுக்கணுன்ற டோஸும் பெற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்கனவே சரி வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோஸ் தெரியும். ஒருவேளை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நீங்கள் வந்து எந்த டாக்டரை யாரை கேட்டாலும் அவங்களுக்கு டோஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஃபீவர் வந்துச்சுன்னா பெற்றவங்க ஜுரம் மருந்து அங்கேயே போட்டுக்கலாம். சில நேரம் பெற்றவங்க வந்து இப்போ காலையிலேருந்து குழந்தைக்கு ஜுரம் இருக்குன்னா ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, இல்லை நைட்டு ஜுரம்னா காலையில் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வேறு எதுவுமே ஜுரத்தோடையே குழந்தைய கூப்பிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நம்ம சரிவர ஜுரம் வந்து கரெக்டாக கொடுக்காமல் வெயிட் பண்ணுற நேரத்தில் தான் ஜுரம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு மூளை பாதிக்கப்பட்டு ஃபிட்ஸ் வரும். ஸோ ஜுரம் அடித்தா பெற்றவங்க ஜுரம் மருந்து கொடுக்கலாம், ஆனால் சரியான டோஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஜுரம் மருந்து எப்பயுமே தேவைப்பட்டால் கொடுக்குற ஒரு மருந்து தான். ஸோ ஜுரம் வந்ததுன்னா 4 to 5 hours வந்து அந்த மருந்து கண்ட்ரோலில் இருக்கும். 4 to 5 hours கழிச்சுறோம் மருந்தோட பவர் குறைஞ்சோடனே கண்டிப்பாக திருப்பி ஜுரம் வரும். ஸோ எப்பயுமே ஜுரம் மருந்து வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். மேடம் நான் காலையில் வந்து மருந்து கொடுத்தேன், சாயந்தரம்லாம் திருப்பி ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு கேட்பாங்க. வரும் தான், ஏன்னா மருந்தோட பவர் இப்போ கண்டுபிடிச்சதே அவ்வளோதான். நீங்கள் சிறப்பு

0: கொடுத்தாலும் மாத்திரையாக கொடுத்தாலும் ஊசியாக கொடுத்தாலும் அதோட பவர் 4 to 6 hours மட்டும்தான். நீங்கள் ரிப்பீட் பண்ணாதான் மருந்து வேலை செய்யும். நான் மருந்தே கொடுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு ஜுரம் நிற்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது அவங்க ஒன்றும் பண்ணுறது.
1: டாக்டர் சார், இப்போ ஃபீவர்ஸ்க்கு வந்து வந்து அவங்க வந்து மெடிசன் கொடுத்துட்டே இருப்பாங்க, டோஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, அந்த டைமில் கொஞ்சம் நாள் வரைக்கும் கரெக்டாக இருக்கும், திடீர்னு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மறுபடியும் ஆரம்பிக்கும்ல டாக்டர். ஸோ அந்த வீட்லேயே வந்து நம்ம பார்க்கணும்னா கூட எவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம அந்த டோஸ் கொடுத்து வெயிட் பண்ணலாமா டாக்டர்?
0: யூஸ்வலாக நம்மளுக்கு ஒரு வைரல் ஜுரம் வருது, நான் இப்போ ஃபிட்ஸை பற்றி சொல்லலை, சாதாரணமாக ஒரு காய்ச்சல் வருது, உங்களுக்கு அளவு தெரியும் மருந்து அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணுன்ற அளவு தெரியுது, சரியாக தெரிஞ்சிச்சுன்னா எல்லா வைரல் ஜுரமும் மொதல் 2வது நாள்லேருந்து 3வது நாள் வரைக்கும் இருக்கும். எந்த ஜுரமும் அரை நாளே போகிறதில்ல. அதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. கண்டிப்பாக
1: 2-3 நாள்
0: மருந்து போட்டாலும் போடலனாலும் 2-3 நாள் ஜுரம் அடிக்க தான் போகுது. உங்களோட வேலை எவ்ரி 4 to 6 hours, 1-4 மணி நேரத்துக்கு சரியான விதத்தில் டோஸில் அந்த ஜுரம் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஜுரம் குறையலை, அந்த 4 hoursக்குள்ளேயே நிறைய வருது, குழந்தை வந்து ரொம்ப டயர்டாகுது, ஆகாரம் எடுக்கலை, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி அறிகுறி இருந்ததுன்னா சாதா வைரல் ஜுரத்தை கூட நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு வரலாம். இப்போ நம்ம சினாரியோ வந்து ஃபிட்ஸோட வர ஜுரம், ஃபிட்ஸோட வர ஃபீவர்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அந்த எவ்ரி 4 to 6 hours நீங்கள் மருந்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா நிறைய ரிஸ்க் ஆஃப் ஃபெப்ரல் ஃபிட்ஸு கம்மியாயிடும். ஏன்னா நம்ம ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு 4-5 குழந்தை வருது டெய்லி ஜுரம் அடித்து ஃபிட்ஸோட. எல்லா பேரண்ட்ஸும் பேனிக் ஆகிறாங்க, ஏன்னா ஃபிட்ஸ் வந்து ஒரு நார்மல் சிம்டமே கிடையாது இல்லையா, சின்ன பிள்ளைக்கு எதுக்கு பலிப்பு வருதுன்னு பேனிக் ஆகிறாங்க. அதை நம்ம சரிவர அந்த ஜுரம் வந்து கொடுத்துட்டு இருந்தால் இதை அவாய்ட் பண்ணலான்றது நிறைய பேருக்கு தெரியல. அதனால் ஜுரம் மருந்து மஸ்ட்டு வீட்டில் எப்பயுமே இருக்கணும். ஜுரம் அடித்தா பெற்றவங்களுக்கு அந்த அளவு டோஸ் அந்த குழந்தை வெயிட்டுக்கு கொடுக்கறது தெரிஞ்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் போடலாம். டாக்டரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஜுரத்தோடே வச்சுருந்துட்டு காலைல வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. எல்லா ஹாஸ்பிட்டலும் 24 hours ஃபங்க்ஷன் ஆகுது, மெயின் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே. நீங்கள் தாராளமாக வரலாம், உங்களுக்கு டோஸ் தெரிலனா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை டோஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக எவ்ரி 4 to 6 hours டோஸ் போட்டுட்டு காலையில் வந்து ஓபிலையும் காட்டலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அந்த ரிஸ்க் ஆஃப் ஃபிட்ஸ் வந்து நிறையா கம்மியாயிடும். டாக்டர்கிட்ட வரும்போது ஜுரத்தை காட்டணும்னு அவசியம் இல்லை, ஜுரம் இருந்ததுன்னு நீங்கள் ஹிஸ்ட்ரி சொன்னால் போதும், அந்த ஜுரத்தோட அளவை தான் நீங்கள் காட்டணும்னு அவசியம் இல்லை, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க.
1: டாக்டர், நான் தெளிவான அந்த மெசேஜாகவே பேரண்ட்ஸ்க்கு சொல்லிட்டீங்க. ஸோ எப்படிலாம் அவங்க ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்ததுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லலாம். ஸோ அது என்னோட கேள்விக்கும் நேர்களும் நிறைய பேர் அவங்களோட கேள்வி உங்ககிட்ட வச்சுருந்தாங்க, அவங்களுக்கும் பொறுமையாகவும் நிதானமாக ஆன்சர் பண்ணிங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகள் மேம்.
0: நன்றி.
1: நன்றி மேம்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.
5: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
6: லக்பதி தீதி பனானே கா ஏ அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா ஏக் மஹா அபியான் ஹை.
5: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
7: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். ஹாய் ஹலோ வணக்கம், எஃப்எம் ரெயின்போ புதுமை 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு வித் மீ ஆர்ஜே ஜெனா. ஸ்டுடியோல இருந்து பேசிட்டு இருக்கேன். வெளியே நம்ம ஆர்ஜே அந்துவன் சொன்ன கிளைமேட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா போய் பறந்தே போயிருக்காரு. சோ பீச் எப்படி இருக்குன்றத நம்ம கிட்ட சொல்ல போறாரு. வணக்கம்.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும். உற்சாகமான மதிய வழக்கத்தோட, கடற்கரையோட, குளிர்ந்த செந்தலோட, அலைகளில் இனிய இசையோட உங்களை சந்திக்கிற வர இந்த நிகழ்ச்சி தான் அலையோட விளையாடு. அலைகள் இந்த நேரத்தை பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பீச்ல இருக்கிற அலைகள் எல்லாம் கரையை தொட்டு தொட்டு போகும்பொழுது அந்த மகிழ்ச்சியும் ஒரு உற்சாகமும் அப்படியே நம்ம பார்க்கும்போது அது சொல்லவே வார்த்தை இல்லை இல்லையா. அதுவும் பாண்டிச்சேரி அப்படின்னா இந்த பீச் நம்மளுக்கு அப்படியே ஒரு உள்ளத்தோட உணர்வோட கலந்த இடம் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு அலையோட விளையாடுற நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான உற்சாகமான கேம்ஸோட யார் யார்கிட்ட எல்லாம் பேச போறேன், எந்த பீச்க்கு வந்திருக்கேன் அப்படின்றத இந்த பாடலுக்கு அப்புறம் சொல்றேன். பாடல் கேட்டு வந்துருங்க.

0: நேரம் 5:36 ஆயிட்டு இருக்கேன். அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே அந்துவன் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காருன்னு சொன்னார் இல்லையா. சோ அடுத்து யார்கிட்ட பேச ரெடியா இருக்காருன்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. ஆமாங்க, நான் இன்னைக்கு பாண்டி மெரினால இருந்து பேச போறேன். ஆர்ஜே, நான் இன்னைக்கு பாண்டி மெரினால இருந்து நம்ம கூட பேச ஒருத்தர் ரெடியா இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க.
1: உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெய்.
2: ஜெய் சார், எங்க இருந்து வரீங்க?
1: நான் பாண்டிச்சேரியில வந்து. பாண்டிச்சேரியில எந்த இடம்?
2: பாண்டிச்சேரியில லாஸ்ட் செக்டர்.
1: என்ன பண்றீங்க?
2: நான் ஒர்க் பண்ணிடுறேன்.
1: என்ன ஒர்க் பண்றீங்க தெரிஞ்சுக்கலாமா?
2: ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணுங்க.
1: சூப்பர் சூப்பர், ஐடி ஃபீல்ட். சரி ஓகே, இந்த நேரத்துல பாண்டிச்சேரி இருக்காங்க வந்து தெரிஞ்சுக்கலாமா?
2: சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலான்னு வந்தேன். அவங்க வரலன்ட்டாங்க. சரி ஓகே, மைண்ட் ஒரு மாதிரி தெரியல. ஓகே, சும்மா வருவேன் சொல்லிட்டு.
1: சூப்பர் சூப்பர். சரி, இப்ப எப்ப இப்பெல்லாம் சார் இருந்தீங்க பாண்டி பீச்சுக்கு வருவீங்க?
2: சும்மா சரியில்லை அப்படின்ற பட்சத்துல ஃப்ரீ டைம்ல, ஈவினிங் டைம்ல வர மாதிரி இருக்கும்.
1: எப்பயுமே வருவீங்க? ஃப்ரீ கொண்டா வருவீங்க?
2: மந்த்லி வீக்லி ஒரு 5 days வந்துடுவாங்க.
1: வீக்லி 7 days நீங்க 5 days வந்துருங்க. அவ்வளவு பிடிக்குமா பீச்சு?
2: ஆமா புரியும்.
1: சரி ஓகே சார், அப்ப பீச் பிடிக்கும். நான் சொல்லிட்டு இப்ப பாண்டியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பீச்சஸ் இருக்குல்ல. பாண்டி மெரினா இருக்கு, ராக் பீச் இருக்கு, ஃபெர்மிட்டி பீச் இருக்கு, நிறைய பீச்சஸ் இருக்குல்ல. அதுல உங்களுக்கு ஃபேவரட்டான பீச் தான் எந்த பீச்சா சொல்லுவீங்க?
2: மெரினா பீச் தான் வர மாதிரி இருக்கும்.
1: எதனால மெரினா பீச் உங்களுக்கு ஃபேவரட்டா?
2: மெரினான்னு பார்த்தோம்னா பைக் ரைட், அப்படியே அந்த லைனா அப்படியே கொஞ்சம் ரொம்ப தூரம் லாங்கா டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். பைக்ல கொஞ்சம் ரோட்ல ஜாலியா சுத்தும். பிளஸ் வந்து மண்ணில் நடக்க பிடிக்கணுங்களா, அதனால அப்படியே ஜாலியா நடக்கலாம். இப்போ ராக் பீச்னா நம்மளால தண்ணியில இறங்க முடியாது. இப்போ ராக் நாசா சாரி மெரினா பீச்ன்ற பட்சத்துல தண்ணியில என்ன கொஞ்ச நாள் நின்றுகிட்டே
1: இருக்கும். தண்ணி நினைக்கிறது ரொம்ப பிடிக்கும். பீச்சாலே ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே சார், நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இப்ப வந்து நீங்க பீச் அடிக்கடி வரேன்னு சொல்றீங்களா? இப்ப நீங்க ஒரு 3 ஜர்னல் இருக்குங்க. நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா வர பிடிக்குமா, இல்ல தனியா வர பிடிக்குமா, இல்ல ஃபேமிலியா வர பிடிக்குமா?
2: அந்த மைண்ட் செட் பொறுத்துதான் இருக்கு.
1: இப்போ
2: ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், எல்லா கூட ஸ்பெண்ட் பண்ணும்ல. அது மைண்ட் செட் பேஸ் பண்ணி இருக்கு.
1: மைண்ட் செட் பேஸ் பண்ணி எந்த பீச் போறது அதுவும்.
2: ஆமா ஆமா.
1: ஓகே சார், பீச்க்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவேன்னா என்னென்ன பண்ண
2: முடியும்? அமைதியா உட்காரு.
1: அமைதியா உட்காருவான் பாருங்க. நீங்க மட்டும்தான் அமைதியா உட்காரு. என்னெல்லாம் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அமைதியா உட்காருங்க. அப்புறம் என்ன
2: பண்ணுவோம்? அமைதியா வந்து சிம்பிளா உட்காந்துட்டு
1: மலையை ரசிக்கிறது,
2: மலையை ரசிக்கிறது, வானத்தை பாக்குறதோ, அந்த மாதிரி அமைதியா உட்காந்தாலே சிம்பிளா மைண்ட் இருக்கு.
1: ஏன் பாண்டி மெரினா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
2: சொல்ல மண்ணுல ஜாலியா உட்காந்துட்டு அமைதியா வந்து அந்த அலைகளை பாக்குறதே ரசிச்சுட்டேன். அது அழகா இருக்கு.
1: ரொம்ப அப்படியே எனக்கு வந்து அப்படியே ரொம்ப ஆத்மாசமா இந்த அலைகளை ரசிச்சுதான் சொல்லுங்க. அப்ப அடிக்கடி வந்து ரசிச்சா நீங்க சொன்னீங்க வாரத்துல 5 நாளும் வந்து ரசிக்கிறீங்க. சரி 5 நாளும் வருதுல, ஏன்பா பீச் பீச் போற அப்படின்னு போர் அடிச்சுக்கீங்க?
2: அப்படி இருந்ததே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து உட்காரக்குள்ள நம்ம ஒவ்வொரு விஷயம் லைக் மைண்ட்ல வந்து ஒரு மாதிரி விதைக்கும் நமக்கு.
1: ஓகே,
2: அது நல்லா இருக்கும். சிம்பிளா கிரியேட்டிவ் மைண்ட் மாதிரி சம்திங் ஏதாவது தூங்கிட்டே இருக்கும். அது நல்லா இருக்கும்.
1: சரி ஓகே, இப்ப வந்து குழந்தையா இருக்கும்போது நம்ம வீட்டுல டீச் கூப்பிட்டு போங்க, அடம்பிடிச்சோம்ல, அது மாதிரி அடம்பிடிச்ச ஞாபகம்ல. இப்ப நானும் குழந்தையா இருக்கும்போது எல்லாம் எங்க அப்பா போய் டீச் கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். இல்ல இல்ல, பீச் எல்லாம் கூப்பிட்டாங்க, சாத்திட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் உங்ககிட்ட சொல்லிருக்காரு? இல்ல அடம் பிடிச்சிருக்கு சின்ன வயசுல எல்லாம் எங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, அப்பா வாங்கப்பா பீச்சுக்கு போலாம் அப்படின்னா அவரா சொல்லுவாரு, உன்னை கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போற சொல்லுவாங்க. ஆனா வந்து கூட்டிட்டு போக மாட்டேன்,
2: போக மாட்டேன்.
1: ஆமா, பக்கத்துல வந்து கடை கூட்டம் போறதோ இல்ல வந்து ஊர் உள்ளே சும்மா வண்டியில ரவுண்ட் போறதோ அப்படியே இருக்கும். அப்படி இருந்து இருந்து நமக்கு வந்து ஒரு மைண்ட் செட், ஏன் நம்மளுக்கு போல, ஏன் கூட்டிட்டு போட்டு அப்ப நமக்கு போக முடியல. இப்ப நம்ம வந்து
2: வாரத்துல 2 பேர் வரீங்க,
1: அவ்வளவுதான். அப்ப போகாத அந்த ஒரு ஏக்கம் தான் நமக்கு இப்படி எல்லாம் ரிஃப்ளெக்ட்
2: ஆகுது.
1: நீ சொல்றதெல்லாம் அப்படியே கேட்கும் போது எதுக்கே ஒரு வரிசையா சின்ன வயசுல நமக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கலன்றப்போ நம்மளால இப்ப அடைய முடியும் இல்லையா?
2: வர முடியாது.
1: வீக்லி ஒரு 2-3 days
2: வந்துடும்.
1: அலையோடு விளையாடுறேன்.

0: வந்து சொல்லுல அப்படின்னா நான் ஒரு ஃபன்னா ஒரு கேம் விளையாடுவோம், அது மாதிரி ஒரு கேம் விளையாடுவோம்ப்பா. நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்வியை நீங்க சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஒரு பறவை இப்பயுமே எழுதிக்கிட்டே இருக்குமா? அது என்ன பறவை தெரியுமா? கொஞ்சம் பண்ணியா யோசனை.
1: யோசிங்க. ஒரு பறவை எழுதிக்கிட்டே இருக்குமா? தெரியலையே.
0: பெண் குயில்.
1: பெண் குயில்.
0: பெண் குயில்.
1: பெண் இருக்குல்ல, பெண் எழுதிக்கிட்டே
0: இருக்கும். நம்ம குளிச்சுட்டு இருந்த பிறகு ஏன் தலையை தோற்றோம்?
1: ஈரமா இருக்கும்னு சொல்லிட்டு தோற்றோம்.
0: நல்லா யோசிங்க.
1: ஈரமா இருக்கும், குளிச்சு வந்தாலும்
0: ஒரு கல்யாணத்துக்கு போனா பிரெட் கொடுத்தாராம். ஏன் சொல்லுங்க?
1: ஏன் கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கணும்னா?
0: நான் வந்து அன்ன பறவை ஏன் தண்ணியும் பாலியும் குடிச்சு குடிக்குது? ஒரு கேம் விளையாடுவோமா? மாத்தி ஓசி அப்படின்றது. நான் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு நீங்க வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா மாத்தி தான் சொல்லணும்.
1: தப்பா பதில்,
0: தப்பா பதில் சொல்றதுன்னா அது ராங் ஆன்சர். நான் சொல்றது மாத்தி ஓசி. இப்ப சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்ன சொல்லணும்?
1: என்ன பண்றேன்?
0: மாதிரிதான் சொன்ன வார்த்தை மூணு வார்த்தை திருப்பி என்ன பண்ணக்கூடாது?
1: சொல்லப்படுறேன்.
0: சரியா? மூணு வாட்டி சொல்லப்படா? மூணு வாட்டி சொன்ன வார்த்தை. நான் இங்க போனேன், இங்க வந்தேன் அப்படின்னு மூணு வார்த்தை மூணு வாட்டி சொல்லப்படுறேன். சரியா? எல்லாம் இல்லாமா? உங்க பேரு
1: ஜெய்.
0: அவுட் ஆயிட்டீங்க.
1: என்ன பண்றது? மணல் நடந்தாலே கால்ல
0: மண்ணெல்லாம் மண்ணில் நடக்கிறீங்க. பிடிச்ச ஒரு டேட்
1: சொல்லுங்க.
0: இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னா லெவன்ல இருந்து ஒன் வரைக்கும் ஒரு ரிவர்ஸ்
1: தெரியும்
0: வந்து இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா டென் வந்து பத்துன்றது தமிழ்ல சொல்லணும். பத்துன்றது தமிழ்ல சொல்லணும். எட்டுன்றது எயிட்ன்றது இங்கிலீஷ்ல சொல்லணும். ஏழுன்றது தமிழ்ல சொல்லணும். இந்த மாதிரி எல்லாம் எங்க யூஸ் நாங்க வந்து கொஞ்சம் அறிவு அதிகம். அதனால
1: சைபர்
0: சூப்பரா விளையாடுங்க. நாங்க கேட்ட உடனே தொடர்ந்து

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
1: நேரம் 5:24:22 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போல கேட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு. வித் மீ ஆர்ஜே ஜெனா, ஸ்டுடியோல இருந்து பேசிட்டு இருக்க. வெளியே நம்ம ஆர்ஜே அந்துவன் நிறைய ஜோக் எல்லாம் சொல்லி அப்படியே வந்து என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து யாரு அவர்கிட்ட பேச போறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நான் இன்னைக்கு பாண்டி மெரினா பீச் வந்து பேசிட்டு இருக்கேங்க. இங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப சோகமா நின்றுட்டு இருந்தாரு. அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு கேட்டா சரி அவனும் பேசலாம் அப்படின்னாரா. வாங்க அவருக்கு நம்ம டேரக்டா பேச. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: உன் பேர் வந்து ராஜா.
2: ராஜா எங்க இருந்து வரீங்க?
3: பாண்டிதான்.
2: பாண்டில எங்க இருந்து வருது? முதலியார் பேர். எப்பெல்லாம் வருகிறீங்க ராஜா சார்? ரொம்ப சோகமா இருக்கீங்களா? ஏன் தெரிஞ்சுக்கலாமா? அப்ப மைண்ட் அப்செட் பீச் வந்துருக்கோ ரீசன் இருப்பாங்க. எப்போ பீச் போறீங்க?
3: மோஸ்டா வீடு பார்த்தீங்கன்னா
2: சூப்பர். இப்ப வந்து பீச் வந்து நீங்க வந்து அடிக்கடி வருவீங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸோட வருவீங்களா, ஃபேமிலியோட வருவீங்களா, இல்ல தனியா வருவீங்களா? அந்த மூணு இதுல எது உங்களுக்கு ரொம்ப
3: பிடிக்கும்?
2: நைட் டைம்ல பீச் வருவீங்களா? நைட் டைம்ல பீச் கலந்துருக்குமா? நாங்க குழந்தை இருக்கும்போது எங்க அப்பா நைட்ல பீச் முடியும் சொல்லுவாரு. இல்ல நீங்களே எங்க எங்க நினைக்கிறேன். சரி ஓகே, வைப்ரேஷன்
3: நைட் வந்து பாட்டு கேட்டு
2: வேற என்ன?

0: பைனா. ஓ அப்படி, ஆமா நீங்க இப்படி சொன்னா நாங்க அப்படி சொல்லுவோம், நாங்க அப்படி சொன்னா சொல்லுவோம். சரி ஓகே, இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒருத்தர் காரை ரிவர்ஸ்ல ஓட்டினாங்க, இல்ல தப்பு, நீங்க இவ்வளவு பண்ணியா தான் யோசிக்கப்படுறது, இன்னும் பண்ணியா
1: இருக்கீங்க,
0: ரிவர்ஸ்ல ஓட்டினா கிலோமீட்டர் கம்மி ஆகுமா, அதனால ரிவர்ஸ்ல ஓட்டினாரா பாத்தீங்கல, நாங்க எப்படி ஓட்டிக்கிறோம் அப்படின்ட்டு. ஓகே சார், இன்னொரு இன்னொரு கேள்வி, குளிர்ச்சி வந்த பிறகு ஏன் நம்ம தலையை தோற்றுறோம்,
1: ஈரமா இருக்கு தோறும்,
0: இல்ல சார் தப்பு, பண்ணியா
1: யோசிங்க,
0: நாங்க வந்து நாங்க எங்க நாங்க ஒரு ஆன்சர் வச்சிருக்கோம், அந்த ஆன்சர் நீங்க சொல்ற வரைக்கும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். நானே சொல்லிடுறேன், ரொம்ப யோசிக்கிறதுனால குளிக்கும் போது தலையை தோட்ட முடியாது, அதனால குளிச்சு தோட்டுறோம் அவ்வளவுதான். அதுக்கு நீங்க வந்து இந்த கேம்ல வந்து தோத்துறதுனால நான் வந்து இந்த ஸ்டோர் கேம் விளையாடப்படுறேன். உங்களுக்கு பிடிச்ச டேட்
1: சொல்லுங்க,
0: ஒரு நம்பரை வந்து இங்கிலீஷ்லயும் ஒரு நம்பரை தமிழ்லயும் சொல்ல போறீங்க. ஓகே, இதுக்கு நான் சொல்லாமே இருந்திருப்பனே அப்படிதானே உங்க மைண்ட் வாய்ஸ் பண்ணிட்டு. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா,
1: இருபது
0: எங்க போச்சு, அதுக்குள்ள 19 வந்துச்சு. சரி ஓகே, சிம்பிளா இல்லாம் 10-1 வரைக்கும் சொல்லுங்க.
1: 9, 7, 5, 4
0: ஏன்னா வந்து திருப்பி அவருக்கு டப்பு டப்புன்னு விக்கெட் ஆகிட்டே இருக்கு. சரி ஓகே, சரி இதெல்லாம் விடுங்க, சிம்பிளா ஒரு கேம் விளையாடுவோம் ஓகேங்களா. 1, 2, 3, 4, 5 ஃபைன் வரும்போது பஸ் சொல்லணும், அது மாதிரி 20 இருக்கும் கரெக்டாக சொல்லுங்க. 1, 2, 3, 4, 5 அப்படி சொல்லுங்க.
1: 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20.
0: சூப்பர் சூப்பர் சார், பரவாயில்ல, இது சிம்பிளா கொடுத்தோட நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன நம்பர் ஏதாவது நம்பர் சொல்லுங்க, குட்டியா கண்டிப்பா நீங்க 3 தான் சொல்லுங்க, தெரியாம சொல்லுங்க. முன்னாடி ஏதாவது பெருசா சொல்றேன், ஏதாவது பெருசா கேட்பாங்க, நீங்க 3 சொல்லுங்க. சரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 தமிழ் படங்கள்,
1: 3 தமிழ்
0: கரெக்டா சொல்லுவோம், இது ராபிட் ஃபயர். சரி ஓகே, 3 பாடல், பாண்டிச்சேரியில பொழுதுபோக்கா இருக்கிற 3 டூரிஸ்ட் பிளேஸ். சரி, கடலுக்கு வந்தா நீங்க செய்யற 3 விஷயம், 3 சாப்பிடுற 3 விஷயம், சூப்பரா பேசுறீங்க. கேட்ட உடனே நான் மூட் அவுட்டா இருந்தாலும் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுக்கிட்டாங்க, நான் சொன்னதுக்காக நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நீங்க ரெயின்போ பொதுவாய் நியூஸ் வரது பண்ணி கேட்டு.

அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே அந்துவான் இப்ப இருக்காரு. பேசிடலாம், அடுத்து யாருக்கிட்டலாம் பேச போறாருன்னு சொல்லிட்டு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நான் இன்னைக்கு அலையோட பாண்டி மெரினால பயங்கரமான சைங்கத்தோட அலையோட விளையாடுறவங்கலாம் பேசிட்டு இருக்கேன். அந்த வகையில அடுத்ததான் ஒருத்தவங்க வாக்கிங் போயிட்டு இருந்தாங்களா, அப்படியே கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஒரு சூட்டு அவங்க கிட்ட பேச போறோம். வாங்க தொடர்ந்து பேசணும். ஹலோ, வணக்கம். இப்ப பேர் சொல்லுங்க. கரெக்டா? சரி, ஓகே. இப்ப நீங்க வந்து டெல்லி பீச் போறீங்கல்ல, டெய்லி பீச் வருது போர் அடிக்கிறீங்களா? என்ன வித்தியாசம் ஒவ்வொரு நாளுக்கும்? கண்டிப்பா ஒரு நாள் ஒரு வித்தியாசத்தை பாக்குறீங்க. அப்படி என்ன வித்தியாசத்தான் நோட் பண்ணிருக்கீங்க? எல்லாரும் தனியா வருது பெட்டர் அப்படின்றீங்களா? உங்களுக்கு இந்த பாண்டி பீச்ல எந்த பீச் ரொம்ப பிடிக்கும், எதுக்காக அந்த பீச் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. எதுனால ராப் செலவு கம்மி? ஓகே, என்னமா எப்பயுமே எல்லாருக்குமே வந்து அலையோடு விளையாடுன்ற நிகழ்ச்சிக்காக ஒரு பெனால்டி கேம்ஸ் எல்லாம் அந்த வகையில நான் வந்து உங்களை என்ன பண்ண போறேன், ஒரு கேள்வி கேட்க போறேன், ஓகேங்களா? அந்த கேள்வி கேட்ட உடனே நீங்க அதுக்கு தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து நான் சொல்ற கேமா விளையாடணும், ஓகேங்களா? சாப்பாடுல போட முடியாத உப்பு எதுனா நீங்க சமைப்பீங்களா? என்ன நீங்க ஃபேவரட்டா சமைப்பீங்க சொல்லுங்க. சரி, பிரியாணியில போட முடியாத உப்புன்ற என்ன இருக்கு? அந்த இல்ல நான் பண்ணியா யோசிச்சேன்மா, கொஞ்சம் பண்ணியா அப்படியே ஜாலியா சொல்லுங்க. இல்ல டப்பு பேப்பர்ல உப்பு வச்சா கரைஞ்சிரும் மேம். அப்படியா? எழுதி போட முடியாதுன்னு சொல்லிடுறா? இல்ல மேம், சாப்பாடுல போட முடியாத உப்பு அசால்ட். அன்னப்பறவை

0: சிம்பிளா நான் ஆன்சரே சொல்லிட்டேன், நீங்க யோசிங்க. பிடிக்குது அவ்வளவுதான், அது டாக் எடுக்கிறது பிடிக்குது அவ்வளவுதான். என்ன நீங்க சரி ஓகே, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஒருத்தர் கல்யாணத்துக்கு வர எல்லாருக்குமே பிரெட் கொடுத்தாராம், ஏன் சொல்லுங்க? கல்யாணம் ஜாம் ஜாம் நடந்துச்சான், அதனால பிரெட் கொடுத்தாராம். ஓகே மேம், சரி பரவாயில்ல. எனவே நீங்க வந்து கேட்ட மூணு கேள்விக்குமே தவறான பதில் சொன்னதுனால ஒரு கேம் நான் கொடுக்க போறேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பர்
1: சொல்லுங்களேன்,
0: மாட்டிக்கிறீங்க. நீங்க பாக்குற பத்து விஷயங்களை டக்கு டக்கு டக்குன்னு ராபிட் ஃபயர் போடும் மாதிரி சொல்லணும். பாதி வந்து சாப்பிடுற பொருள் வந்து சரி ஓகே மேம். இப்ப பத்துன்னு சொன்னீங்களே, நான் சரி சின்ன நம்பரா ஏதாவது சொல்லுங்க. அதுக்குள்ள ஒண்ணுங்களா சொல்ல முடியாது. அஞ்சு உங்களுக்கு பிடிச்ச அஞ்சு பாடம் சொல்லுங்க. இங்கிலீஷ், தமிழ், நிறைய சொல்லிட்டே இருப்பீங்க பிள்ளை. சரி ஓகே, அடுத்து சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச அஞ்சு தமிழ் பாடங்கள் சொல்லுங்க.
1: தமிழ் பாடங்கள்
0: இல்ல, இதெல்லாம் ஓவரா சினிமா பாடம் கேட்டு என்ன பாட்டு
1: சொல்லுங்க.
0: படம் பேர் சொல்லி பாட்டு, கருப்பு படத்துல ஒரு பாட்டு, கருப்பு படத்துல இன்னொரு பாட்டு, கருப்பு படத்துல இன்னொரு பாட்டு, இன்னொரு பாட்டு, எப்படி இதெல்லாம் சொல்லிருந்தீங்க? இப்ப எல்லாம் சொல்லக்கூடாது, இது வந்து தவறான கேம். நீங்க கேம் ரூல்ஸ் வந்து படிக்க மாட்டீங்க. சொல்லுங்க அஞ்சு பேர், அஞ்சு வேணாம் மூணு வச்சுக்கோ. உங்களுக்கு பிடிச்ச மூணு படம் பேர் கடங்கன்னு சொல்லுங்க. மூணு படம் பேர் சொல்லுங்க, பாட்டு பேர் சொல்லுங்க.
1: என்ன
0: ஓகே, நீங்க எது கேட்டாலும் அவுட் ஆயிருங்க. தொடர்ந்து 2.82

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: நேரம் 5:51:52 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே அந்துவன் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காரு இல்லையா? சோ அடுத்து யார்கிட்டலாம் ஃபன் பண்ண காத்துட்டு இருக்காரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஆமாங்க, நான் இன்னைக்கு பாண்டி மெரினா பீச்ல இருந்து இங்க வந்தவங்க கூட எல்லாருக்கும் ஜாலியா பேசிட்டு இருக்கேன். அந்த வகையில அடுத்ததா ஒரு அம்மா ஒரு கலந்து நம்ம கூட பேசுறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: என் பேர் குமரன். குமரன் ராணி. இந்த நேரத்துல ரெண்டு பேரும் பீச் கேட்கணும். நீங்க எதுக்கு மாப்ப பீச் பண்ணுங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
3: வாக்கிங்க்கு வந்து
2: வாக்கிங்
3: பண்ணுங்க.
2: சூப்பர். எப்பயுமே வாக்கிங் வருவீங்களா இல்ல டெய்லி வருவீங்களா? எப்பயுமே வருவீங்களா?
3: விட்டுட்டு
2: உங்க பேர பிள்ளைங்களா ஸ்கூல்ல விட்டுட்டு வாக்கிங் வருவீங்க? இப்ப ஸ்கூல்ல இருந்து முடிச்சுட்டு கொண்டு போவீங்க. ஓகே சரி. ஓகே, நீங்களும் அம்மா எப்பயுமே வாக்கிங் ரெகுலரா வருவீங்க. ஓகே, இப்ப நீங்க ரெகுலரா பாண்டி பெரியனாக்கு வரீங்களா? வந்தீங்கன்னா என்ன நல்லா பாண்டி பீச்ல சாப்பிடுவீங்க? மாங்கா. சூப்பரா சொன்னீங்க மாங்கா. அப்புறம் என்ன சாப்பிடுவீங்க? சுண்டன். அப்புறம் மாங்காய் சுண்டல். டெய்லி உங்க பையன் மாங்காய் சுண்டல் வாங்கி கொடுத்துருவாரு. சரி, நீங்க அம்மா எதுக்கு என்னதான் வாங்கி கொடுப்பீங்களா?
3: இல்ல,
2: அம்மா வந்து வாக்கிங்கிறாங்க. வேற மாங்காய் சுண்டல் வேறையா? சரி, ஆனா வந்து அம்மா மாங்காய் சுண்டல் வந்து சாப்பிடுவாங்க. ஓகே, அப்ப உங்களுக்கு புளிச்சது வந்து மாங்காய் சுண்டல். ஓகே சரிம்மா. உங்களுக்கு வந்து நீங்க வந்து பாண்டி மெரினாக்கு வருது நிறைய வருதுங்களா இல்ல இங்க ராக் பீச் அடிக்கடி போவீங்களா?
3: மெரினா
2: தான் இருக்குங்களா? மெரினாக்கு தான் வருவீங்க. மெரினா ரொம்ப பிடிக்குமா?

0: எதனால மெரினா ரொம்ப பிடிக்கும்? அமைதியா இருக்கும். ஓகே,
1: மக்கள்லாம் கபடி விளையாடுவாங்க,
0: வித்தியாசங்கள் என்ன பிடிக்கும் வாங்க பிடிக்கும். சரி, படம் எல்லாம் பாப்பீங்களா? படம் பாட்டு எல்லாம் கேப்பீங்களா? எஃப்எம் கேப்பீங்க? சூப்பர் சூப்பர் எஃப்எம் எல்லாம் கேப்பீங்க? நைட்டு எஃப்எம் எல்லாம் கேப்பீங்க? ஓகேம்மா. சரி, ஓகே சார். நாங்க வந்து இங்க பாண்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்எம் ரெயின்போல இருந்து வரோம். அலையோடு விளையாடு அப்படின்ற ஷோல தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இங்க வர உங்களுக்கு நாங்க சின்னதா ஒரு கேம் கொடுப்போம், ஓகேவா? ஆனா அம்மா வந்து இந்த கேம் விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்க வந்து விளையாடுங்க, ஓகேங்களா? அம்மா முன்னாடியே சொல்லிட்டாங்க, இல்ல என்ன கேட்காது அப்படின்னு ஆக்சன் காமிச்சாங்க. சரி, ஓகே, உங்களை கேட்கற ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன். எப்பயுமே ஒரு பறவை வந்து எழுதிக்கிட்டே இருக்குமா? அது எந்த பறவை? அம்மா உங்களுக்கு தான் தெரியுமா? ஒரு பறவை எப்பயுமே எழுதிக்கிட்டே இருக்குமா? நீங்க எழுதுவீங்களா நிறையா? சரி, அப்ப அதே மாதிரி ஒரு பறவை எழுதிக்கிட்டே இருக்குமா? என்ன பறவை எழுதிங்க? உங்களுக்கு தெரிஞ்ச பறவை ஒண்ணு சொல்லலாம். புறா. புறா. சரி, நீங்க சொல்லுங்க, என்ன என்ன பறவை எழுதிக்கிட்டே இருக்கும்? மரம் கொத்தி கொத்திக்கிட்டே இருக்கும். அப்ப எழுதிட்டே இருந்து என்ன பறவை இருக்கும்? நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அந்த பேசுவோம்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவே.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
2: வானம் விரும்புதே.
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. நேரம் 6:03:28 ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆர்ஜே அந்த்வன் மரீனா பீச்ல இருந்து தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஷோட என்ன என்ன சொல்றாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. கடந்த 1 மணி நேரமா பாண்டி மெரினால இருந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அலையோடு விளையாடுறது ரொம்ப சூப்பரா போச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வாக்கிங் போறவங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு வரவங்க, காலேஜ் முடிச்சுட்டு மைண்ட் ப்ரெஷரா இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு நம்ம கூட நம்ம கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அப்படின்னா ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு பேசிட்டு நம்ம கூடவும் ஜாலியா இருந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இன்னும் அனைத்து நேரத்துக்கும் ரெயின்போ சார்பா ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிட்டு நான் இதோட கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. ஸோ உங்களை அனைவரையும் இன்னொரு அலையோட

0: இனி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்தியா என்பது வெறும் நிலப்பகுதி மட்டுமல்ல, அது ஒரு உயிருள்ள தேசம் என்றும், ஒவ்வொரு சமூகத்தின் முன்னேற்றமே வளர்ந்த இந்தியாவின் அடித்தளமாக அமையும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு வணிகத் தலைவர்களுடன் தொடர்ச்சியான உயர்மட்ட சந்திப்புகளில் பங்கேற்றார். புதுச்சேரி உழந்தைக்கீரப்பாளையம் 100 அடி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்து வைத்தார். தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். இந்தியா என்பது வெறும் நிலப்பகுதி மட்டுமல்ல, அது ஒரு உயிருள்ள ஒரு தேசம் என்றும், ஒவ்வொரு சமூகத்தின் முன்னேற்றமே வளர்ந்த இந்தியாவின் அடித்தளமாக அமையும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் பேதூரில் நடைபெற்ற பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய வித்யாலயா சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆன்மீக விழிப்புணர்வு மூலம் பழங்குடியின சமூகங்களை மேம்படுத்துதல் என்ற மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், பழங்குடியின சமூகங்களுக்கு வலுவூட்டுவதை நோக்கமாக கொண்ட இம்மாநாடு இந்த பகுதிக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் முக்கியமானதாக உள்ளது என்றார். பிரம்மகுமாரிகள் மேற்கொண்டுள்ள இந்த முயற்சியை பாராட்டிய அவர், இது நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடி சமூகங்கள் முக்கிய பங்கு வகிக்க உதவும் என்று தெரிவித்தார். சுவாமி விவேகானந்தர் உட்பட பல இந்திய சிந்தனையாளர்கள் மனிதாபிமான மற்றும் முழுமையான வளர்ச்சிக்கு இந்தியா வழிகாட்டியாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளதாக கூறினார். நாளை தனது சொந்த மாநிலமான ஒடிசாவிற்கு பயணம் மேற்கொள்ளும் குடியரசுத் தலைவர் அங்கு குசுமி பகுதியில் வாழும் 113 கிராம மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த கிராமப்புற குழாய் வழி குடிநீர் திட்டத்தை தொடக்கி வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் அவர், தற்போதைய ஒடிசா அரசு பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொது நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் தொடக்கி வைக்கப்பட உள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு வணிகத் தலைவர்களுடன் தொடர்ச்சியான உயர்மட்ட சந்திப்புகளில் பங்கேற்றார். இந்தியா பிரான்ஸ் இடையே பொருளாதார மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்புகள் நடைபெற்றன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
3: தமது ஐரோப்பிய நாடுகளின் பயணத்தின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, பசுமை உற்பத்தி மற்றும் நீடித்த உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் அத்துறை சார்ந்த வணிகத் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் ஸ்மார்ட் மொபிலிட்டி மற்றும் ரயில்வே நவீன மயமாக்கல் போன்றவற்றில் ஒத்துழைப்பை மேற்கொள்ளும் வகையிலும், செயற்கை நுண்ணறிவு தொடர்பாகவும் பிரான்ஸ் நாட்டு தொழில் நிறுவன தலைவர்களுடன் தொடர் பேச்சுவார்த்தையில் பிரதமர் பங்கேற்றார். இந்த சந்திப்புகளைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இன்று மாலை நடைபெறும் விவாடெக் 2026 நிகழ்விலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கும் பிரதமர், இந்தியாவில் அசுர வளர்ச்சி கண்டுவரும் உலகளாவிய டிஜிட்டல் முன்னேற்றத்தை எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்பம் மற்றும் புத்தொழில் நிகழ்வான விவாடெக் உச்சி மாநாட்டிற்கு பின்னர் பிரான்சில் உள்ள இந்திய புலம்பெயர்ந்தோர் சார்பில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் 12 ஆண்டுகாலம் என்பது வளர்ச்சியும் பாரம்பரியமும் சங்கமித்த ஒரு பொற்காலமாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இதுகுறித்து தெரிவித்துள்ள திரு அமித்ஷா, இந்த 12 ஆண்டுகளில் ஸ்ரீ

0: ராம் ஜென்மபூமி மந்திர், காசி விஸ்வநாத் காரிடார் மற்றும் உஜ்ஜைன் மகாகால் லோக் ஆகியவற்றின் கட்டுமான பணிகள் நடைபெற்றதோடு உலகத்தரம் வாய்ந்த இணைப்பு வசதிகள், உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற முன்முயற்சிகள் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்திற்கு முன் எப்போதும் இல்லாத உத்வேகத்தை அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 1 கோடி ஆவணங்களை கணினிமயமாக்கியது, 668 பழங்கால கலைப்பொருட்களை நாட்டிற்கு கொண்டு வந்தது, 11 பழங்குடியினரின் விடுதலை போராட்ட அருங்காட்சியகங்களை நிறுவியது மற்றும் 11 இந்திய மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கியது போன்றவை வளர்ச்சியும் பாரம்பரியமும் ஒன்றுக்கொன்று துணை புரிகின்றன என்பதை தெளிவாக நிரூபிக்கின்றன என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNUபுதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் புதுச்சேரி உழந்தைக்கீரப்பாளையம் 100 அடி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். மேலும் ஆதார் சேவைகள் குறித்த தமிழ், ஆங்கிலம், மலையாளம் மற்றும் தெலுங்கு மொழி காணொலிகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: இந்த ஆதார் சேவை மையம் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படும். அரசு அறிவித்த பொது விடுமுறை நாட்களை தவிர அனைத்து வேலை நாட்களிலும் இந்த மையம் திறந்திருக்கும். புதிய ஆதார் அட்டை பதிவு செய்தல், பெயர், முகவரி, பிறந்த தேதி, மொபைல் எண் போன்ற சுய விவரங்களை புதுப்பித்தல், ஆதார் பதிவிறக்கம் மற்றும் ஆதார் தொடர்பான குறைகளுக்கு தீர்வு காணுதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் இங்கு வழங்கப்படுகிறது. பொதுமக்கள் ஆதார் சேவை மூலமாக முன்பதிவு செய்தோ அல்லது நேரடியாக இம்மையத்திற்கு சென்றோ சேவைகளை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், படுக்கையில் இருந்து எழ முடியாதவர்கள் மற்றும் முதியோர்களுக்கு அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று ஆதார் சேவைகள் வழங்கப்பட உள்ளன. இந்த புதிய சேவை மையம் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் ஆதார் தொடர்பான அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. சமூக நீதியை காக்கும் வகையில் தூய மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை அளித்து தமிழகத்தை நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக மாற்ற தற்போதைய அரசு பாடுபடும் என்று தமிழக ஆளுநர் தமது உரையில் குறிப்பிட்டார். அடுத்த 5 ஆண்டுகளில் வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டத்தின் மூலம் மாநிலத்தை மேம்படுத்த அரசு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் என்று அவர் தமது உரையில் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்த ஆளுநர், அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று தமது உரையில் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க வலியுறுத்தப்படும் என்றும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை அலுவல் மொழியாக கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து விவரித்த திரு அர்லேக்கர், அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழகம் மிக அதிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக திகழும் என்று கூறினார். மீனவர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும், பாக் வளைகுடா பகுதியில் இந்திய மீனவர்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்த ஆளுநர், அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று கூறினார். மேலும் தமிழக அரசு செயல்படுத்த உள்ள பல்வேறு திட்டங்கள் குறித்த தகவல்களையும் ஆளுநர் தமது உரையில் குறிப்பிட்டார். முன்னதாக தலைமை சட்டப்பேரவைக்கு வந்த ஆளுநர் திரு அர்லேக்கரை பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் குழந்தைகள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பிற்கும் எவ்வித வலிமையான திட்டங்களும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என தெரிவித்தார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதிய திட்டங்கள் எதுவும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று கூறினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க எவ்வித நடவடிக்கையையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். காரைக்காலில் இம்மாதம் 27ஆம் தேதி முதல் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெறும் என்று காரைக்கால் விற்பனைக்குழு செயலர் திரு செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்ட

0: மாவட்டத்தில் சுமார் 1200 ஹெக்டேர் பரப்பளவில் பருத்தி அறுவடை விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்க ஏதுவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகள் அதிகபட்ச விலையை பெற நன்கு மலர்ந்த பருத்தியை காலை வேளையில் அறுவடை செய்து சருகுகள் மற்றும் நோய் தாக்கியவற்றை தனியாக பிரித்து காற்றோட்டமான அறைகளில் உலர்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தரமான பருத்தியையும் பூச்சி தாக்கிய பருத்தியையும் தனித்தனி மூட்டைகளாக 80 கிலோவிற்கு மிகாமல் சணல் சாக்குகளில் மட்டுமே ஏலத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் விற்பனைக்குழு செயலர் திரு செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகம் மற்றும் ஆந்திரப்பிரதேச கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா என்பது வெறும் நிலப்பகுதி மட்டுமல்ல, அது ஒரு உயிருள்ள ஒரு தேசம் என்றும் ஒவ்வொரு சமூகத்தின் முன்னேற்றமே வளர்ந்த இந்தியாவின் அடித்தளமாக அமையும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு வணிக தலைவர்களுடன் தொடர்ச்சியான உயர்மட்ட சந்திப்புகளில் பங்கேற்றார். புதுச்சேரி உழந்தைக்கீரப்பாளையம் 100 அடி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்து வைத்தார். தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus and is truly trustworthy.
2: Go for PLI.
3: Along with government employees, all professionals, graduates and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:22:35. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு இருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் சூப்பரான ஹாப்பி ஹாப்பி ஈவினிங். இந்த இனிமையான மாலை பொழுதுல உங்கள் மனம் விரும்பும் பாடல்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து.

0: இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாத்தையும் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாத்தையும் நீங்க கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பெருசா ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் கால் பண்ணுங்க 2275230 2271760. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
1: மாலை வணக்கம். எம் அபுசாலி தாண்டவமூர்த்திக்கு. இப்போ
0: எப்படி சார் இருக்கீங்க?
1: நலமா இருக்கு சார். மேடம் நீங்க அனைவரும் நலமா இருக்கீங்களா? மேடம்
0: சூப்பரா இருக்கும். இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் கல்லுக்குள் ஈரம், பாடல் சிறு பொன்மணி மாசையம், அந்த பாடல் வரிகள் மேடம்.
0: ஓகே சார், பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம். மிக்க நன்றி மேடம்.
0: நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு முன் மாலை வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு?
1: கலையரசு, அண்ணாபாளையம்.
0: அண்ணாபாளையம் கலையரசு சார், எப்படி இருக்கீங்க?
1: நாம் நலம், தாங்கள் நலமா? எங்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் இருவரும் நலமா?
0: நானும் சூப்பரா இருக்கேன். இங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சீவலப்பேரி பாண்டியிலிருந்து இவர் திருநெல்வேலி சீமையின் தமிழ் மண்ணை ரசிக்க வரும் இந்நேரம், இது நம்மை விட்டு மறைந்த சின்னசாமி என்கிற பாரதி ராசா இயக்குனர்.

0: இமயத்துக்கு இந்த பாடல்.
1: ஓகே சார், பாடல் கேட்டலாமா?
0: இன்னொரு செய்தி
1: சொல்லுங்க.
0: அம்மா, சென்னை வானொலி கூட நேற்றுக்கு 10 மணி 11 மணில 12 மணில பாரதிராஜ் இயக்கின பாடல்களை தொடர்ந்து தொகுத்து கொடுத்தாங்கம்மா.
1: ஓகே சார், ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.
0: அந்த வயசுல கொஞ்சம் காலத்துக்கு இந்த மாதிரி பாடல்களே வரும். நன்றி.

0: நேயர்கள் நினைவிற்கு, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். டைம் இப்ப சரியா 6:35, 3 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், போனையில இருந்து வீரமணி பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: சூப்பரா இருக்க வீரமணி சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்க மேம்.
0: ஓகே, என்ன பாடல் சார் வேணும் இன்னைக்கு?
1: கருப்பு வெள்ளை படத்துல இருந்து ஓ சார் நவி அந்த பாட்டு வேணும் மேம்.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாமா?
1: நன்றி மேம்.
0: நன்றி.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ. தேங்க்யூ.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். டைம் இப்ப சரியா 6:44:39 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வாழைப்பட்டாமலை கலா பேசுறேன். நலமா?
0: சூப்பரா இருக்க கலா மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: உங்களை வரை நானும் சூப்பரா இருக்கேன்.
0: என்ன மாதிரி சூப்பரா இருக்கீங்களா? ஓகே, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: பாட்டு
0: பிளே பண்றேன்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், இங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? ராஜேந்திரன் சார், எப்படி இருக்கீங்க? என்ன பாடல் சார் வேணும்?
1: எங்க ஊர் காவல்கார படத்துல சிறுவாணி தண்ணி குடிக்கணும் ஒரு பாடல்.
0: ஓகே, பாடல் கேட்டலாமா?
1: நன்றி,
0: நன்றி, அழைப்பிற்கு நன்றி.

மனிதா, கண்ணிருந்து குருடா, நடந்திடும் மனிதா, மண்ணு மேலதான் நீ இருக்கணும்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியுடன் நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வானொலி தாரகை வெண்பனி பூநகை பேசுகின்ற நறுமுகையாய் காற்றலை சந்தம் செய்து கொண்டிருக்கும் சிந்து அவர்களுக்கு வணக்கம் சொல்றது திருவண்ணாமலை லட்சணமூர்த்தி.
0: லட்சணமூர்த்தி சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கோம். என்ன பாடல் வேணும்?
1: அயன்படத்துல இருந்து விழி மூடி வசித்தால் அங்கேயும் வந்தாய் பெண்ணை பெண்ணே, ஒரு அற்புதமான பாடல். பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். இமை மூடும் பொழுதிலும் இனிய சுவை கூடும் கனவிலே, விழி மீதும் மொழி பேசும் விண்ணீரின் ஒளி வீசும், இமை மூடும் எழிலாளின் சுமை கோடி சுகமாகும், கம்பனையும் வெல்லும் இனிய கவிதைகளை சொல்லும் கன்னி இவள் பேரழகில் காண மனம் கொள்ளும், விழி மூடி வசித்தால் அங்கேயும் வந்தாய் பெண்ணே.
0: Okay sir, super sir, thank you for calling.
1: Nandri madam.

0: இனி கேட்கலாம் 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பிரதேச மாநிலம் பேதூரில் இன்று நடைபெற்ற ஆன்மீக விழிப்புணர்வு மூலம் பழங்குடியின சமூகங்களை மேம்படுத்துதல் என்ற

0: இனி கேட்கலாம் 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பிரதேச மாநிலம் பேதூரில் இன்று நடைபெற்ற ஆன்மீக விழிப்புணர்வு மூலம் பழங்குடியின சமூகங்களை மேம்படுத்துதல் என்ற மாநாட்டில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பழங்குடியின சமூகங்களுக்கு வலுவூட்டுவதை நோக்கமாக கொண்ட இம்மாநாடு இந்த பகுதிக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் முக்கியமானதாக உள்ளது என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு வணிகத் தலைவர்களுடன் தொடர்ச்சியான உயர்மட்ட சந்திப்புகளில் பங்கேற்றார். இந்தியா பிரான்ஸ் இடையே பொருளாதார மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்புகள் நடைபெற்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் 12 ஆண்டுகாலம் என்பது வளர்ச்சியும் பாரம்பரியமும் சங்கமித்த ஒரு பொற்காலமாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 200 ஆண்டுகள் பழமையான இந்தியாவின் முதல் பிரெஞ்சு பெண்கள் பள்ளியான பென்ஷனாட்டி ஜீன்ஸ் மேல்நிலைப் பள்ளியின் மறுசீரமைக்கப்பட்ட கட்டிடத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியின் வரலாறு மற்றும் பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாப்பதில் அரசு உறுதியாக உள்ளது என்றார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் புதுச்சேரி உழந்தைக்கீரப்பாளையம் 100 அடி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். சுதந்திர போராட்ட வீராங்கனை ஜான்சிராணி லட்சுமிபாய் நினைவு தினம் ஏனாமில் இன்று அனுசரிக்கப்பட்டது. பெரிய சாலையில் ஜான்சிராணி சிலைக்கு மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா, காவல்துறை கண்காணிப்பாளர் திரு வரதராஜன், நகராட்சி ஆணையர் திரு ராகவன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். டைம் இப்ப சரியா 7:03:23 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடம், நான் கொத்துக்குளம் காட்டிபன் பேசுறேன். நல்ல மகளே மேடம்.
1: சூப்பரா இருக்க பாட்டிபன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் இந்த மாதிரி சிறப்பா சூப்பரா இருக்கோம் மேடம்.
1: சூப்பரா, நீங்களும் என்ன மாதிரி சூப்பரா இருக்கீங்களா? ஓகே, ஃபைன். என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
2: மேடம், விடுதலை பட்டில இருந்து நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு போற அந்த பாட்டு கொஞ்சம் போடுங்க மேடம்.
1: ஓகே, ஷூர், கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: வாழ்த்துக்கு. நன்றி மேடம்.
1: நன்றி.

0: Welcome back to the show. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே only on FM Rainbow புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: கலைவாணி மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். என்ன பாடல் வேணும் கலைவாணி மேம்க்கு இன்னைக்கு?
1: அவள் வருவாள் அந்த படத்துல இருந்து சேலையில வீடு கட்டவான்னு.
0: அப்படியே இன்னொரு லைனும் சேர்த்து பாடலாம்ல?
1: நீங்க பாட்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மேம், கேக்குறது நான் பாடம் நல்லா இருக்காது.
0: அப்படியா, நீங்க சூப்பரா தான் பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாட்டு பாடல் கேட்டலாமா?
1: ஓகேங்க மேம். தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ.

0: நேயர்கள் அனைவருக்கும் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேயர்கள் அனைவருக்கு சைபோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை பெங்களூரு ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டெலோமினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பாரிஸ் நகரில் அந்நாட்டின் தொழிலதிபர்களை இன்று சந்தித்து பேசிய அவர், உற்பத்தி துறை, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், கடல்சாறு உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். முதலீட்டுக்கான நடைமுறைகள் இந்தியாவில் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய உணவுக் கழக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அறிவியல் அடிப்படையிலான உணவு சேமிப்பு கிடங்குகளை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நவீன தொழில்நுட்பம் மூலம் உணவு தானிய விநியோகம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் ஏழைகளுக்கான உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 98.5% பயனாளிகளுக்கு ஆதார் அடிப்படையில் அவை வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளிப்படைத்தன்மையுடன் உணவு தானிய விநியோகம் செய்யுமாறு பிரஹலாத் ஜோஷி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதுடன் போதைப்பொருள் புழக்கத்திலிருந்து இருநாட்டு மக்களையும் பாதுகாப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தமது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா அமெரிக்காவில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கூட்டாக நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு புதிய ஹஜ் புனித யாத்திரை கொள்கையை வெளியிட உள்ளதாக சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஹஜ் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவுதி அரேபிய நாட்டின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் இந்தியாவுக்கு 2 விருதுகள் வழங்கியிருப்பதாக கூறினார். இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்கியதற்காக சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் புனித யாத்திரை ஆணையத்திற்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பு நிதியாண்டில் 26,000 கிராம சாலைகளை அமைக்க திட்டமிட்டுள்ள மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் இந்த சாலை பணிகளுக்காக 18,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை செயலர் திரு ரோஹித் கல்சால் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கிராமப்புற பகுதிகளில் சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நீட் மறுதேர்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் பதற்றமடையாமல் தேர்வெழுத வேண்டும் என தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. இந்த முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்புடனும் தேர்வு நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள், பல்வேறு அமைச்சகங்கள், பாதுகாப்புத்துறை ஒருங்கிணைந்து இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் தேர்வு தொடர்பான வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும், மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு

0: செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சென்னையிலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள நமோ சென்டர் அதிநவீன பயிற்சி மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் திட்டம் அடுத்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வரும் என கூறினார். இந்தியா உலகில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்து வருவதாக கூறிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாடு சாதனை படைத்து வருவதாகவும் தெரிவித்தார். நவீன விமான நிலையங்கள், விரைவு சாலைகள், வந்தே பாரத் ரயில்கள் உள்ளிட்டவை நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். தற்போது உலக அளவில் இந்திய திரைப்படங்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை, மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கான தயாரிப்புக்கு பிந்தைய பணிகளை மேற்கொண்டு வருவதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டினார். இந்தியாவிற்கு 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் திஷா எண்ணெய் கப்பல் நாளை காலை குஜராத் மாநிலம் தாஹக் துறைமுகம் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்த கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ஓபேஷ்குமார் சர்மா, மால்டாவிலிருந்து புறப்பட்ட இந்த எண்ணெய் கப்பல் கடந்த திங்கட்கிழமை அன்று பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்ததாக தெரிவித்தார். போர் சூழலால் பாதிக்கப்பட்டுள்ள வளைகுடா நாடுகளில் இருந்து 3,639 இந்திய மாலுமிகள் இதுவரை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசியா மற்றும் வளைகுடா நாடுகளில் தங்கியுள்ள இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் திரு ஓபேஷ்குமார் சர்மா தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களில் 1,47,00,000 வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 22,900 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை 99,000 மேற்பட்ட குழாய் வழி எரிவாயு இணைப்பு பெற்றவர்கள் தங்களின் எரிவாயு சிலிண்டர் இணைப்பை திரும்ப ஒப்படைத்துள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கு நடப்பு நிதியாண்டில் 8.25% வட்டி நிர்ணயம் செய்ய மத்திய நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. வைப்பு நிதி அறங்காவலர் குழு கூட்டம் தெரிவித்த பரிந்துரையை ஏற்று இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பிற்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு பீட் ஹெக்சேத் கேட்டுக் கொண்டுள்ளார். நேட்டோ பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நேட்டோ அமைப்பின் ராணுவத்திறனை வலுப்படுத்த உறுப்பு நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தக்கரு யுகுசுகி இணையை வென்றது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 9 நாடுகளைச் சேர்ந்த 69 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபால், நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னால என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்ப்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையாண்டா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
0: அதிரதுல
5: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
0: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
5: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ, தினைக்கு நைட்டா?
5: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.
6: திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே.
0: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான்.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேட்கறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
1: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் தென்மேர் கணேஷ் ராஜா. நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் கணேஷ் ராஜா சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கமா.
0: என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: பாடம் வந்து துள்ளாத மனம் சொல்லுவோம், தொடு தொடு நிலவே அந்த பாட்டு.
0: ஓகே சார், உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி நன்றிமா, நன்றி
0: நன்றி.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்பை இன்றே தொடங்குங்க.
1: நேர்கள் நினைவிற்கு புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், திருவனைநல்லூர்ல இருந்து சங்கீதா பேசுறோம்.
0: சங்கீதா மேம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: என்ன பாடல் வேணும் சங்கீதா மேம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: வருஷம்
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்கள் நினைவிற்கு சைபோலன் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
4: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
3: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ பொதுவாய் 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? அதுக்கு முன்னாடி உங்க பேர் என்னன்னு
5: சொல்லுங்க. நல்லா இருக்க, பரியன், திருவண்ணாமலை.
2: திருவண்ணாமலையில இருந்து. ஓகே மேம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
5: அலை ஓசை படுத்தது நீயா அழைத்திருந்த பாட்டு.
2: பாடி காமிக்கிறீங்களா எங்களுக்காக?
5: அப்படியே சொல்ல மாட்டீங்களா?
2: ஆஹா, கண்டிப்பா இல்ல.
5: நீயா அழைத்தது என்னில் மின்னல் அடித்தது, நீயா அழைத்தது என்னில் மின்னல் அடித்தது, கொளுக்கிறேன் அழைக்கிறேன், இருக்கிறேன் என்ன நானே அழைக்கிறேன்.
2: சூப்பர் மேம், சூப்பர், சூப்பரா பாடிட்டீங்க. சூப்பர் மேம், உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
5: தேங்க்யூ,
2: தேங்க்யூ ஃபார் காலிங்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என்ன
3: பாடல் வேணும் சார்
2: எனக்கு?
3: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: Thank you so much, ma'am.
3: Thank you for calling.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. யோகக்கலை என்பது இந்தியாவின் ஆன்மீக மற்றும் பாரம்பரியத்தில் வேரூன்றி எல்லைகளை கடந்து பயணித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் எழுதிய கட்டுரை ஒன்றை சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ள பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் வழங்க உள்ளார். வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நீட் மறு தேர்வுக்கான ஆயத்த பணிகளை மதிப்பீடு செய்வதற்கான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் இன்று நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், நாட்டின் கடைக்கோடி மக்களையும் சென்றடைவதே

மதிப்பீடு செய்வதற்கான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் இன்று நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், நாட்டின் கடைக்கோடி மக்களையும் சென்றடைவதே சமுதாய வானொலியின் நோக்கம் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் தலைமை இயக்குனர் திரு ராஜு ஜெய் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் நீதி சட்டங்கள் குறித்த கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் முதலமைச்சர் திரு ரங்கசாமி முன்னிலையில் நாளை காலை திறந்து வைக்கிறார். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் புதுச்சேரி உழந்தைக்கீரப்பாளையம் 100 அடி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நேயர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.
4: நம்ம புதுவையில இருக்க அரிக்கைமேடு பத்தி தெரியுமா?
5: கோரிமேடு,
4: அரியூர், பங்கூர்,
5: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8:00 நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
6: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
7: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
8: உங்கள் FM ரெயின்போவில்
7: தினமும் காலை 9:02
8: நேயர் விருப்பம்.
9: பாட்ட சொல்லி பாட சொல்லி
8: பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: இனி தொடர்வது சென்னை அஞ்சல்.

நேரம் 9:16:16. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு இரவு வணக்கம். இந்த இனிமையான இரவு பொழுதுல தேன் சிந்தும் வார்த்தைகள், உங்கள் மனதை தொடும் வெட்டுக்கள், வானம் கூட மௌனமாக கேட்கும் இசை, இதுதான் உங்கள் தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில். நான் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை தான் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஏன் அவனுக்கு இவ்வளவு அடிமையாக இருக்கிறாய் என ஒருபோதும் என் இதயம் கேள்வி எழுப்பியதே இல்லை. அதற்கு நன்றாக தெரியும், அவள் அவன் மீதுள்ள பேரன்பிற்கு அடிமையாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், காதல் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. அவன் என்ன அவ்வளவு அழகா? ஆம், அவன் அழகுதான். பேரழகன்களை ரசித்து மயங்காத என் கண்கள் அவனிடம்தான் மயங்கியது. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்துதி வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. எதிர்பாராமல் என் வாழ்வில் ஏற்பட்ட எதிர்பார்ப்பு அவன். இன்று என் ஒவ்வொரு நாளும் அவனை எதிர்பார்த்தே நகர்கிறது. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் சஹா திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

நேயர்கள் நினைவிற்கு, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்ததே வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. எத்தனையோ கண்கள் அத்தனையும் கடந்து என்னவனின் விழிகளில் தேடலில் நிறைவடைகிறது எனக்கான வாழ்வு. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் நாணயம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்துதேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. விடை பெற்று வெகு தூரம் சென்று திரும்பி பார்க்கும் உனக்கும் தெரியும் நான் உன் திரும்புதலுக்கு காத்திருப்பேன் என்று, எனக்கும் தெரியும் நீ திரும்பி என்னை தேடுவாய் என்று. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

நேயர்கள் நினைவிற்கு புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. உன்னை போல எனக்கு காதலிக்க தெரியவில்லை, அதனால்தான் உன்னையே காதலித்து உன் அன்பிற்கு அடிமையாகிவிட்டேன். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தீவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. என்னவனின் அன்பான அழகான மெனக்கடல்களில் மெருகேறித்தான் போகிறது என் காதல். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். தாம் தூம் திரைப்படத்திலிருந்து

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்ததி வானம். அவனுக்கும் அவளுக்குமான காதல் வாழா காதல் இல்லை, எவ்வளவு வாழ்ந்தாலும் தீரா காதல். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்த தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. எனக்காக நீ இருக்கின்றாய் என்ற உள்ளுணர்வே போதும் என் நாட்களும் கிழமைகளும் நம்பிக்கையோடு நகர்வதற்கு. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் வெப்பம் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்துதை வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நீ வேண்டும் என்பதை விட உனக்கு என்ன வேண்டும் என்பதே என் காதல். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.
1: சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும் போது

நேயர்கள் கவனத்திற்கு, புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. படித்த எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேம்பாட்டிற்காக ஓராண்டு கால உதவித்தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு, கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு, என்சிவிடி சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சியின் திட்டத்தின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் டிஜிஇயால் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டு கால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு July 1, 2026 முதல் தலைசிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. இங்கு கணினி மென்பொருள் சாப்ட்வேர், கணினி செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான என்சிவிடி சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்புமிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 27 மற்றும் கணினி மென்பொருள் கணினி செயற்கை நுண்ணறிவு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 30 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் பிரதி மாதம் ₹1000 ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுதுபொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு என்சிவிடி சான்றிதழ்களுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சியின் மூலம்தான் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் June 22, 2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, 3வது குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 6050005, தொலைபேசி எண்கள் 04132200115 மற்றும் 8870073622 மற்றும் 9629342446. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளாா்.

கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்துதை வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் ஜெயில் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

எதுவுமற்ற வான்வெளியாக நிம்மதியாயிருந்தேன். ஒற்றை சிறு நட்சத்திரமாக என்னில் எங்கோ ஒரு மூலையில் பூத்தாய். இப்போது என் மொத்த வான்வெளிக்கும் நீதான் அடையாளமாக இருக்கிறாய். யார் நீ? நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அதாகப்பட்டது மகாஜனங்கள்.

கேட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. அவன் ஒன்றும் புதையல் அல்ல, ஆனால் ஏனோ என் இதயத்தில் மட்டும் யாருக்கும் தெரியாமல் புதைந்து கிடக்கிறான் ஒரு பொக்கிஷமாகவே. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்து தேவானம். எல்லாம் ஒரு கட்டத்தில் சலித்துவிடும் என்பது பொய்யாகி போனது என்னவனை பார்த்த பிறகு. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் நந்தா திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்துதேவானம். நீ பேசும்போது பேசுகிறேன், பேசாத போது காத்திருக்கிறேன், என்னவென்றாலும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் என் வாழ்வில் நீ தந்த வசந்த கால நினைவுகளுக்கு வேறு எப்படி நான் நன்றி சொல்வேன்? நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, நாளை நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனிதானும் நல்லவை கேட்க மெய்வருத்த கூலித்தரும் வழங்குபவர் பாப்பாக்குடி அ முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் ஆட்டெருவில் அடங்கியிருக்கும் சத்துக்கள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் சலீம் அலி, வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்க வந்த காந்தி. அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. உடலில் உறுப்புகள் துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 மணி முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜனார்த்தனன். 8:55 சைபாலன் என்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ. பதினொன்று மலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இணை இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. வளரிடம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து புதுச்சேரி கல்வே கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். மூன்று மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஆன்சைட்டி பதற்றம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவர் டாக்டர் வி கோகுல் அவர்கள். அவர்கள் பங்கு பெறும் நீரலை நிகழ்ச்சி. 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு. நீரலையில் இணைகிறார் ஆர் ஜே புவனேஷ். மாலை 6:20 முதல் 7:00 வரையும், 7:02 முதல் 7:15 வரையும், 7:25 முதல்